ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது இசை அமுதம். இசை அமுதம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது இசையமுதம். இசையமுதம் தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தொடும் அடுத்த பாடல் அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து.

Ahora.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசைத்துக் கொண்டிருக்கிறது இசையமுதம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக கேட்கலாம் முக்குத்தியம்மன் திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.
4: வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும், சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல, தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரிகளோட உங்களுடைய இன்றைய பொழுது இனிமையா அமையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்க போறோம் புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள

0: சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். புதிய காலை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஜிப்சி திரைப்படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
1: நேரம் காலை 6:10.
4: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
5: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சொல்லிருக்கிறங்க, இவ்வுலகத்து உயிர்களெல்லாம் ஒன்றென சிந்திக்கிற மனப்பான்மை அரியது. ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு தருணத்தில் உயிர்களிடையே வேறுபாடு காட்டப்படுவதும் நம்மிடையே பலரிடம் இருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் அருட்பிரகாச வள்ளலார். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்றும் அவற்றையும் நேசிக்க வேண்டும் என்பதே அவரது கூற்று. மனித உயிர்களுக்குச் சமமாக விலங்குகளும் பறவைகளும் நேசிக்கப்பட வேண்டும். செல்ல பிராணிகள் என்று வளர்க்கப்படுபவை எந்த அளவுக்கு அவற்றின் உணர்வுகளும் தேவைகளும் மதிக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சாலையோரத்தில் விற்கப்படும் அழகிய நிறங்கள் பூசப்பட்ட கோழி குஞ்சுகள், இவை வளர்ந்து பெரியவையாகுமா, இனவிருத்தி செய்யுமா? அவை வளர்ந்து பெரிய கோழிகளாகினதை எங்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்படியானால் இவையெல்லாம் என்ன ஆகின்றன? அவற்றை வளர்ப்பதாக சொல்லி வாங்கிச் செல்லும் சிறுவர்களும் பெரியவர்களும் சில காலம் அக்கறையோடு வளர்ப்பார்கள். செயற்கை சாயம் பூசப்படுவதால் அதன் சிறகுகள் உதிரும். சில நாட்களில் உணவு உண்ணாமல் இறந்து விடுகின்றன. சக உயிர்களை பாதுகாக்க வேண்டுமென்ற இயல்பு நம்மிடத்திலே இந்த விடயத்தில் கொஞ்சம் குறைவதை பார்க்கிறோம். அதுபோல கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அவற்றின் கன்றுக்குட்டிகளுக்கு குறைந்த பாலை விட்டு சில நேரம் பாலே விடாமலே முழுவதுமாக கறந்து விடுவார்கள். இது அந்த கன்றுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய பாலை நாம் கறந்து கொள்வது அறமன்று. அடுத்து கால்நடைகளை கன்றுகளோடு விலைக்கு வாங்கி வரும் காட்சிகளை எல்லாம் நாம் காணலாம். ஒரு மிதிவண்டியில் பெட்டியை கட்டி அதில் கன்றுக்குட்டியை வைத்து கட்டிவிடுவார்கள். அதன் தாயை கட்டுவதில்லை. மிதிவண்டியை ஒருவர் ஓட்டிச் செல்வார். தாய்ப்பசுவானது எந்தவித பிணைப்பும் இல்லாமல் அந்த மிதிவண்டியின் பின்னாலே ஓடி வந்து கொண்டிருக்கும். தாய்க்கும் சேய்க்கும் உள்ள பிணைப்பை இப்படி நாம் பயன்படுத்துகிறோம். நகர்ப்புறங்களில் வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகள் வீடுகளில் உணவு அளிக்கப்படாமல் பொதுவெளிகளில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள், உணவு விடுதிகளில் மீந்து போய் கெட்டுப்போன உணவுகளை உண்கின்றன. அதோடு எளிதில் செரிக்க முடியாத நெகிழி போன்றவற்றையும் உண்டு நோய் தொற்றுக்கு ஆளாகின்றன. அதோடு மட்டுமல்லாது இவ்வாறு பொதுவெளிகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகளில் பெரும்பாலும் விபத்துக்கள் நடக்கின்றன. இதனால் செல்ல பிராணிகளின் உயிருக்கும் மனிதர்களின் உயிருக்கும் ஆபத்தாகிறது. செல்ல பிராணிகள் வீட்டுக்கே காவலாளியைப் போல காத்து வருகின்றன. ஆனால் பலர் அவற்றை சரிவர பராமரிப்பதில்லை. வாரக்கணக்கில் நாட்கணக்கில் குடும்பத்தோடு வெளியூர் செல்லும்போது வளர்ப்பு பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்ற வசதிகளை சரிவர செய்துவிட்டு அதற்காக ஒரு பராமரிப்பாளரையும் விட்டு செல்ல வேண்டும். பெரும்பாலானவர்கள் இதை கடைபிடிக்க தவறிவிடுகின்றனர். ஆனாலும் சில வளர்ப்பு பிராணிகள் தங்களை வளர்ப்பவர்களின் குரலை கேட்டாலோ தொட்டாலோ மட்டுமே உணவு உட்கொள்ளும். முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இதை எடுத்துக்காட்டுகிறது. பாடகர் ஒருவர் செல்ல பிராணியை நீண்ட நாட்களாக அவரே பராமரித்து உணவளித்து தன்னுடனேயே தங்க வைத்து வளர்த்து வந்தார். தன்னோடு கச்சேரிக்கும் அவர் அழைத்து சென்று வருவார். அவர் ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். சிகிச்சை பலனின்றி இறந்தார். தன்னை வளர்த்தவரின் குரலை கேட்காமல், அவரை காணாமல் அந்த செல்ல பிராணி உடல் மெலிந்து நலிந்து இறக்கும் தருவாயில் இருந்தது. அவருடைய குரலை கேட்டால் உணவு உண்ணும் என்று யோசனை செய்த அவர் நண்பர்கள் பாடகரின் பாடல்களை இசைத்தட்டு மூலம் இசைக்கச் செய்தனர். தன்னை வளர்த்து விட்டவரின் குரலை கேட்ட பின்பு உணவு உண்ண ஆரம்பித்தது அந்த செல்ல

0: பிராணி. அவரது குரலை கேட்டே உணவு அருந்தி தன் உயிரை காத்து வாழ்ந்து மறைந்தது. இங்கனம் நம்மால் வளர்க்கப்படும் நம்மை சுற்றி வாழும் உயிரினங்கள் மீது இரக்கம் கொண்டு அவற்றை பேணி காக்க வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-57
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் புதிய காலை. அடுத்த பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: Encore.
1: That's right.
2: இந்நாளின் சிறப்பு. ஆகஸ்ட் 28 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. 1209 ஆண்டு இதே நாளான ஆகஸ்ட் 28 தேதி அன்றுதான் மணிப்பூர் மன்னராக பாம்கீபா முடிசூடினார்.
3: 1757 ஆண்டு முதலாவது ரூபாய் நாணயம் கல்கத்தாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
2: 1789 ஆண்டு இதே நாளில்தான் சனிக்கோளின் என்செலடசு என்ற சந்திரனை வில்லியம் ஏர்செல் கண்டுபிடித்தார்.
3: 1844 ஆண்டு ஃப்ரைட்ரிக் ஏஞ்சல்ஸ், கார்ல் மார்க்ஸ் இருவரும் பாரிஸில் சந்தித்தனர்.
2: தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆர் பால சரஸ்வதி அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1928.
3: அதே ஆண்டுல இதே நாள்ல தான் இந்திய இயற்பியலாளர் MGK மேனன் அவர்கள் பிறந்தார்.
2: கவிஞர், தமிழ் அறிஞர் முகவை கண்ண முருகனார் அவர்களின் நினைவு தினம் இன்று ஆண்டு 1973.
3: 1990 ஆண்டு இதே நாளான ஆகஸ்ட் 28 தான் குவைத்தை தனது புதிய மாகாணமாக ஈராக் அறிவித்தது.
2: 1993 ஆண்டு இதே நாளான ஆகஸ்ட் 28 தேதி அன்றுதான் கலீலியோ என்ற விண்கலம் டாக்டல் என்று பெயரிடப்பட்ட சந்திரனை கண்டுபிடித்தது.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
4: நேரம் காலை 6:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது புதிய காலை.

0: நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உரு மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரையிசை, 6:55 பூந்தொழில், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 61 கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபுரன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ரத்னமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் திருக்கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால். காலை 8:00 செக்கானூர் அணி ஜெயஸ்ரீ மஹால் மற்றும் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நேரடி காட்சி வர்ணனை. 9:00 செய்தி சுருக்கம், 9:02 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:07 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், எதிரீச்சல் திரைப்படத்தின் பாடல்கள் கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம், உடன் உடையாறுகிறார் ஆர் செல்வமீனா அவர்கள். 12:00 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, தலைப்பு பேசி தீர்ப்போம், பங்கேற்கிறார் சட்ட பணிகள் ஆணைய குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள், உடன் உரையாடுகிறார் சோபனா அவர்கள். 1:00 வசந்த காலங்கள், 2:00 தெம்மாங்கு பாட்டு, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 ஆட்டக்கலம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விலக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா, இலக்கியங்களில் நட்பு பேருரை வழங்குபவர் முனைவர் பேஷ்வாத்தி அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: மீனாட்சி பிரமாதம்,
2: என்னன்னா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்,
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்,
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க, சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை, வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க, காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல, அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் காலை 6:30.
4: இயற்கை இன்பம்

0: சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
1: பள்ளியில் சூழலியல் மன்றங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலநிலை மாற்றம் என்று உலகை அச்சுறுத்தும் அன்றாடமாகிவிட்டது. அதீத கனமழை, நிலச்சரிவு, வறட்சி, காட்டுத்தீ, நோய் பரவல் என பேரிடர்கள் ஒரு பக்கம், வேலையிழப்பு, பொருளாதார வீழ்ச்சி போன்ற சமூக பிரச்சினைகள் மறுபக்கம். காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த பல முன்னெடுப்புகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய முன்னெடுப்புகளில் பள்ளிகளுக்கும் அளப்பரிய பங்களிக்கிறது. ஆனால் 2022 ஐக்கிய நாடுகளின் அவை நடத்திய ஆய்வில் 70% மாணவர்களிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு பள்ளியின் மூலம் ஏற்படுத்தப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. அதேபோல 100 நாடுகளின் கல்விக் கொள்கைகளை ஆராய்ந்ததில் 47 விழுக்காடு கல்விக் கொள்கைகளில் காலநிலை மாற்றம் குறித்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகிறது. இதையடுத்து 2030 உலக நாடுகள் அனைத்திலும் 90 விழுக்காடு கல்விக் கொள்கைகள் சூழலியல் சார்ந்து மாற்றப்பட வேண்டும், குறைந்தது 50 விழுக்காடு பள்ளிகளை பசுமைப்படுத்த வேண்டும் என ஐநா அறிவுறுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் பார்க்கும்போது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 தமிழக பள்ளிகளில் சூழல் மன்றங்கள் அமைக்கும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த முன்னெடுப்பை அரசு எடுக்க வேண்டும். சூழல் மன்றங்கள் குறித்த அறிவிப்பிலேயே காலநிலை கல்வி அறிவுக்கென தனி கொள்கையை அரசு விரைவில் வகுக்க வேண்டும். இதன் மூலம் காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படியாக சூழல் மன்றங்கள் பள்ளியையும் சமூகத்தையும் இணைக்கும் பாலமாக அமைய வேண்டும். காலநிலை குறித்த முக்கிய அம்சங்களாக ஐநா பரிந்துரைப்பது காலநிலை அறிவியல், சூழலியல் மற்றும் உயிர் பன்மயம், காலநிலை நீதி, கார்பன் நீக்க பொருளாதாரம், நிலையான வாழ்வியல் முறை. சூழல் மன்றங்களை தொய்வில்லாமல் இயக்குவதற்கு கல்விக் கொள்கையை மேற்சொன்ன அம்சங்கள் சார்ந்து அமைப்பது அவசியமாகிறது. இந்த கொள்கை பள்ளிகளை அங்கன்வாடி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என்று பிரித்து அதற்கேற்ற தனித்துவ திட்டங்களை உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக அங்கன்வாடி குழந்தை பருவம் புலன்கள் மூலம் சுற்றியிருப்பதை அறியும் குறும்பு நிறைந்தது. இவர்களுக்கு செடிகள் நடுவது, விலங்குகளை பார்வையிடுவது போன்ற இயற்கை சார்ந்த நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கும் போது இயற்கையுடனான உறவு, ஆர்வம், பொறுப்பு ஆகியவை வளர்த்தெடுக்கப்படும். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல், சமூகம், பொருளாதாரம் ஆகியவற்றுக்குண்டான தொடர்பு, நடுநிலைப்பள்ளியில் சூழலியல் நீதி, நிலையான வளர்ச்சி திட்ட கொள்கைகள் போன்றவை குறித்த விழிப்புணர்வு, உயர்நிலைப்பள்ளியில் அதற்கு ஏற்ற செயல் திட்டத்தை உருவாக்கி அமுல்படுத்துதல் போன்றவற்றை செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கைகளை பள்ளி அளவில் தொடங்கி மாணவர்களின் வீடுகள், சுற்றுப்புறங்கள் வரை விரிவுபடுத்தலாம். காலநிலை அறிவு உள்ளூர் சூழலியலை மையப்படுத்துவதாக அமைய வேண்டும். உள்ளூர் தாவரங்கள், விலங்குகள், சமூக கட்டமைப்புகள், பண்பாடுகள் ஆகியவற்றின் பார்வையில் முன்னெடுப்புகளை வடிவமைப்பது மாணவர்களுக்கு எளிதில் பிணைப்பை ஏற்படுத்தும். அன்றாடத்தில் நாம் காணும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை சிறு குறிப்பேட்டில் பதிவு செய்து அதை விவாதிக்க வைக்கலாம். மாணவர்களை அவர்களுக்கு கதையாகவும் சொல்லலாம். அனுபவ பயிற்சிக்காக அருகில் இருக்கும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள் போன்றவற்றில் மாணவர்களை கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம். மாணவர்கள் கற்பித்தலில் ஈடுபடும் போது புரிதல் மேம்படும். அதற்கேற்றவாறு விளையாட்டுகள், போட்டிகளை வடிவமைக்கலாம். இதில் தீர்க்கப்பட வேண்டிய சவால்கள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2023 பசுமை பள்ளி திட்டம் கொண்டு வரப்பட்டது. பள்ளிகளில் காய்கறி தோட்டம், நீர் மேலாண்மை, நெகிழி குறைப்பு போன்ற திட்டங்கள் இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. சூழல் மன்றங்களின் முன்னெடுப்புகளை கண்காணித்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும். இவையெல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயங்கும் விதத்தில் செய்வதே இந்த மன்றங்கள் சரியாக செயல்பட வழிவகுக்கும் என்பது ஆசிரியர்களின் கருத்தாக இருக்கிறது.
0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ்.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை மூலிகை பூச்சி விரட்டி தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 57 16. பதிவு செய்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் தென்னையில் காய்ப்பு திறனை அதிகரிக்க உதவும் சில வழிமுறைகள் பற்றிய அறிவிப்பு. அதிக காய்கள் காய்க்கும் தென்னை மரத்தை பெற சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தொழு உரம், நுண்ணுயிரி உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா மற்றும் வேம் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்துவது காய்ப்பு திறனை அதிகரிக்கும். சில தென்னை மரங்களில் எப்போதும் குறும்பை உதிர்ந்து கொண்டே இருக்கும், இதனால் மகசூலும் குறையும். எனவே மரத்தில் இருந்து 5 அடி தூரத்தில் 1.5 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் வட்ட வடிவமாக பாத்தி அமைத்து அதில் 1 கிலோ கொளிஞ்சி, 1 கிலோ எருக்கு இலை மற்றும் தலைகளை போட்டு அதில் மண்ணை இட்டு மூட வேண்டும். கொஞ்ச நாளில் குறுமை உதிர்வது நின்றுவிடும். குறுமை உதிர்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைதான். அவற்றை கொளிஞ்சியும் எருக்கும் சரிப்படுத்தும். மேலும் தென்னை மரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொளிஞ்சி, தக்கை பூண்டு, சணப்பு விதைத்து பூ எடுக்கும் சமயத்தில் மடக்கு ரொட்டவேட்டர் விட்டு நன்றாக நொறுக்கிவிட்டால் குறுமை உதிர்வதை தடுக்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள்.
1: உயிர் உரங்கள்ன்றது என்னன்னா வந்து மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். மண்ணில் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய வந்து பாக்டீரியா, பூஞ்சானம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். ஸோ அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு மண்ணில் இன்னைக்கு காலகட்டத்தில். ஸோ என்ன எப்படி குறைஞ்சதுன்னா நம்ம ரசாயன உரங்களை போட்டதுனால நிறைய வந்து குறைஞ்சு போச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த உயிர்
2: சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருகிடும். சாப்பாடுனா

இன்று பராபவ வருடம், ஆவணி மாதம் 11ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.

மாத்தரக்கூடிய முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 கிலோ வாங்கிட்டு அந்த உயிரி உரத்தை ஒரு 100 கிலோ மாட்டு சாணத்தை வந்து ஒரு நிழல்ல வந்து கொட்டி வச்சுட்டு, பச்சை கிடையாது மக்கணும் மாட்டு சாணத்தை வந்து கொட்டிட்டு ஒரு 100 கிலோல அந்த உயிரி உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஒரு 20 நாள் வச்சிருக்கணும். நீங்க போட்டது 4 கிலோ, ஆனா வந்து அந்த 20 நாள் என்ன ஆகுனா அது வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து பெருகி இருக்கும். எண்ணிக்கை வந்து பெருகிறப்ப அதனுடைய 4 கிலோன்றது வந்து நீங்க 8 கிலோவும் மாறி இருக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு உயிர் இருக்கு. உயிரினங்கள் அது வந்து எப்பயுமே வந்து 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். ஸோ இதே வந்து நீங்க ஒரு முட்டை யூரியாவை கொண்டு வந்து நீங்க 2 முட்டையா வந்து மாத்த முடியுங்களா? கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா அது வந்து உயிர் கிடையாது. ஆனா உயிர் உரங்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க

0: லிட்டரும் தயிரா வந்து கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு செலவு அதிகமாகும். கொஞ்சமா வந்து தயிர் வாங்கி ஒரு 5 லிட்டர் பாலை வாங்கி அதுல கொஞ்சமா தயிர் விட்டீங்கன்னா என்ன ஆகுது, ஃபுல்லாவே 5 லிட்டர் வந்து நமக்கு தயிரா வந்து மாறிடுது ஒரு நைட்ல. அதே போலதான் அந்த நுண்ணீர் உரங்களை வந்து கொண்டு வந்து மாட்டு சாணத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நாள் வச்சிருந்து எடுத்து போட்டீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து பெருகிடும். சோ அது திருப்பி மண்ணில் போடுறப்ப இன்னும் வந்து பெருகி நிறைய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். சோ மண்ணில் போடுறப்ப என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா, மண்ணில் போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விடணும், அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுனா என்னன்னா வந்து மாட்டு சாணம். சோ அதை வந்து நம்ம அடிப்படையா வந்து போட சொல்லிட்டோம். சோ அதை வந்து கொடுத்துறீங்க. டிஸ்டர்ப் பண்ணாம விடணும்னா என்னது, ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்க இன்னைக்கு உயிர் உரங்களை போட்டுட்டு நாளைக்கே ரசாயன உரங்களை போட்டீங்கன்னா என்ன ஆகும், அது வேஸ்ட் தான். உயிர் உரங்களை பயன்படுத்துறீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் முன்னாடி பின்னாடி எந்த ஒரு ரசாயன உரங்களையும் வந்து போடக்கூடாது. 15 நாளைக்கு அப்புறம் போட்டீங்கன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. 1 கிலோ மண்ணில் வந்து 1000 நுண்ணீர்கள் இருக்கு. 1000 நுண்ணீர்களை வந்து நீங்க ஒரு டைம் வந்து நீங்க ரசாயன உரங்களை வந்து போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு, மீதி எவ்வளவு இருக்கும், ஒரு 800 இருக்கும். திருப்பியும் ரசாயன உரங்களை போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு, எவ்வளவு இருக்கும், 600 இருக்கும். திருப்பி ரசாயன உரங்களை போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு. தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க ரசாயன உரங்களை வந்து கடைசியில பயன்படுத்துறப்ப கண்டிப்பா வந்து நமக்கு செலவும் வந்து குறைச்சிக்கலாம், மண்ணினுடைய வளத்தையும் வந்து நம்ம கெட்டு போகாம பாதுகாத்துக்கலாம். அதே போல விளைவிக்கக்கூடிய விளை பொருட்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாம நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்றது.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்த தகவல் வழங்கினார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செங்கட் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

நேரம் 6:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அருவி திரைப்படத்திற்காக.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:55.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் சுட்டி குழந்தைகளின் செல்ல குரலாக வளம்பர கேட்டு ரசிக்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர்ல நம்ம கூட பேச ஒரு குழந்தை காத்துட்டே இருக்காங்க. யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, அவங்களோட டீட்டெயிலா கேட்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்னது?
6: நாகஸ்ரீ.
5: நாகஸ்ரீயா, இன்னொரு வேற ஏதோ பேர் இருக்குன்னு சொன்னாங்களே.

0: ஓகே சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நாகஸ்ரீ?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, அதாவது எங்கள் நேயர்களுக்காக ஏதாவது வந்து ரைம்ஸ் சொல்கிறீங்களா?
1: ஆ சொல்கிறேன். தொந்தி மாமா வந்தாராம், தொப்பியை கலைச்சி போட்டாராம், சாக்கு பைய எடுத்தாராம், சந்தைக்கு போனாராம், சரி
0: ரொம்ப அழகா பாடினீங்க ரைம்ஸ். சரி, நீங்க ரீசெண்டா ஏதோ எங்கயோ சுற்றுலா போனீங்களாமே, உங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போனாங்களாமே, எங்க போனீங்க நாகஸ்ரீ?
1: நாங்க மதுரைக்கு போனோம், குருவியெல்லாம் பார்த்தோம், பார்க்கு போய் வாண்டோம், அப்புறம் சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணி நைட்டு வந்துட்டோம்.
0: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்களே. சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்க.
1: இருக்காங்க, ஆனா சாலினி இருக்கா.
0: சரி, உங்களுக்கு திருக்குறள் தெரியும்னு சொன்னாங்க, என்ன திருக்குறள் தெரியும் எங்களுக்கு நேர்களுக்காக சொல்றீங்களா?
1: தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உள்ளே உள்ளது.
0: அடடே, ரொம்ப இந்த சின்ன வயசுல இந்த திருக்குறள் சொன்னது ரொம்பவே அற்புதமா இருக்கு. சரி, நன்றி நேர்களே. இதுவரை நம்ம கூட பேசிட்டு இருந்த குழந்தைக்கும் நன்றி சொல்லி, கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் நன்றி சொல்லி, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நந்தினி. நன்றி நேர்களே.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மஹால் மற்றும் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் திருமங்கலம் வட்டம் அக்கக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. அதனைத் தொடர்ந்து காலை 11:02 தினந்தோறும் காற்றலைகளில் ஒவ்வொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் வளம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர். செல்வமீனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 12:02 ஸ்நேகிதியே இன்றைய தலைப்பு பேசி தீர்ப்போம். பங்கேற்கிறார் சட்ட பணிகள் ஆணைய குழு வழக்கறிஞர் எம். வசந்தி அவர்கள். உடன் உரையாடுகிறார் சோபனா அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த புதிய காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

இனி கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 61.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் இரு ஆர்வங்கள் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சார், ராசோ ஷா மேத்தாவை பார்ப்பதற்காக நான் அவரிடம் சென்றேன். அவர் முன்னிலையில் பயத்தால் திகைத்துவிட நான் தயாராகியிருந்தேன். பொதுமக்கள் அவருக்கு கொடுத்திருந்த பட்டங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். பம்பாயின் சிங்கத்தை, மாகாணத்தின் முடிசூடா மன்னரை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதையும் அறிவேன். ஆனால் மன்னர் முன்னெச்சரிக்கையுடன் என்னை அடக்கிவிடவில்லை. அன்புமிக்க ஒரு தந்தை தம்முடைய வயது வந்த மகனை எவ்விதம் சந்திப்பாரோ அவ்வாறே என்னை அவர் சந்தித்தார். நான் அவரை சந்தித்தது ஹைகோர்ட்டில். அவர் காரியாலயத்தில் பல நண்பர்களும் சீடர்களும் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ டி வாச்சாவும் ஸ்ரீ காமாவும் அங்கே இருந்தனர். பிராசோஷா மேத்தா அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். ஸ்ரீ வாச்சாவை குறித்து முன்பே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சர் பிராசோஷாவுக்கு அவர் வலக்கரம் போன்றவர் என்று கருதப்பட்டு வந்தார். புள்ளி விவரங்களில் அவர் பெரிய நிபுணர் என்று ஸ்ரீ வீரச்சந்திர காந்தி எனக்கு சொல்லி இருக்கிறார். காந்தி, நாம் திரும்பவும் சந்திக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ வாச்சா. இவ்விதம் அறிமுகம் செய்து வைத்ததெல்லாம் இரண்டே நிமிஷங்களில் முடிந்துவிட்டது. நான் கூறியதையெல்லாம் பிராசோஷா கவனமாக கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் ரானடேயையும் தயாப்ஜியையும் நான் பார்த்தேன் என்றும் சொன்னேன். காந்தி, உமக்கு நான் உதவி செய்தாக வேண்டும் என்பதை காண்கிறேன். இங்கே நான் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தம் காரியதரிசி ஸ்ரீ முன்ஷியை பார்த்து கூட்டத்திற்கு தேதியை நிச்சயிக்கும்படி கூறினார். தேதியும் முடிவாயிற்று. பொதுக்கூட்டத்திற்கு முதல் நாள் தம்மை வந்து பார்க்கும்படி கூறி எனக்கு அவர் விடை கொடுத்து அனுப்பினார். இந்த சந்திப்பு அவரிடம் எனக்கிருந்த பயத்தை போக்குவிட்டது. குதூகலத்துடன் வீடு திரும்பினேன். இச்சமயம் பம்பாயில் இருந்த போது அங்கே நோயுற்றிருந்த என் மைத்துனரை பார்க்க போனேன். அவர் வசதி உடையவர் அல்ல. என் சகோதரி, அதான் நோய்வாய்ப்பட்டிருந்த என் மைத்துனரின் மனைவி. அவராலும் அவருக்கு பணிவிடை செய்ய முடியவில்லை. நோயோ கடுமையானது. அவரை ராஜ்கோட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விடுவதாக நான் கூறினேன். அவரும் ஒப்புக்கொண்டார். எனவே என் சகோதரியோடும் அவர் கணவரோடும் நான் வீடு திரும்பினேன். நான் எதிர்பார்த்ததை விட அவருடைய நோய் அதிக நாள் நீடித்திருந்தது. என் மைத்துனரை என் அறையில் தங்கச் செய்து இரவும் பகலும் அவருடனேயே இருந்தேன். இரவில் பாதி நேரம் நான் விழித்திருக்க வேண்டியிருந்தது. அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே என் தென்னாப்பிரிக்க வேலைகள் சிலவற்றையும் நான் செய்ய வேண்டியிருந்தது. முடிவாக நோயாளி இறந்துவிட்டார். ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் அவருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. நோயாளிகளுக்கு பணிவிடை செய்வதில் எனக்கிருந்த விருப்பு நாளாவட்டத்தில் அடங்காத அவாவாக வளர்ந்துவிட்டது. இதன் பலனாக நான் என்னுடைய மற்ற வேலைகளை பல சமயங்களில் சரிவர கவனிப்பதில்லை. சில சமயம் இவ்விதம் பணிவிடை செய்வதில் என் மனைவிக்கும் வேலை கொடுத்து வீட்டில் இருந்த எல்லோரையும் அவ்வேலையில் ஈடுபடுத்தி விடுவேன். ஒருவர் இத்தகைய சேவையை செய்வதில் இன்பம் கொண்டாலன்றி இதை செய்வதில் அர்த்தமே இல்லை. வெளிப்பகட்டுக்காகவோ பொதுஜன அபிப்பிராயம்

ஐயத்திற்காகவோ பயந்தோ இதை செய்வதாயின் அப்படி செய்பவரின் ஆன்ம வளர்ச்சியை அது குன்றச் செய்த உணர்ச்சியையும் நசுக்கி விடுகிறது. சந்தோஷம் இல்லாமல் செய்யும் சேவையினால் செய்கிறவருக்கும் நன்மை இல்லை, சேவை பெறுகிறவருக்கும் நன்மை இல்லை. மகிழ்ந்து செய்யும் சேவையுடன் ஒப்பிட்டால் மற்றெல்லா இன்பங்களும் உடைமைகளும் பயனற்றவையே என்ற வகையில் மங்கிப் போகின்றன. இனி பம்பாய் கூட்டம் எனும் அத்தியாயம். என் மைத்துனர் இறந்த அன்றே பொதுக்கூட்டத்திற்காக நான் பம்பாய் போக வேண்டியிருந்தது. நான் அங்கே செய்ய வேண்டிய பிரசங்கத்தை குறித்து சிந்திக்க கூட எனக்கு அவகாசம் இல்லை. இரவும் பகலும் கவலையுடன் விழித்திருக்க நேர்ந்ததால் நான் களைத்து போனேன். தொண்டையும் கம்மி போயிருந்தது. என்றாலும் கடவுளிடமே முழு நம்பிக்கையையும் வைத்து நான் பம்பாய்க்கு போனேன். என் பிரசங்கத்தை முன்னாலேயே எழுத வேண்டியிருக்கும் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. பிராசோஷா கூறியிருந்தபடி பொதுக்கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் மாலை 5 மணிக்கு அவர் காரியாலயத்திற்கு போனேன். காந்தி, உமது பிரசங்கம் தயாராக இருக்கிறதா என்று அவர் என்னை கேட்டார். இல்லை ஐயா, ஞாபகத்திலிருந்தே கூட்டத்தில் பேசிவிடலாம் என்றிருக்கிறேன் என்று நானும் நடுங்கிக் கொண்டே சொன்னேன். பம்பாயில் அது சரிபடாது. இங்கே நிருபர்கள் பத்திரிகைக்கு செய்தி அனுப்புவது மோசமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தினால் நாம் பயனடைய வேண்டுமாயின் உமது பிரசங்கத்தை நீர் எழுதிவிட வேண்டும். அதோடு நாளை விடுவதற்குள் அதை அச்சிட்டும் விட வேண்டும். இதை செய்துவிட உம்மால் முடியும் என்றே நம்புகிறேன் என்றார். எனக்கு ஒரே நடுக்கம் எடுத்துவிட்டது. என்றாலும் முயல்வதாக சொன்னேன். அப்படியானால் கையெழுத்து பிரதியை வாங்கிக் கொள்ள ஸ்ரீ முன்சி உம்மிடம் எந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்பதை சொல்லும் என்றார். 11 மணிக்கு என்றேன். அடுத்த நாள் கூட்டத்திற்கு போனதும் சர் பிராசோஷா கூறிய யோசனை எவ்வளவு புத்திசாலித்தனமானது என்பதை கண்டுகொண்டேன். சர் கோவாஸ் ஜி ஜஹாங்கீர் இன்ஸ்டிடியூட் மண்டபத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு கூட்டத்தில் சர் பிராசோஷா மேத்தா பேசுகிறார் என்றால் எப்பொழுதுமே மண்டபம் நிறைந்துவிடும். அவர் பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் முக்கியமாக மாணவர்கள் எழுவிழவும் இடமின்றி வந்து கூடுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் அனுபவத்தில் அப்படிப்பட்ட முதல் கூட்டம் இதுதான். நான் பேசுவது சிலருக்கு மாத்திரமே கேட்கும் என்பதை கண்டேன். என் பிரசங்கத்தை படிக்க ஆரம்பித்ததுமே என் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. உரக்க, இன்னும் கொஞ்சம் உரக்க பேசும்படி கூறி பிராசோஷா தொடர்ந்து என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். அது என்னை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக என் துணி மேலும் மேலும் குறைந்து கொண்டு போகும்படியே செய்தது என்பது என் ஞாபகம். எனது பழைய நண்பர் ஸ்ரீ கேசவராவ் தேஷ்பாண்டே என்னை காப்பாற்ற வந்தார். என் பிரசங்கத்தை அவர் கையில் கொடுத்து விட்டேன். அவர் பேச்சு துணி ஏற்ற துணி. ஆனால் கூடியிருந்தவர்களோ அப்பேச்சை கேட்க மறுத்துவிட்டனர். வாச்சா வாச்சா என்ற முழக்கம் எங்கும் எழுந்தது. ஆகவே ஸ்ரீ வாச்சா எழுந்து என் பிரசங்கத்தை படித்தார். அற்புதமான பலனம் ஏற்பட்டது. கூட்டத்தில் இருந்தவர்கள் முற்றும் அமைதியோடு இருந்து பிரசங்கத்தை கேட்டார்கள். அவசியமான இடங்களில் கரகோஷமும் வெட்கம் என்ற முழக்கமும் செய்தார்கள். இது என் உள்ளத்துக்கு குதூகலம் அளித்தது. பிரசங்கம் சர் பிராசோஷாவுக்கு பிடித்திருந்தது. நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இம்மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று, மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலைநாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். 10ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐஐடி மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுபவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கு ஏற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுபவர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tn.pravatejobs.tn.govin என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று வெற்றி பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுபவர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, அதாவது பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் இன்று காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் கலந்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருச்சி என்ஐடி கல்வி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 24 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு ஆகும். தேர்வு செய்யப்படும் பிரிவுக்கு ஏற்ப வயது வரம்பு மாறுபடும். விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள். மாதம் 14,000 முதல் 15,000 வரை ஸ்டைபண்ட் வழங்கப்படும். இதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 2/9/2026.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து.

0: 9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று காயத்ரி ஜபம், வெள்ளிக்கிழமையும் கூட. ரத்னமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் வண்டலூரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரத்னமங்கலத்தில் உள்ளது. ஒரு சமயம் குபேரன் தன் மனைவி சித்திரலேகாவுடன் அழகாபுரி மாளிகையில் உரையாடி கொண்டிருந்தான். அப்போது சித்திரலேகை தனது கணவரிடம் அவருக்கென தனித்துவமான வாகனம் இல்லையே என்றாள். அப்போது குபேரன் சிரித்து கொண்டே, எனக்கென ஒரு வாகனம் உள்ளது, அதில் நான் சூக்ஷ்மமாக உலா வருகிறேன், அந்த வாகனம் இதுதான் என ஒரு மனிதனை காட்டினான். இப்போதைக்கு இவன் கொஞ்ச நேரத்தில் மற்றொருவன் என மாறிக்கொண்டே இருப்பர், ஆயினும் மனிதனே என் வாகனம் என்றான் குபேரன். மேலும், மனிதனுக்கு பணத்தாசை உண்டு, எனக்கு எல்லா செல்வங்களையும் இறைவன் அருளியுள்ளான், ஆனால் எனக்கு திருநீரே செல்வம், எனக்கு இறைவன் அளித்த பணி செல்வத்தை நிர்வகிப்பது, எனவே நான் பணத்திற்கு அடிமையாக இருப்பவர்களை என் வாகனமாக கொள்கிறேன் என்றார். இந்த கோவில் கருவறையில் சித்திரலேகாவுடன் குபேரன் காட்சி தருகிறார். திருமகள் அதாவது மகாலட்சுமி பின்னிருந்து இருவரையும் ஆசீர்வதித்து பொன்மழை சொரிந்திட காட்சி தருகிறாள். இவர்களை தரிசிக்கும் போதே நம் மனதிற்கு நிம்மதியும் பெருமகிழ்ச்சியும் கிடைக்கிறது. பொதுவாக செல்வம் கிடைத்திடவும் அது நிலைத்திடவும் மகாலட்சுமியையும் குபேரனையும் வழிபட வேண்டும் என்பர். இங்கே அத்தகைய தரிசனம் கிடைப்பதால் இங்கு வந்து வேண்டுவோர் வாழ்வில் வளங்கள் செழித்து அவை நிலைத்து ஓங்கிடும் என்பது நம்பிக்கை. ராஜகணபதி தூணில் இருந்து தும்பிக்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அருகில் பிரதமை முதல் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரையிலான 16 திதிகளுக்குரிய 16 கணபதிகள் வட்டமாக அமர்ந்து தரிசனம் தருகிறார்கள். நவகிரக நாயகர்கள் தத்தம் நாயகையோடு இருந்து நம் நலம் சிறக்க அருள்கிறார்கள். ஸ்ரீ ராமர், சரஸ்வதி, ஸ்வர்ணகௌரி, செல்லமுத்துக்குமரன், சீனத்து புத்தர், நவநிதிகள், அஷ்டலக்ஷ்மியர், ஷோடச லக்ஷ்மியர் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. தினமும் அன்னதானமும் நடைபெறுகிறது. ஆலயத்தில் ஒரு பிரகாரம் மட்டுமே உள்ளது. செல்வம் செழிக்கவும் நிலைக்கவும் சென்னை ரத்னமங்கலம் ஸ்ரீ குபேர லக்ஷ்மி ஆலயம் சென்று வழிபட்டு திருவருள் பெறுவோமாக. நமஸ்தே தேவதேவ, நமஸ்தே ஈப்சித பிரதே, நமஸ்தே து ஜெகன்மாதா, நமஸ்தே கேசவ பிரியே, ராஜாதி ராஜாய பிரஜக்ஞ சாகினே, நமோ வயம்ய வைஷ்ணவனாய குர்மகே, சமே காமமாய மகியம் காமேஸ்வரோ வைஸ்வரணோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய

தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், இன்று காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி ஒதுக்கீட்டில் மதுரை மாவட்டத்தில் 8 மாணவர்களை முதற்கட்ட கலந்தாய்வு MBBS சேர்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், இன்று காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், இன்று காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நேரம் காலை 7:45.
2: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
3: கண்ணில் ஒரு பாகத்தை மட்டும்தான் நம்ம மாத்துறோம். அது எந்த பாகம்னா கருவளி அப்படின்னு சொல்ற கண்ணோட முன் பாகத்தை மட்டும்தான் நம்ம மாத்துறோம். ஸோ இந்த கருவளினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். ஸோ இந்த கருவளி உங்களுக்கு கிளியரா இருந்தால் அது இன்னொருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்க மிகவும் உதவும்.
2: இப்போ கண் தானம் பண்ணிட்டாங்க பண்றேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எதிர்பார்க்கிற விதமா இறந்துடுறாங்க, அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி மேம், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கு?
3: ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடுற ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இதனால வந்து ஃபியூனரல் ரைட்ஸ் ஏதாவது டிலே ஆகுமா, நம்ம செய்யற சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஏதாவது டிலேட் ஆகுமா, அதனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுமானா கிடையவே கிடையாது. ஒரு காமன் நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். கண்களை எடுத்த பின்னாடி ஒரு பிளட் டெஸ்ட், பிளட் மட்டும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க ஐ பேங்க்ல தான் டெஸ்ட்

0: பண்ணுவாங்களே தவிர அங்க எந்த டெஸ்டும் நடக்காது. கண்ணை எடுக்கிறதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா அவங்க செய்ய போறது கொஞ்சோண்டு பிளட் மட்டும் விட்ரா பண்ணிப்பாங்க.
1: அப்ப தானம் கொடுக்கறவங்களுடைய அந்த முக அமைப்பு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணு பெருசா இருக்காதா?
0: பெருசா இல்ல, சுத்தமாவே ஒன்னும் வித்தியாசம் தெரியாது. கண் தானம் செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் நீங்க ஒண்ணுமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க மாதிரிதான் அவங்களோட நார்மல் இயல்பான முகம் தான் நம்ம கண் எடுத்த பின்னாடியும் அவங்களுக்கு இருக்கும்.
1: கண் தான இருவார விழிப்புணர்வு விழா அப்படின்றது இந்த மாதிரி சந்தேகங்களை அது ஒரு மருத்துவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கான ஒரு நேரம் இது. அது மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப டாக்டர் அடுத்தது வருது அப்படின்னா, இப்போ கண்ணாடி போட்டிருக்கவங்க கொடுக்கலாமா? பொதுவான நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க எல்லாரும் கொடுக்கலான்ட்டு, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனதில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நான் சிறு வயதுல இருந்தே கண்ணாடி போட்டிருக்கேன், நான் கொடுக்கலாமா? இல்ல எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கு, இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிசோதனைக்கு உட்படுவாங்களா? இல்ல அதை எப்படி அந்த அவங்களுடைய பார்வையில எப்படி எடுத்துக்கலாம்?
0: எல்லாருமே கண்தானம் செய்யலாம். சர்க்கரை நோயினால விழித்திரை பாதிக்கப்பட்டவர்கள், விழித்திரை பிரச்சனைகளுக்காக ஆபரேஷன் பண்ணிக்கிட்டவங்க, அதனால வந்து நிறைய கண்ணுக்குள்ள ஊசி போட்டவங்க, சின்ன வயசுல இருந்தே கண்ணாடி போட்டவங்க, கண்ணோட நரம்பு ரொம்ப வீக்கா இருந்தவங்க, இவங்க எல்லாருமே கண் தானம் செய்யலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கருவிழிய மட்டும்தான் நம்ம எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்க போறோம். கருவிழிங்கிறது கண்ணோட முன்பாகம், அது வந்து கிளியரா கண்ணாடி போல இருக்கும். அந்த மாதிரி கருவிழி பிரச்சனைகள் இல்ல அப்படின்னா, வெறும் எவ்வளவு பெரிய விழித்திரை பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண் நரம்பு பாதிப்பு இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த கருவிழிய மட்டும் எடுத்து நம்ம இன்னொருத்தங்களுக்கு அது வைக்க போறோம். சோ எல்லாருமே கண் தானம் செய்யலாம்.
1: கண் லேயர்கள் மட்டும்
0: நம்ம எடுக்கும் பொழுது முழு கண்ணையும் தான் ஒரு பர்சன் கிட்ட இருந்து எடுப்போம், பட் யூஸ் பண்றது கண்ல இருக்கிற அந்த கருவிழியை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், இன்று காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், இன்று காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பைகை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உருமீன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ் மறந்தேனாலே.
2: நேரம் காலை 8 மணி.
3: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது செக்கானூரணி ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் மட்டம் ஆ குக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி.

பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே.

நேரலையில் உங்களோடு நம் நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் சண்பகவல்லி, எம் ஆர் கோகுலரசி, என் இ தமிழ்ச்செல்வி. வாருங்கள் நேர்களே, காமாட்சியம்மன் அருள் பெற கோயிலுக்கு செல்வோம்.

மற்றும் ராமேஸ்வர பண்பலையும் 3 புள்ளி ஆலய பெருவிழா ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக கட்டுகளோடு மக்களும் ஒற்றுமையாக இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதை நம்மளை காண முடிகிறது. ஆவணி மாதம் 11ஆம் தேதி 28/8/2026 வெள்ளிக்கிழமை நிறைந்த நட்சத்திரமும் லோகமும் கூடிய காலை 9 மணிக்கும் மே 10 மணிக்கும் கடக லக்கணத்தில் கன்னி தேவர் வகையிலால் பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் பரிமாண தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கோவில கும்பாபிஷேகம் அப்படின்னா அதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஏற்பாடுகள் அப்படின்றது நேற்று அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதி 27/8/2026 வியாழக்கிழமை முழுமையான பௌர்ணமி இன்னும் ஆவணி நிமிஷம் ஆவணி பௌர்ணமி நிறைந்து நேற்று மாலை 4 மணிக்கு முதல் கட்ட ஹோமம் ஆரம்பித்து அதுல மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், திருநாகுதி தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் சிறப்பான நிகழ்வுகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் புண்ணிய வாகனம் வாசு சாந்தி ஹரணம் ஆச்சாரிய ரக்ஷபந்தனம் பிரவேச பலி கால தேவிகை பூஜை பிரபுதி பூரணாகுதி என்ற அத்தனை சிறப்புகளும் முதல் யாகசாலையில் தீபாரதனை பிரசாதம் வழங்குவதோடு 9 மணி வரைக்கும் நடந்து சிறப்பாக நடைபெற்று நேற்று முதல் கால யாக பூஜையை தொடர்ந்து இன்று காலை ஆவணி மாதம் 11ஆம் தேதி 28/8/2026 வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பௌர்ணமியானது இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இப்பயும் அந்த அற்புதமான உண்மையான பௌர்ணமி நேரத்துல இன்னைக்கு காலையில 5:30 அளவுல மங்கள இசையோட விக்னேஸ்வர பூஜை, சூரிய பூஜை, கோமாத பூஜை எல்லாத்தையும் யாகசாலை அந்த பூஜைகள் தீபாரதனை இந்த புறப்பாடுகள்லாம் அற்புதமாக நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நிமிடங்கள் நொடிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகா கும்பாபிஷேகமானது சரியாக 9 மணிலிருந்து 10 மணிக்கு

0: விமான சோதனத்துல வந்து கும்பாபிஷேகம், மூலஸ்தான அபிஷேக அலங்காரம், மகா தீபாரணைகள், பிரசாதம் வழங்குதல் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற செய்திருக்கிறது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை பூஜையில பாத்தீங்கன்னா அற்புதமா, பொதுவும் ஒரு ஆலயத்துல வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விமானம் இருக்கும், இந்த கும்ப கலசங்கள் இருக்கும், அந்த கும்ப கலசத்துல இவங்க வேத மந்திரங்கள் முழங்கக்கூடிய அந்த புதுமை இடத்தை அவங்க வந்து ஆவாகனம் பண்ணி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுவது ஒரு வழக்கம். எல்லா கும்பாபிஷேகம் ஆனா இங்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பொது கிராமத்து கோவிலுக்கு அப்படின்னாலே ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆலயங்களை வித்தியாசமாக இருக்கும். அப்படி இந்த அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ரொம்ப சிறப்பா அவங்களோட ஆலயம் பாத்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரம் போய் மலையிலதான் இருக்கு. ஆனா அந்த மலையில இருக்கக்கூடிய கோவிலுக்கு மூல ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டி சுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, அந்த பெட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்திற்குதான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த பெட்டி வைத்திருக்க இடம் அப்படின்னா ஒரு 10x16 10x10 அப்படின்ற அளவுலதான் இருக்கும். அந்த இடத்திற்கு மேல விமானத்துல இருக்கக்கூடிய கும்ப கலசங்கள் இருக்காது, ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த விமானத்திற்கு கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கும்பாபிஷேக நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பா இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஒற்றுமையா இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர்?
1: வணக்கம்மா, நான் கண்ணை ஓடாஞ்சு வந்து நாங்க கன்னித்தலை வந்து 6 மங்காள் மொத்தத்துல நாங்க கடைசி பங்காளி கன்னித்தலை. கனித்தவர்களுக்கு 2 மகன், 2 மகன்ல மூத்த மகன் வந்து செங்கன்னி, 2வது மகன் பொங்கன்னி, மூத்த மகனுக்கு 4 மகன் விளையாண்டு ஓடங்காலு பண்ண உடைச்சு கட்ட மகன் 4 பேரு, அந்த சின்ன பங்காளுக்கு கொச்சி மகன் 1 பேரு. ஆனா நாங்க இது வரைக்கும் தொங்கிட்டு அந்த பெருமை இல்லாம நாங்க எல்லாம் ஒண்ணு சொந்தியா இந்த சாமியை கொண்டாடுறோம். அந்த இதுல வந்து பெரிய நாள்லாம் வந்து மாசி மாதம் பௌர்ணமி, அது 3 திருவிழா நடக்கும். கேட்டாக்கி ரொம்ப விமர்சையா நடக்கும். அதனால இப்படி 100,000 பேர் கலந்துருவாங்க. நல்லா சிறப்பா செஞ்சிருக்குமா. இது வரைக்கும் எங்க கூட ஒற்றுமை, இந்த பெருமணியில எல்லாம் அண்ணன் தம்பி ஆத்தா அப்பா எங்க பெருமையாம ரொம்ப அப்படி ரொம்ப சிறப்பா செய்யறோம். நாங்க ரொம்ப அந்த காமாட்சி எப்படி இருக்கு, நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும், நல்லா செல்வாக்கா இருக்கணும். எல்லா மக்கள் எல்லாப்பையுமே நல்லா பார்த்தா செல்வாக்கா வாங்க ஆயத்தோட இருக்கணும்ப்பா. 400 வருஷம்
0: முன்னாடி சொல்லுங்க.
2: என் பேர் மணி. 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில இன்னைக்கு நாங்க புதுப்பிச்சது பண்ணி இன்னைக்கு நாங்க அதை வந்து எடுத்து கட்டி நீ செஞ்சிட்டு இருக்க.
0: இப்ப வந்து கோவை இடத்துல இருக்கு, இங்க இருக்கக்கூடிய வந்து என்னன்னு
2: சொல்லுங்க. உள்ள பெஸ்டிவிட்டி இன்னும் 5 மீட்டர் இங்க இருந்து சாமி அடைந்து போகணும். இங்கதான் முதல் வரலாறு இருந்ததுன்னா அது கோயில் போட்டான். கோவையில வந்து பிடிமண் எடுத்துக்கணும். இங்கதான் பெட்டி, அதுக்குள்ள பொருள் சார்ந்த நகை நட்டு எல்லாமே இங்கதான் இருக்கும். இங்க இருந்து பெட்டி தீ போயிட்டு அங்க சாமி இதுதான் முதல் தளம்.
1: அங்கதான் 21 வரையும் அங்கதான்
3: இந்த கோயில் வந்து எங்க சாமி காமாட்சி 21 சட்டம் எழுதிக்காம அமைதியா மனாந்தரத்துல இருக்கணும், பச்சிகள் சட்டம் தான் கேட்கணும் அப்படின்னு 21 தெய்வங்கள் அங்க அமர்ந்துட்டாங்க. அமர்க்கும் போது கன்னித்தேவனுக்கு அங்க போய் வர்றதுக்கு கஷ்டம். ஏண்டா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதான் மத்த பங்காளி கோயிலாம் ஊருக்குள்ள இருக்கு, எங்க கோயிலும் மலைக்குள்ள இருக்கு. அந்த வேலை ஒத்தையில போற வர பயத்துல அப்ப கன்னித்தேவ உத்தரவுகளுக்கு இந்த பரிவாரங்களை நான் ஊருக்கு கும்பிட்டேன். என்னால அங்க வரவும் போகவும் முடியல. இங்க பரிவார தெய்வங்களை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு உனக்கு திருவிழாவும் நடத்துறது கலர் நடத்துறது அங்க வந்து நாங்க நடத்துறோம். 21 தெய்வத்துக்கு பல்லயம் போடுற, கழுக போடுற, தீர்த்தம் கொடுக்கும்.

0: அப்படின்னு ஒத்துதான் இங்க வந்து வச்சது. அதுல இருந்த தெய்வ திருவலங்கள் மொத்தம் கன்னிச்சாமி வணங்கினது சக்தி ஏழு கன்னிமார்கள். அவை பந்துவரிச்சு வந்த சாமிகள் நாலு சாமிகள், அது மாயாண்டி, பேச்சி, வீரபத்ர, முத்துகருப்ப. இது அமர்ந்திருக்கிற நேரத்துல காமாட்சி அச்சிரிய ரூபத்துல வந்து, எப்பா கன்னிச்சாவா மக்களை நான் காப்பாற்றிக்கிறேன், இனி அந்த பூத்த சேருங்க, அந்த பள்ளையத்துல சேருங்க, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், இனி ஆராட்டம் பண்ணுங்க பாராட்டு பண்ணுங்க, அதுக்கான வேலையை செய்யும் போது உங்களுக்கு எல்லா செல்வாக்கியத்தையும் மாய ஏத்துக்கிட்டான், ஏத்துக்கிட்டு சன்னதியில உட்கார வச்சுட்டான். அவங்க கூட வந்தவங்க தீரதங்கா, தரந்தம்மன, மதுரதங்கா, நல்லதங்கா, அவங்க ரொம்ப வந்த சக்திகள். அப்புறம் சில ரெண்டு சித்தர்கள் வந்துடுறாங்க, அந்த சித்தர்கள் தான் சகல ஒரு பாம்பாட்டி சித்தர், இவங்க வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி தவசிகள் அஞ்சு பேர் வராங்க, அந்த அஞ்சு பேர் தான் பழனி ஆண்டவர், நாட தவசி, அன்ன தவசி, அருந்தவசி, முல்ல தவசி. அதுக்கு பின்னாடி ரெண்டு காவல் தெய்வம் வராங்க, அவங்க தான் ஒன்மனாரு சிங்காரங்க. அதன் பிறகு உள்ள இருக்க பிள்ளை சூரியத்துல அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், உங்க பங்காளிக்கு யாரு மந்திர மை மை வைக்க விடாம தடுக்கிறேன் அப்படின்னு வந்தவர் தான் ராவுத்த பெருமான். இருபத்தி முடிச்சாங்களா, இருபத்தோராவது அளவு மூணு வேடைங்க வராங்க. இருபத்தோராவது அளவு மூணு வேடை வரும்போது தலைவர் ஒண்ணு அந்த மாய கேட்கிறான், தலைவர் ஒண்ணுதான் இருக்கு, நீ மூணு பேர் இருக்கும்போது அந்த வேடை வந்து விவரமா விளக்கம் சொல்றான், நாங்க வேடை மூணு பேரு வேட்டாடுற பொருள்ல நாங்க மூணு பேர் பகுதியா சாப்பிடுவா, அதே மாதிரி எங்களுக்கு அந்த தலை ஒண்ணு மூணு பேர் பகுதி சாப்பிடும் சொல்லும்போது மாயம் வச்சுக்கிட்ட பஞ்சில சேர்த்துக்கிட்டேன். எங்க கோவிட உங்களுக்கு தெய்வத்துல பரிவாரம், அதுக்கு தான் இன்னைக்கு நாங்க புண்ணியதானம் பண்ணி குடமுழுக்கு பண்ணி எல்லா வேலையும் நாங்க செஞ்சு அன்னதானத்தை சிறப்பா நடந்தோம். எங்க தலைமுறைக்கு முன்னாடி நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது.
1: ஒரு பெரிய சாமி அவரு கரமாடு
2: பௌர்ணமி சிறப்பா கொண்டாடுவோம். இந்த மாசி பௌர்ணமியில என்னென்னலாம் பண்ணுவீங்க?
3: இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு நாங்க கோயில் கும்பிட்டுருக்கோம், இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் நாங்க கும்பிடுவோம் சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்வு முடிச்சு இருக்கிறீங்கல்ல, அந்த மாசி அன்னைக்கு இருபத்தோரு தெய்வங்களையே அவங்க அவங்க உருவத்துல ஊமாக்கி அப்படியே கோவில் இங்க இருந்து சாமி ஆடி அங்க போய் பச்சை வரப்பிட்டு பழைய வரைக்கும் இங்க சாமி ஆடி இங்கே சாமி ஆடி மறுநாள் கடை விட்டு பொங்கல் வந்து பழைய வரைக்கும் மலைக்கு போவோம், பாடி சாமி ஆடி போவோம் போவோம், அங்கதான் தீர்த்தம் கொடுத்து என்ன விழாவை நிறைவேற்றிருவோம்.
0: கிடைக்கு
3: நாங்க அந்த ஒரு பங்காளிதான் நல்லது கேட்டு கமிசி போட்டு நாங்க கமிசி போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை வசூல் பண்ணி குடிபலகிட்ட வசூல் பண்ணி
0: வசூல் பண்ணுவான். வேற யார்கிட்ட வருமான பெண் மக்கள் கொடுத்தாங்க வாங்கிடுவான்.
2: அருமை அருமை, அதாவது ஆறு பங்காளியில கடைசி பங்காளி பங்காளி அப்படின்னு சொல்றீங்க. அவங்க
3: பேர் சொல்லுங்க. தனிக்கொடி கோயில் வந்து எங்க மின்னிட்ட வயரா வந்து ஒரு நானூறு ஆண்டுகள் முன்னாடி பக்கத்துல மலை இருக்கு, அந்த மலையில வந்து அவங்க விவசாயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப குழந்தை தொட்டில போட்டுட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கோயில் அழுதுகிட்டு இருந்திருக்கு, கோயில் அதுக்கு போய் அவங்க போய் குழந்தை அழுதுட்டு வந்து அழுகி போயிட்டு இருக்கு.

0: போய் பாக்குறாங்க புரியும் சொல்றாரு தலையடி பார்த்துருக்கேன் என்னோட தாத்தா அப்படின்றாரு. தாத்தாவை போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த இதுல குழந்தைக்கு கடவாயில வந்து பால் உணவு பூஞ்சில பால் உணவு மாதிரி இருக்கு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க போய் கடந்த போய் அருள் கேக்குறாங்க. யோசிச்சுட்டு இது என்ன விஷயம் இருக்கும்போது ஏப்பா நானே காமச்சம்மன் வந்திருக்கேன் கண்டிச்சு அவனை காக்க வந்திருக்கேன் எனக்கு உலக்கு சத்தம் உடலு சத்தம் இல்லாம என்னைய வணங்குங்க எனக்கு பொட்டு மேலை இல்லாம எனக்கு பம்பக்கோட்டை அடிச்சு சங்கு சேர்ந்து அடிச்சு என்னை வணங்குங்க இருபத்தோரு தெய்வம் காவலரை வைங்க உங்க கண்ணித்தேவ வேற காப்பாத்துன்னு சொல்லி அம்மா தகவலை சொல்லிருக்கு. அதன்படி எங்க முன்னோர்கள் அவரே கண்ணித்தேவை இருந்து அது தொடர்ந்து வந்தது இன்னைக்கு 10,000 தலைக்கட்டு இருக்காங்க சுமார் புளியமுளம் தேகல்பட்டி ஊத்துப்பட்டி தேய் சிக்கம்பட்டி குப்பலாம் தாய்க்கிறாங்க எங்களுக்கு இந்த ஜனங்களும் இங்க அவ்வளவு சுற்றி இருக்கப்பா நாங்க இது கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச 4 வருஷம் கும்பிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வர்ற சந்தைகளில் நாங்கள் ஒரு வழியை காட்டி போறதுதான் இந்த கும்பகோணம் திருவிழா அப்போ நடக்குதுப்பா உங்களுக்கு நன்றி பார்த்து நிகழ்ச்சி அழகு
1: ரொம்ப நன்றி. அருமையா வந்து இந்த கோவில் சிறப்பை பத்தி பேசுங்க கோவிலோட கோபுரம் அதாவது கோவில் அப்படின்றது மலையில இருக்கு அந்த கோவில நம்ம சிறப்பாக

அவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே சுகமே மெல்ல உன் வசத்தினில் மேவும் என் அகமே பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செக்கானூர்டி ஜெயசிரி மஹால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ குக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி. வாருங்கள் நேர்களே, காமாட்சியம்மன் அருள் பெற கோவிலுக்கு செல்வோம்.

ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரண பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய அதன் மேல இருக்கக்கூடிய விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்து தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்லப்போனா அவங்க குடும்பங்கள் பங்காளிகள் அப்படின்னு சொல்ற அத்தனை மக்களும் கூடி இருந்து இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல மேலதாளங்கள் முழங்கி கொண்டிருக்கிறது. காமாட்சி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி அப்படின்னு சொல்றது காமாட்சி. அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னா நமக்கு காஞ்சி காமாட்சி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அசுரனை அழித்து அந்த அசுரனை அழித்த அந்த வேகம், அந்த காளி ரூபமாக இருந்த அந்த ஆக்ரோஷத்தை குறைப்பதற்காக ஆதிசங்கரர் ரொம்ப சிறப்பா வந்து மூலஸ்தானத்துல அமர வைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காமாட்சி சாந்த சொரூபினியாக அன்பும் அருளும் தரக்கூடியவளாக நமக்கு தருகிறார். விச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய பராசக்தியின் முதன்மையான வடிவமாக அன்னை பராசக்தியின் விச்சாசக்தியாக இன்னும் சொல்ல போக வேண்டும்னா ஞானசக்தியாக மாறியவள் அப்படின்னு சொல்லலாம். காம் என்றால் மன்மதன், ஆட்சி என்றால் கண்கள், மன்மதனின் தன் கண்களால் உயிர்ப்பித்தவள், அன்பும் அருளும் பொழியும் கண்களை உடையவள் காமாட்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்துல கையில கரும்புவில் மலர் கணைகள் பாச அங்குசம் ஏந்தி சாந்த சொரூபினியாக காட்சி தரக்கூடியவள் காமாட்சி. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல அமர்ந்த கோலத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களை அருள் பாலிக்கக்கூடியவளா காமாட்சி அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆலயத்திற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய ஆபரண பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப வந்து இணைந்திருக்கிறோம் செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகாலன் குரூப் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில பக்தர்கள் எல்லாருமே திறந்திருக்காங்க அம்மனோட அருள் தர்றதுக்காக. அப்படியே அந்த அம்மன் அருள் தர்றதுக்காக நாங்களும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம அடுத்துதான் அணிவிற்கு அணுவும் நீ, அண்டங்கள் அனைத்தும் நீ, ஆழ்கின்ற அரசையும் நீ.

0: மனைவிற்குள் கனவும் நீ, கரும்புக்குள் துவையும் நீ, கருணைக்குள் எல்லையும் நீ, விண்ணும் நீ, மண்ணும் நீ, விகசிக்கும் ஒளியும் நீ, வேதத்தின் மூலமும் நீ, பண்ணும் நீ, பணுவும் நீ, புலவர்க்கு பொருளும் நீ, பாருக்கு அன்னையும் நீ, அகிலமெல்லாம் போற்றும் அகிலாண்ட நாயகியே, அன்பு வடிவமான உமையே, அன்னையே சிவகாமி அம்மையே, என ஈன்ற ஆதி சிவசக்தி தாயே, கன்றுக்கு பசுவாக, குன்றுக்கு ஒளியாக என்றைக்கு நீ வருவாய், மன்றாடும் பிள்ளைக்கு குன்றாத அன்புதனை என்றைக்கு நீ தருவாய், மண்ணுக்கு மழையாக, விண்ணுக்கு நிலவாக என்றைக்கு நீ வருவாய், கண்ணுக்குள் ஒளியாக, நெஞ்சுக்குள் சுடராக என்றைக்கு நீ ஒளிர்வாய், இருளுக்குள் அகப்பட்டு பலவாறு வதைப்பட்டு ஒளி உன்னை தேடி வந்தேன், அன்னையே சிவகாமி அம்மையே, என ஈன்ற ஆறு சிவசக்தி தாயே, விலையுண்டு ஒளி இல்லை, இருளுண்டு விளக்கில்லை, வழிகாட்ட நீ வருவாய், விதியுண்டு கதி இல்லை, மருளுண்டு தெளிவில்லை, மருள் நீக்க நீ வருவாய், நதியுண்டு நீர் இல்லை, நிலமுண்டு பயிர் இல்லை, வளம் சேர்க்க நீ வருவாய், சரி செய்யும் மதிப்புண்டு, மதி செய்யும் வழியுண்டு, வழி தீர்க்க நீ வருவாய், கதி என்று யாருண்டு, உணை என்று எவருண்டு, காப்பாற்ற நீ வருவாய், அன்னையே அம்மையே, என ஆதி சிவசக்தி தாயே, வேறற்ற மரமாகி வீழ்ந்து விட்டேன் அம்மா, வேறாக நீ வருவாய், நோயற்ற உயிராகி நொந்து விட்டேன் அம்மா, மருந்தாக நீ வருவாய், பாதையற்ற வழியில் பயணிக்கின்றேன் அம்மா, பாதையாக நீ வருவாய், நாதியற்ற இவ்வுலகில் நலிந்து விட்டேன் அம்மா, நலம் செய்ய நீ வருவாய், சேலையென குரல் கேட்டும் பேசாமல் இருந்த தாயும் கலங்குவதே, அன்னையே சிவகாமி அம்மையே, என இன்று ஆதி சிவசக்தி தாயே, நான் செய்த பிள்ளையும் பொருள் தருவேனே. இப்ப இங்க பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம அவங்களை சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா, அந்த அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க, அந்த பங்காளி கூட்டத்துல அவங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க, இப்ப அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு கண்ணன், கண்ணன், இந்த ஊரை சேர்ந்தவர் நானு. இது ஆறு பங்காளியில கடைசி பங்காளி கண்ணீர்தேவர் வயலாக பாத்தியப்பட்ட திரு காமாட்சி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எங்க முன்னோர்களும் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னோட வழிபட்டு வராங்க. இந்த முறை நாங்க இந்த கோயிலை எடுத்து மறுசீர் செஞ்சு அதை திரும்ப அமைச்சு இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
1: சரிங்கய்யா, நான் பாக்குற எல்லாருமே வந்து கையில காப்பு கட்டிருக்கீங்க. இந்த காப்பு எப்ப கட்டினீங்க, என்ன மாதிரி விரதம் இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: இந்த காப்பு நாங்க 18ஆம் தேதி கட்டினோம். ஏன்னு கேட்டா காப்பு கட்டினா தான் ஒரு ஒற்றுமையா இருக்க முடியும். மற்ற ஒரு தப்பான விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஊருக்குள்ள வாரவங்களும் காப்பு கட்டு பார்த்துட்டு இந்த ஊர்ல திருவிழா இருக்குப்பா சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழர்களுக்கு கலாச்சாரத்தை பின்பற்றி வராங்க. அதனால இந்த காப்பு கட்டணும், 11 நாளைக்கு முன்னாடி கட்டணும். இன்னைக்கு கூட 11வது நாள்.
1: வீட்டுல இருக்க எல்லாருமா, எப்படி ஆண்கள் மட்டும்
2: எல்லாருமே கட்டலாம், விருப்பப்பட்டு எல்லா பேருமே கட்டலாம், விருப்பப்பட்டு எல்லா பேருமே கட்டிக்கலாம். மோஸ்ட்லி எங்க ஊர்ல குறைதான் ஒரு 80% கட்டிருக்கோம்.
1: இந்த காப்பு கட்டினா செப்பல் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க?
2: இந்த காப்பு கட்டிட்டா வந்துட்டு நாங்க 2 டைம் சாப்பிடுறோம், காலையிலயும் மாலையிலயும் சாப்பிடுறோம், செருப்பு போட மாட்டோம். மற்ற விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணுமோ ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கோம்.
1: சரிங்க, இப்போ இங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே அங்க எதுவும் சிறப்பு பூஜைகள் நடக்குமா கோவில்ல?
2: அங்க எதுவும் இல்ல, இங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே இங்கேயே கும்பாபிஷேகம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-50 மணி இல்லாட்டி 9 மணி அளவுல தண்ணி தெளிச்ச உடனே கும்பாபிஷேகம் நிறைவடைஞ்சிடும். நிறைவடைஞ்சோடனே சாப்பிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம், கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரான் கும்பிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் மாலையில நைட்ல வந்துட்டு பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக பண்ணிருக்கோம்.
1: இது போக மண்டல பூஜைகள்லாம் சிறப்பா டெய்லி நடக்கும்.
2: இதுக்கு அடுத்து 48 நாள் வந்துட்டு மண்டல பூஜைகள் நடக்கும். அது வந்துட்டு இந்த கோடாங்கி பூசாரி ப்ரியாரிட்டி. அவங்க மொத்தம் 21 கோடாங்கி இருக்காங்க, 2 பூசாரி இருக்காங்க, 23 பேர் ப்ரியாரிட்டியில அவங்க சீனியாரிட்டி வைஸ் வைப்பாங்க. வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஊர்ல உள்ள பெரியவங்க அந்த மாதிரி சில பேருக்கு வச்சுக்கலாம். மொத்தம் 48 நாள் நாங்க அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ணணும். நாங்க
1: வழிமுறைகளா நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க.
2: ஆமா ஆமா.
1: இப்ப வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சிறப்பா?
2: சிறப்புன்னா 1000 ஆண்டுகள் பழமையானது, முன்னோர்கள் கொண்டு கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க, அதை நாங்க அப்படி வழிபட்டு வரோம். அதான்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி மேம், நன்றி.
1: தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
3: அருண் பாண்டி மேம்.
1: அருண் பாண்டி, நீங்க வந்து இந்த கன்னி அந்த பங்காளிகள் வீட்டுல இருக்கிற பசங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அங்க ஆலயம் எப்படி இருக்கு, ஆலயத்துக்குள்ள அம்மா

0: வந்து எப்படி அமர்ந்த கோலத்துல இருப்பாங்களா, இல்ல அங்க என்னென்ன பரிவார தெய்வங்கள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: நம்மளுக்கு வந்து தெய்வம் வந்து உருவம் எல்லாம் சிலை அழகி, நம்மளுக்கு வந்து உருவம் கிடையாது. நம்ம உருவம் வச்சு நாங்க என்ன வண்டி காமாட்சியம் பண்ணா உருவம் கிடையாம தான் வழிபட்டு வரோம். எங்களை போய் பாத்தீங்கன்னா லிங்க வடிவுல சாமி இருக்கும், உருவம் இல்லாத சிலை வடிவமா தான் இந்த வடிவம் நாங்க வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மித்தபடிக்கு 21 தெய்வம் வச்சிருக்கோம் நாங்க. 21 சாமிக்கும் 21 விதமான பூஜைகள் நடக்கும். எங்க தாய் காமாட்சி வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. இதோட மூத்த தெய்வம் வந்து தேவதானப்பட்டியில இருக்கு, அதோட மண்ணெடுத்து நாங்க வச்சு கும்பிட்டு வருகிறோம்.
0: தேவதானப்பட்டி அங்க மூங்கிலடை காமாட்சி அம்மன்
1: இவங்க ரெண்டாவது. அப்புறம் இதுக்கு கன்னியம்பட்டி காமாட்சி அப்படியே எடுத்து எடுத்து நாங்க வச்சு தனித்தனியா வழிபட்டு வருகிறோம்.
0: அந்த மண் எடுத்து இங்க எடுத்து வச்சு வழிபட்டு.
1: ஆமா மேம்.
0: சரி, இப்போ இங்க கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா, இங்க உள்ள என்னெல்லாம் இருக்கும் அதை நீங்க பாத்துருக்கீங்களா?
1: உள்ளக்க ரெண்டு கரகம் இருக்கும். இந்த கரகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 100 சொல்லியிருக்காங்க. 100 முன்னாடி நடந்த திருவிழா இது. கன்னி தேவர் வம்சத்துக்கு மட்டும் மொத்தம் 6 தேவங்க இருக்கும். கட்டப்பின்ன தேவை, கருப்ப தேவை, வெறிய தேவை, சரசி தேவை, சேத்தூர, நாங்க கன்னி தேவை, நாங்க 6 தேவைங்க. எங்க திருவிழா வந்து 100 முன்னாடி நடந்தது, இப்ப நடக்குமான்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப கும்பாபிஷேகம் நடத்திட்டோம். அந்த ரெண்டு கரகமும் எங்க பூசா எங்க ஆசையா கையை விட்ட வச்சா அந்த கரகம் நிக்கணும். அந்த தண்ணி மேல எம்ப அது அவ்வளவு உக்கரமா அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கு. எங்க கரகம் வர்றது ரெண்டு கரகம் வரும், எங்களுக்கு மட்டும் ரெண்டு கரகம். கிட்டத்தட்ட 100 ஆச்சு, இந்த வருஷம் நடக்குமான்னு எதிர்பார்க்கிறோம். நடந்துடும் ஒரு நம்பிக்கையோட இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பா நடக்கும். அதுக்கும் நாங்களே உங்களை வந்து அதை சிறப்பா வந்து நேரலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். அவங்க பேரு என்ன பண்றீங்க?
1: அருண் பாண்டி. நான் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு பரவ மார்க்கெட் லோடுமேனா இருக்கேன்.
0: ரொம்ப நன்றிப்பா. நன்றி. ரொம்ப சிறப்பா வந்து சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ஆக்ரோஷமா அம்மனோட சிறப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க. 8:33 இன்றைய சிறப்பு பாத்தீங்கன்னா செக்கானோமி ஜெயஸ்ரீ மஹால் மற்றும் குரூப் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி தாங்க கேட்டு இருக்கீங்க. திருமங்கலம்பட்டம் கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்துடைய மகா கும்ப விஜயத்துடைய நேரடி வர்ணனை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் கோயிலோட சிறப்புகள் வரலாறுன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அதையும் தாண்டி கோவில் திருவிழா அப்படின்னாலே ஒரு வைப்பு தானே. ஜாலியா நமக்கு பிடிச்ச மாதிரி செட் சாரி கட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா செட்டா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா வந்திருக்காங்க. தொடர்ந்து ஒரு பக்தர் பேச காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். என் பேர் குமரவேல். எங்களோட பூர்வீகத்துல அவர் உருவாக்குனதான இந்த கன்னி தேவர் வகையறா அப்படின்னு ஒரு சரௌண்டிங். அது உருவானது காரணமே ஒரே ஒரு தாத்தா.
0: ஆலமரம்
2: படத்துல ஜிவாஜி கணேஷ் சொல்லுவார் பாத்தீங்களா, நான் போட்டது ஒரு கதை, அதை அனுபவிக்க போறது நீ. அது மாதிரி இந்த விதையை போட்டவரு ஒரு தாத்தா, அதை அனுபவிக்கிறது இவ்வளவு பேரு. நீங்க பாத்தீங்களா, இது அவங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு செட் சேரி ஒரு 30 விரதம் இருந்து எல்லாருமே காப்பு கட்டி அந்த ஃபெஸ்டிவல் வந்து நாங்களா ஒரு தனி கூட்டமாக மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி வளர் கோயில் போனோம்னா எல்லாருமே கும்பிடுவோம். ஒரு தனி புரோத்தாக்கலாம் காட்டுறது ஒரு டீம். இப்ப காட்டுவாங்களா டிவி கேள்வி எப்படி தளபதி காட்டினாரு பிள்ளைகள் எல்லாருமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இருக்கும், எல்லா தெய்வமும் இருக்கும். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெய்வம் பிடிக்கும். பெருமாள் அப்படி பிடிக்கும் போது நாங்க என்ட்ரன்ஸா சொல்றதே ஆத்தா காமாட்சி என்னை காப்பாத்துன்னு தான் போவ. ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னாலும் அந்த தெய்வத்தை நினைச்சிட்டு ஒரு வீட்லயே கூட ஒரு சின்ன டப்பால ஒரு 10 போட்டுட்டு தான் வெளியே வருவோம். இது இயல்பு. அப்படித்தான் இங்க இருக்கிற மக்கள் பூராமே. இவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் காமாட்சி அம்மன், அந்த தெய்வம் தானே. அதான உண்மை. நான் ஆக்சுவலா உண்மையே சொல்றேன், நான் இந்த ஊர்ல இல்ல, நான் தோப்பூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். எங்க அம்மா அப்பா மேரேஜ் பண்ணி அங்க போயிட்டேன். அந்த ஊர்ல எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் தரமாட்டாங்க. ஓகேங்களா, இங்க வந்து நான் பிறந்த ஊரு, இங்க இம்பார்ட்டன்ட் எனக்கு அதிகமா கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பூர்வீகத்துலதான் இம்பார்ட்டன்ட் கிடைக்கும். அப்படின்னா இந்த தெய்வத்தை நீங்க வழிபடுற மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு ஃபீல் இருக்கும். நம்மள ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட் விட்டு போனாலே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தரும்.

0: தெரியாது பேசுவாங்க பழைய ஆள் இல்ல, அதுக்காகவே இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். நாங்க எங்கெங்கயும் இருக்கோம், எல்லாருமே வேற வேற ஊரு, இவ்வளவு பேருமே இந்த ஊர்ல இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே வெளிவெளி ஊர்ல இருக்கோம். ஆனா இவங்க பூரா இன்னைக்குதான் மீட் பண்றோம். இது ஒரு திருவிழான்றது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அந்த காமாட்சி கொடுத்த ஒரு கிஃப்ட்.
1: ரொம்ப நன்றி, நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அம்மா உங்க பேரு? என் பேர் அள்ளி. நீங்க தான் இந்த ஊருக்கு அரசு பையன் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. நாங்க சீயாமட்டூர், எனக்கு இந்த ஊர்ல வாக்கப்பட்டு நான் பேரை பேச்சு நல்லா நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு வரீங்க? இப்பயா 64 வருஷம் ஆச்சு எனக்கு வயசு. உங்களுக்கு 64மா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊருக்கு வருவீங்க? எனக்கு இந்த கோயில் இன்னைக்கு தெரியும், அங்கதான் போயிருக்கேன். இங்க பொக்கலத்துல கோயில் இருக்குன்னு இன்னைக்கே எனக்கு தெரியும். நான் பேரம் பெற்று எடுத்துட்டேன், எனக்கு தெரியாது. இன்னைக்கே வந்திருக்கேன். காமாட்சி அம்மன் கோயிலுக்கே போவோம். இங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கேன்.
2: சரிங்க அம்மா, ரொம்ப நன்றி, நன்றி.
1: சரிப்பா, சிறப்பு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜெய்சங்கர், பிஆர்சி தலைவரு. நான் பிறந்ததுலேருந்து கொப்பளம் தான். 6 பங்காளி இருக்கு. 6 பங்காளில வந்து நாங்க கடைசி பங்காளி. கன்னி ஊட்டம் நாங்க கும்பாபிஷேகம் இப்ப பண்ணிக்கிருக்கோம். இது வந்து 24 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு நெருக்கி ஒரு 50 லட்சம் தலைக்கட்டு இருக்கு. இது சீரும் சிறப்பா பண்ணும்னு பிறந்த பள்ளிக்கு நல்லது கட்டு எல்லாமே செஞ்சுக்கிருக்கேன். இது போக இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பிட போறோம். அது மிக சிறப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல மாற அழகு இறங்குது. பின்னாடி 2வது பெரிய விஷயம்னா எங்க கோயிலும் பெரிய விஷயமா இருக்கு. வேற என்ன மேடம் உங்களுக்கு விசேஷம்?
1: ரொம்ப சிறப்பா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சிறப்பா அந்த கோவில சிறப்பா கொண்டாட எங்களை வாழ்த்துக்கிறேன்.
3: வணக்கம் மேடம்.
1: நன்றி, நன்றி. நான் முறையே சொன்ன மாதிரிதான், எல்லாரும் திருவிழா அப்படின்னாலும் பெண்கள் வந்து நல்லா பட்டு புடவை கட்டி தலைமறையா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அதுக்கேத்த அப்படி செட்டா பிளவுஸ் நகைகள் அதையும் தாண்டி அவங்களோட குழந்தைகளுக்கும் செட்டா டாப் எல்லாம் போட்டு திருவிழா வந்து ஜேஜின் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல ஒரு அக்கா, நான் ரெடியா இருக்கேன், என்னையெல்லாம் இன்டர்வியூ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம்.
4: ஹாய், நான் வினோதினி, நான் சென்னையில இருக்கேன்.
1: சூப்பர். சென்னையில இருந்து இந்த திருவிழா பக்கம் வந்திருக்கீங்க?
4: ஆமா, இது எங்க அப்பத்தா ஊரு. நான் பிறந்த ஊரு இந்த ஊர் தான். நான் இப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சென்னை போயிருக்கேன். இது கொப்பளத்துல வந்து 6 பங்காளிகள் இருக்காங்க. அதுல நாங்க வந்து கடைசி பங்காளி, 6வது தேவர், கன்னித்தேவர். அந்த வகையிலக்காக நாங்க எல்லாரும் ஒரே செட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம்.
1: திருவிழா கொண்டாடுறதுக்காக எத்தனை நாளைக்கு முன்னாடியே நீங்க ஆயத்தம் ஆனீங்க?
4: நான் நேத்துதான் வந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்க அம்மா தான் பண்ணி வச்சிருந்தாங்க.
1: காஸ்டியூம் பார்த்தா நேத்துதான் வந்தேன்னு சொல்ற மாதிரி தெரியலையே.
4: இல்ல, அதான் எல்லாமே அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் நேத்து வந்து இங்க வந்து அட்டன் பண்ணேன், ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
1: ஓகே. அந்த சென்னையில நல்லா ரஷ்யா ஹரிபரியா இருந்துட்டு இங்க வந்து ஊர் திருவிழா, சொந்த ஊருக்கு வந்து திருவிழா அட்டன் பண்றது எப்படி இருக்கு?
4: அது வர்றப்பே ஒரு வைபோட தான் வருவோம் எப்பயுமே. மதுரைக்கு வர்றப்பனாலே சென்னையில இருந்து கிளம்புறப்ப ஒரு வாரத்துக்கு நாளே நாங்க ரெடியாக ஆரம்பிச்சிருவோம். இங்க வந்து அதே வைபோட இங்க பழைய மக்கள்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அங்க இருக்கிறவரை இங்க வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியா ஒரு சேஃபான பிளேஸ் மாதிரி தோணுங்க.
1: சரி, இப்ப கல்யாணம் பண்ணி சென்னைக்கு போயிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க இங்கதான் இருந்திருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி திருவிழாக்கு திருவிழா மீட் பண்ணிருப்பீங்க, நம்ம இந்த திருவிழாக்கு இந்த மாதிரி செட்டா ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க, உங்களோட தோழிகளை மீட் பண்ணிருக்கீங்களா?
4: மீட் பண்ணுவோம். வருஷம் வருஷம் பொங்கல் இங்க நாங்க கொண்டாடுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் மாட்டு பொங்கல், பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி ஊத்துறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஜாலியா கொண்டாடுவோம் நாங்க சின்ன வயசுல.
1: அதாவது நாங்க தொலைக்காட்சி வழியா பார்த்த திருவிழாவை நீங்க வந்து லைவாவே என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். அதெல்லாம் இப்ப நான் சென்னையில போனே ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நான் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணது, உங்க குழந்தைங்களுக்கு செட்டா ஒரே மாதிரி டாப் போட்டு அவங்க வந்து போட்டோ எடுத்தீங்க இல்லையா, அந்த திருவிழாக்காகவே எடுத்திருக்கீங்க.
4: ஆமா, திருவிழாக்காக தான் எடுப்போம். இந்த ஊருக்காரங்க எல்லாரும், கன்னித்தேவர் மட்டும், வேற யாரும் கிடையாது, எங்களுடைய பங்காளிகள் மட்டும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம்.
1: உங்க பசங்களுக்கு எல்லாம் செட்டா ட்ரெஸ் எடுத்து அழகு பாத்துருக்கோம்.
4: ஆமா,
1: என்னோட வேற யாரும் வந்திருக்கா?
4: எங்களுடைய அம்மா, சித்தி எல்லாருமே இருக்காங்க.
1: அம்மா பக்கத்துல இருக்காங்களா? அம்மா எங்க? வணக்கம்.
4: வணக்கம். உங்க
1: பேர் சொல்லுங்க.
4: என் பேர் தேவிகா.
1: சரி, எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
4: நான் 38 வருஷம் இருக்கேன்.
1: சிறப்பு. அதாவது நீங்க வாசப்பட்டது?
4: ஆமா.
1: திருவிழா எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு ஆயத்தமாயிருக்கீங்க?
4: திருவிழா ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க 6 ஊரும் சேர்ந்து எங்க 6வது கூட்டம் கண்ணி விடுறோம், நல்லா சிறப்பா கொண்டாடுறோம்.
1: சரி, உங்க வீடு வாசல்லயே கோவில் அமைஞ்சிருக்கு இல்லையா?
4: ஆமா ஆமா.
1: 10 வருஷம் இந்த திருவிழாக்காக உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு?
5: பஸ் வந்து வேற இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்டி எங்க பண்றாங்க.

0: சத்தியான அம்மா, எங்க அம்மா வந்து சத்தியான அப்பா. இப்ப ஊர் ஆறு ஊர்ல இருந்து கீழ் வரும், கீழ் வந்து வந்த பிறகு தண்ணி ஊத்துவாங்க.
1: நாங்க வரும்போது உங்க வீடு வாசல்ல பார்த்தோம், நிறைய மஞ்சள் பையில குடிச்சு வச்சிருந்தீங்க. அது என்ன? அது கூட நான் சாமியோட பொருள் தேங்காய் பழம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். தேங்காய் பழம் எனக்கு பழம் கொடுத்துருக்கேன். அதனால திருவிழாக்கு வந்து உங்க சார்பா இந்த மாதிரி நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி.
0: ஆமா ஆமா,
1: ரொம்பவே அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பெரிய விளம்பரம் எனக்கு பிறகு
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செக்கானூர்டி ஜெயசிரி மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ குக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு

பழனி தேசிரி மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆக்குக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. ஆக்குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் சக்கானூரணி. ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் சக்கானூரணி. வாருங்கள் நேர்களே, காமாட்சியம்மன் அருள் பெற கோவிலுக்கு செல்வோம்.

0: வணக்கம். செக்காலூரணி ஜெயஸ்ரீ மகாலன் குரூப் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் கொக்குளம் அருள்வரை காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நேரடி வர்ணனை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே பக்தர்கள் எல்லாம் நிறைய வெள்ளம், பக்தர்கள் வெள்ளமா குவிஞ்சிருக்கு. அம்மனுடைய அருள் வரதுக்காக எங்கெங்கோ இருந்து தொலை தூரத்துல இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு ரெண்டு பசங்க வந்திருக்காங்க. அந்த டிஷர்ட்ல அப்படியே காமாட்சி அம்மன் தெரியுறாங்க. பின்னாடி வந்து அப்படியே அந்த அம்மனுடைய கரும்பு, அப்படியே அவங்களுடைய அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எல்லாரும் சேர்ந்து டிஷர்ட் எடுத்துப்பாங்க. சரி, இவங்க ரெண்டு பத்தி நம்ம பேசிடலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: என் பேர் சரவணா, நாங்க தேங்கல்பட்டில இருந்து வரோம்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: தேங்கல்பட்டி.
0: அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
1: செக்கானத்துக்கு பக்கத்துல செக்கானூர்
0: நீக்கத்துலதான் இருக்கு.
1: ஆரூர் சொல்றது.
0: நீங்க இந்த வகையரா?
1: அங்க வந்து கன்னித்தேவர் வகையரா. தேங்கல்பட்டி கன்னித்தேவர் வகையரா சொல்லுவோம்.
0: எப்படி எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா இந்த சாமி கும்பிடுவீங்க? இதை பத்தின தகவல் தெரிஞ்சது. இந்த சாமி எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கும்பிடுவீங்க? இதை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அம்மனுடைய அருள் கிடைச்சா போதும் அப்படின்னு சாமி பண்ணிருந்தீங்க. சரி, டிஷர்ட்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை பேர் சேர்ந்து இந்த மாதிரி டிஷர்ட் எடுத்தீங்க?
1: மூணு புலாங்குளம், கொக்குளம், தேங்கல்பட்டி மொத்தமா சிக்கமட்டி எல்லாம் சேர்ந்து மொத்தம் 500 மேல அப்படி அடிச்சிருக்கும் பனியன் வந்து. ஒரே மாதிரி பனியன் சில தேங்கல்பட்டி வகையரா, புளியாங்குளத்து வகையரா எல்லாமே போட்டு தரமா இருக்கும் பனியன் செட்டு.
0: பார்க்கும்போதே தெரியும் உங்களுடைய மகிழ்ச்சியிலே தெரியும். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சஞ்சய்.
0: எங்க இருந்து வரீங்க?
2: தேங்கல்பட்டில.
0: வேற என்ன சொல்ல போறீங்க? அம்மனை பத்தி இல்ல, நீங்க திருவிழாக்கு வர சமையல் மகிழ்ச்சி பத்தி, உங்க நண்பர்கள் எல்லாம் இங்க சந்திச்சிருப்பீங்க, ரமாரி கழிச்சு மீட் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம்.
2: அம்மனை நினைச்சு என்ன வேணும் உடனே நடக்கும். நம்மளுக்கு
1: வருஷத்துக்குறங்கி
0: ரொம்ப நாள் கழிச்சு யாரையும் மீட் பண்ணலையா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு
2: சொந்தக்காரங்க வெளியூர்ல வந்திருக்காங்க. வெளிநாடு சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் மாமா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷம்.
0: அதாவது திருவிழாக்கு வந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவங்களை வந்து ரொம்பவே அழகா பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல அடுத்த பக்தர்கள் நான் வந்து ஜென்ரலா கேட்டேன், நீங்க என்னமா வெளியூரா அப்படின்னு கேட்டேன். இது ஏன் ஊரு? நான் வாக்கப்பட்டு வந்த ஊரு. எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டேன். 32 வருஷம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா கேட்டா சொன்னாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில வந்து ஒரு குட்டி கை குழந்தை, அவங்களோட பேத்திக்கு வந்து இப்ப பால் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்ககிட்ட வந்து நானும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை கேட்கலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் இந்திரா.
0: இந்திராமா, எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க?
3: இங்க நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம்ப்பா. என் மயங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நல்லா நேர்ந்திருந்தோம், எல்லாம் கல்யாணம் முடிச்சிருச்சு.
0: உங்க மயனுக்காக போன வருஷம் திருவிழால வேண்டிக்கிட்டீங்க?
3: வேண்டிக்கிட்டோம்.
0: கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டீங்களா?
3: குழந்தை இருக்கணும், கல்யாணம் முடியணும், முடிஞ்சிருச்சு.
0: இப்போ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அம்மன்ட்ட வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் மயனுக்கு வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க. இந்த வருஷம் நல்லபடியா குழந்தையை கொடுத்து உங்களோட பேத்திய வந்து இப்ப நீங்க மணிநகர
3: பிறக்கணும்னு நேர்ந்திருக்கோம்.
0: இது என்ன குழந்தை?
3: பெரியவனுக்கு
0: பொம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க?

0: எப்படி சந்தோஷத்தை தருது?
1: நல்ல சந்தோஷப்படுறது. நான் அந்த கொக்கலம் அந்த திருவிழாக்கு வர வந்திருந்தோம். மாசி மாசி கோயிலுக்கு வந்துருவோம். 18 பேருக்கு இந்த அன்னைக்கு வருவோம். ஆடி மாசத்துல எல்லாத்துக்கும் வந்துருவோம். மாச மாசம் ஒரு கிழமை வந்துருவோம்.
0: அம்மனுக்கு நடக்கிற எந்த ஒரு திருவிழாவே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க?
1: பண்ண மாட்டோம், வந்துருவோம்.
0: வருஷம் இந்த அதுவும் இன்னைக்கு வந்து கூடுதல் சிறப்பு வந்து கும்பாபிஷேகம். உங்க குடும்பம்லாம் வந்திருக்காங்களா?
1: கோயம்புத்தூர்ல இருந்து மகன் மக எல்லாம் வந்திருக்காங்க. ரெண்டு மகன் மருமக பிள்ளைய எல்லாம்
0: அதெல்லாம் பேரம்பேட்டையிலோட குடும்பமா ஒண்ணு சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: வந்து
0: வேற என்ன அனுபவங்க?
1: வேற எல்லாம் வந்து போகும்.
0: ஏதாவது குடும்பமா வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப அற்புதமா வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலவட்டம் கொக்குளம் கிராமத்தில் அருள் பாலிக்கும் கன்னி தேவர் வகையாவிற்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று ஆரம்பிக்கப்பட்ட யாகசாலை பூஜையானது இன்னைக்கு வந்து சிறப்பான வேத மந்திரங்கள் முழங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கும்ப கலசத்தில் புனித நீரானது அந்த ஆலயத்திற்கு தேவையான ஆபரண பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தின் விமானத்திற்கு வந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அந்த வேத சாலையில பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு டேபிள்ல ஒரு பெரிய கும்பம் மாதிரி வைத்து ரெண்டு கும்பத்திலையும் அலங்காரங்கள் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டாடைகள் அதெல்லாம் தாழ்த்தப்பட்டு அதையே தெய்வமாக பாவித்து அது இரண்டு ரெண்டு கும்பங்களையே பெரிய தெய்வமாக பாவித்து மலர்களால் அர்ச்சனை செய்து நிறைய முளப்பாரிகள் எல்லாம் சுற்றி இருந்தது. வேண்டிகள் நடந்து அதுல வேத மந்திரங்கள் முழங்கி அற்புதமாக இந்த கும்பாபிஷேகம் எங்கெங்கிருந்தோ இதுவரைக்கும் வராத அந்த ஊர் மக்கள் கூட இன்னைக்குதான் நாங்க வந்து பாக்குறோம், இங்க இருக்கின்றதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. சிலர் இது எங்க ஊரு, நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க பார்க்கப்பட்டவங்க அப்படின்னு ரொம்ப உரிமையா சொந்த பந்தங்களோட கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த கும்பாபிஷேகத்துல இந்த காமாட்சி அம்மன் பொதுவா வந்து அம்மன் வழிபாடு அப்படின்றது கிராமங்கள்ல ரொம்ப சிறப்பு. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஊர்ல வந்து அம்மன் வழிபாடு ஒரு ஊருக்கு ஒரு அம்மன் அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட அம்மன் ஆலயம் வந்து இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள மலை மலை மேல இருக்கு. ஆனா அம்மன் வந்து நாங்க சிலையா இல்ல, அங்க மண்ணு மாறி நாங்க நின்றதுல அற்புதமா வந்து பிடி மண் அதாவது மூங்கிலனை காமாட்சி அம்மன் இங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அம்மன் அத்தனை அம்மன் மண் பிடிமண் எடுத்து இங்க வந்து வழிபட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு இன்னைக்கு அற்புதமா கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அன்னதானமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த புனித நீராது தெளிக்கப்பட்டு அந்த புனித நீர் அனைவரும் மீதும் தெளிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் அற்புதமாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம ஒரு கோவிலே நம்ம ஒரு திருவிழா இந்த ஊருக்குள்ள நுழையும் போதே அவ்வளவு சுத்தமா ஒவ்வொரு சாலையுமே மஞ்சள் நிறத்துல இருந்தது. நான் கூட கேட்டேன் என்ன எல்லாம் மஞ்சளா இருக்கு அப்படின்னு. சாணம் எல்லார் வாசலையும் சாணம் தெளிச்சு கோலம் போட்டு ஒரு சுத்தமான ஆரோக்கியமான ஒரு கிராமமா பசுமையான கிராமமா பாசமான கிராமமா பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஆலய தரிசனம் மதுரை மாவட்டம் திருமங்கலவட்டம் கொக்குளம் கிராமத்தின் அருள் பாலுக்கும் கன்னி தேவர் வகையிலாக பாத்தியப்பட்ட அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் காமாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்.
2: ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லா வீடுகள்லயும் சரி கோவில்களையும் சரி விளக்கு இல்லாம இருக்க முடியாது. விளக்குல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காமாட்சி விளக்கு. காமாட்சி அம்மனோட உருவம் மேல் பகுதியில இருக்கும், கீழே வந்து நம்ம எண்ணெய் திரி பொருத்துற மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த மேல வந்து நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே ஒரு சிறப்பா ஒரு மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது அமையுது.
0: அதாவது நீங்க விளக்க பத்தி சொன்னீங்க, அடுத்து நான் என்னத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்பீங்க. நான் என்ன சொல்ல போறேன், நமக்கு எப்பவுமே சாப்பாடு தான் முக்கியம். இல்லைன்னா வெள்ளனமா வந்துட்டோமே நம்ம அந்த காலத்தை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது அன்னதானம் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையா இங்க நடந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் சாம்பார் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம். சாப்பிட திருவிழா மட்டும் கிடையாது, சாப்பாடும் அவ்வளவு அருமையா இருந்து மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அருமையான ஆலய தரிசனம் வழி வழியாக அந்த வழி மக்கள் அந்த சமூகத்தின் மக்கள் சிறப்பாக அவங்க ஆலயத்தை ரொம்ப சிறப்பா ஆலய தரிசனத்துல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த அருள்மிகு காமாட்சி அம்மனோட அருள் அனைவருக்கும்

0: பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். கேட்டிட்டு இருக்க மக்களுக்கும் கேட்டிட்டு இருக்க பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் பரிபூர்ணமான காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செந்தகவல்லி,
1: கோகுலரசி, தமிழ்ச்செல்வி,
0: குச்சரம், ஓம் சக்தி பராசக்தி.

0: அக்குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப் உரிமையாளர் செக்கானூரணி. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது செக்கானூரணி ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப் வழங்கிய ஆலய தரிசனம். திருமங்கலம் மட்டம் ஆ குக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனையை கேட்டு மகிழ்ந்தோம். ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப் உரிமையாளர் செக்கானூரணி. நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி, ஆ குக்குளம் கன்னித்தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருக்குள நன்னீராட்டு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பவர்கள் ஜெயஸ்ரீ மஹால் அண்ட் குரூப்ஸ் உரிமையாளர் செக்கானூரணி. நேரலையில் நம் நிறைய அறிவிப்பாளர்கள் எஸ் சண்பகவள்ளி, எம் ஆர் கோகுல அரசி, என் இ தமிழ்ச்செல்வி.
1: வாருங்கள் நேயர்களே, நிலையத்திற்கு பயணிப்போம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு

பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:40
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிகிட்ருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஆகாஷ்வாணி, that's lit. மதுரையோட கெத்து பாரு, வைபு ஹையா மாறும். ராமஸ்வரம்.

விமர்சனங்கள் முன்னாடி வீழ்ந்து விடாதீங்க. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸோ உங்களை நோக்கி வர விமர்சனங்களை கண்டு துவண்டு போயிடாம அதை ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துட்டு அடுத்தடுத்த கோல்ஸை நோக்கி ஃபுல் எஃபர்ட் போட்டு போயிட்டே இருக்கணுங்க. இந்த வீக்ல நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க, பல விமர்சனங்களும் கேட்டிருப்பீங்க. அதுல எதை எப்படி எடுத்துக்கலாம்னு அடுத்த ரெண்டு நாள் வீக்கெண்ட்ல வீட்டுல உட்காந்து யோசிச்சு மண்டே வேலைக்கோ வெளியவோ போறப்ப ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட கிளம்புங்க. இன்னைக்கு டேவா ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணி பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க இந்த டைம்ல உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி கூல் டவுன் பண்ணி சில் பண்ண சாங் வந்துட்டே இருக்கு. இதோ பாடல் கேட்டலாம் ஏகன் படத்திலிருந்து.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 9:14 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இன்னைக்கு August 28, இந்த டேயோட ஸ்பெஷல்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. All Indians are my brothers and sisters in school college time la ellarume pledge eduthirpom. அப்படிப்பட்ட உயர்ந்த உறவு முறையான சகோதரத்துவத்தை போற்றி கொண்டாடுற பண்டிகையான ரக்ஷா பந்தனை இன்னைக்கு தாங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி மட்டும் இல்லாம நீங்க யார் யாரெல்லாம் உடன் பிறந்தவர்களா சகோதரத்துவத்தோட பாக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ராக்கியை கட்டி ஸ்வீட் கொடுத்து ஹாப்பி ரக்ஷா பந்தன் ஒரு விஷயம் பண்ணிருங்க. என்னோட சகோதர சகோதரிகளான நேர்கள் உங்களுக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன் சொல்லிட்டு இந்த ரக்ஷா பந்தன் ஸ்பெஷலா பாட்டு வந்துட்டே இருக்கு மேயாதமான் படத்துல இருந்து.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் காலை 9:20.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நாளோட சிறப்புகள் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் காதர்க நிரம்பல நிகழ்ச்சியில இன்னைக்கு நாள் தாங்க உலக சமஸ்கிருத தினமும் அனுசரிக்கப்படுது. 1969 ஆண்டுல இந்திய அரசோட கல்வி அமைச்சகத்தால சமஸ்கிருத மொழியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் முதன் முதலா இந்த உலக சமஸ்கிருத நாளானது அனுசரிக்கப்பட்டுச்சுங்க. சமஸ்கிருத மொழி உலகத்திலேயே மிகவும் பழமையான இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க.

இந்த மொழிய தேவ பாஷா, அதாவது தேவர்கள் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் ஆவணி மாசம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த உலக சமஸ்கிருத மொழி தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டைய இந்தியாவில் குருகுல கல்வி முறை காலகட்டங்களில் ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு தான் கல்வி ஆண்டை தொடங்கியிருக்காங்கங்க. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு உலக சமஸ்கிருத நாளானது கொண்டாடப்படுதுங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட ஒரு பாடல் கேட்டுடுவாங்க, குசேலன் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில அடுத்ததா பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற திட்டத்தை பத்தி தாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா, ஒன்னு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு சேர போறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரசுத்துறை வேலைக்கு முயற்சி பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆக போறேன், ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இளம் மனசுக்குள்ள தாங்கள் ஒரு தொழிலாளியா தான் இருக்கணும்ன்ற மனநிலையை மாத்தி நாங்களும் தொழில் முனைவரா ஆகலான்ற மனநிலையை ஏற்படுத்தினதுதான் ஜனவரி 16, 2016 அன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் புதிய தொழில்களை தொடங்குறதை எளிதாக்கி அதன் மூலமா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி புதுமையான தொழில் குறித்தான யோசனைகளுக்கு நிதி மற்றும் சட்ட உதவிகளை வழங்குறது தாங்க. இந்த திட்டம் இந்தியாவோட மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் மூலமா செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்த திட்டத்துல சேர என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க, தலைவா படத்துல இருந்து.

சேர அல்லது விண்ணப்பிக்க உங்களுடைய நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் எல்எல்பி அல்லது பதிவு செய்யப்பட்ட பார்ட்னர்ஷிப் நிறுவனமாக இருக்கணுங்க. அதுவும் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு 10 வருஷத்துக்கு மிகாமல் இருக்கணுங்க. உங்க நிறுவனத்தோட வருஷ டர்ன்ஓவர் 100 கோடிக்கு மிகாமலும் இருக்கணுங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க startupindia.gov.in என்ற இணையதள முகவரி மூலமா விண்ணப்பிக்கலாங்க. இந்த திட்டத்தில் பல முக்கிய சலுகைகளும் கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, DPIIT அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுக்கு முழுமையான வருமான வரி விலக்கு தராங்கங்க. காப்புரிமை விண்ணப்ப கட்டணத்தில் 80% வரை கட்டண கழிவு மற்றும் விரைவான பரிசீலனை வசதியும் வழங்கப்படுதுங்க. ஆரம்ப கட்ட யோசனை, சோதனை மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டிற்காக 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் நிதியுதவி மானியங்களும் வழங்கப்படுதுங்க. அரசு துறை கொள்முதல்களில் அனுபவம் மற்றும் வைப்பு தொகை நிபந்தனைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படுது.

0: வழங்கப்படுதுங்க. ஆரம்ப கட்ட யோசனை, சோதனை மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டிற்காக 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் நிதியுதவி மானியங்களும் வழங்கப்படுதுங்க. அரசு துறை கொள்முதல்கள்ல அனுபவம் மற்றும் வைப்பு தொகை நிபந்தனைகள்ல இருந்து விலக்கு அளிக்கப்படுதுங்க. சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர் சட்ட இணக்கங்களை நிறுவன உரிமையாளர்களே சுய சான்றளிப்பு செய்யவும் இந்த திட்டத்தின் மூலமா முடியுதுங்க. இதுவரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ன்ற பகுதியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க, உன்னை போல் ஒருவன் படத்துல இருந்து.
1: What would you do if what had to be done could only be done by you? Unnai pol oruvan, with a new flow, a new sway, Shruti Hassan and Blas.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த ஜெனிசிஸ் ஸ்டார்ட் அப் உச்சி மாநாட்டில் மேட்டி ஸ்டார்ட் அப் ஹப் சார்பில் ஜெனிசிஸ் இஏஆர் கோஹார்ட் 3.0 திட்டத்தை ரூபாய்

490 கோடி முதலீட்டுல தொடங்கியிருக்காங்க. நேரம் 9:48 பாடல் வந்துட்டே இருக்கு. வரலாறு படத்துல இருந்து

0: 追 Ray Mons Ray 成 Blase
1: நிதி ஆயோக் சார்பில் ரீஇமேஜினிங் ஸ்கில்லிங் ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047 என்ற இளைஞர் திறன் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் இந்தியாவில் 15 முதல் 29 ஏஜ் குரூப்ல இருக்கிற சுமார் 87 மில்லியன் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் திறன் பயிற்சி இல்லாமல் இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட பாடல் வந்துட்டே இருக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருந்து.

நம்ம மதுரை பண்பலைன்ற ஃபேஸ்புக் பேஜ்ல தினம் தினமும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அதுல சரியா பதில் சொல்ற நேயர்களோட பேரை மதியானம் 1:30 வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில தெரிவிச்சுட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி நேற்று 3 கேள்விகள் வந்து முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்டிருந்துச்சுங்க. அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, திருக்குறள்ல இருக்க மொத்தம் 133 அதிகாரத்துல ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் 2 வந்திருக்கும், அது என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இன்னும் நீங்க கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்மள மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கம் அல்லது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லயும் அதே பேர்ல தான் பேஜ் இருக்கும், அங்க போய் நீங்க அந்த போஸ்ட் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கேள்வியா என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிறுவயது தோழன் அல்லது தோழியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் திகில் திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் இன்னும் நீங்க அளிக்காம இருந்தீங்கன்னா மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கம் இன்ஸ்டாகிராம் அல்லது ட்விட்டர்ல போய் அந்தந்த போஸ்ட் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மதுரை பண்பலைன்ற பேஜஸை ஃபாலோவும் பண்ணிருங்க. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

0: காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது-8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் விருப்ப கானங்களாய் என் விருப்பம். இன்னைக்கு விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, உடன் பிறப்புகளும் உடன் பிறவா உயிர்களும். நம்மளோட வாழ்க்கையை ஒரு விதத்தில் ரொம்பவே அழகாக மாற்றுறது அப்படின்னா, நம்ம கூட பிறந்த மற்றும் கூட பிறக்காத அண்ணன் தங்கை அக்கா தம்பி தாங்க. அப்படி இருக்க நபர்களை வாழ்த்தி கொண்டாடுற வகையில் தான் ரக்ஷாபந்தன் கொண்டாடுறோம். இன்னைக்கு ரக்ஷாபந்தன் திருநாள் வேற, அதனால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது விருப்ப கானங்களாய் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில ரக்ஷாபந்தன் ஸ்பெஷலா உடன் பிறப்புகளும் உடன் பிறவா உயிர்களும் என்ற தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணன் தங்கை இல்ல அக்கா தம்பி அந்த மாதிரி உறவு வருமா? கண்டிப்பா இல்லை. நம்மள பல பேருக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உடன்பிறவா சகோதரனோ சகோதரியோ கண்டிப்பா கிடைச்சிருப்பாங்க.

அஷ்வானி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். விருப்ப கானங்களாய் என் விருப்பம். உடன்பிறப்புகளும் உடன்பிறவா உயிர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. அப்படி பேசும்போது அக்கா அப்படின்ற உறவு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவாக இருக்கும். ஏன்னா தான் அக்கா வந்து பிறப்பிட நமக்கு மூத்த ஒரு முறையில் பிறந்து அக்கான்ற முறைக்கு வந்தாலும் காலப்போக்கில் நம்ம வளர்க்குறதுலையும் கண்டிக்கிறதுலையும் பாசம் காட்டுறதுலையும் அக்கா ஒரு தாயாக தானே மாறிடுறாங்க.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நாம் கேட்டுட்ருக்கோம் விருப்ப கானங்களாய் என் விருப்பம். அக்கா தங்கச்சி இவங்களை பற்றி சொல்லணுன்னாலே நிறையா விஷயங்களுக்கு சண்டை போடுவோம், போட்டி போடுவோம். ஆனாலும் அட் தி எண்ட் எல்லாமே அக்கான்றவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் தங்கச்சின்றவங்க வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டராகவும் தான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் இருப்பாங்க இல்லையா?

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: டேய்
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
4: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
4: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
6: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கிறது விருப்ப கானங்களாய் என் விருப்பம். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ரக்ஷாபந்தன் தினத்தை ஒட்டி உடன் பிறப்புகளும் உடன் பிறவா உயிர்களும் அந்த தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆணுக்குமே வந்து பெண் பிள்ளைகள் மேல வந்து அதீத பாசம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆணோட வாழ்க்கையிலையும் சுட்டித்தனத்திலையும் கேர் பண்ணுறதுலையும் வந்து முதல் பெண் பிள்ளையாக மாறுறது அவங்களோட தங்கைகள் தானே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இவ்வளோ நேரம் ரக்ஷாபந்தன் தினத்தோட ஸ்பெஷலாக விருப்ப கேட்டங்களாக என் விருப்பம்ல உடன் பிறப்புகளும் உடன் பிறவா உயிர்களும் அப்படி இதை பற்றி தான் பேசி வரிசையாக பாடல்களும் கேட்டோங்க. பாடல்களை கொடுத்து அனைவரும் கேட்டதை மகிழ்ச்சியாக உணர்ந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலத 10:31 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013 தனுஷோட தயாரிப்புல ஆர் எஸ் துரை செந்தில்குமாரோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா ஸ்வேதா ஆகியோரோட நடிப்புல அனிருத்தோட இசையில வெளியான எதிர்நீச்சல் திரைப்படத்துல இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இதோ எட்டு திக்கும் எதிரொலிக்கும் இசையாய் பாடல் வந்துட்டே இருக்கு. முதல் பாடலாக பூமி என்ன சுத்துதே.

திரைப்படத்தோட பாடல்களை வாலிப கவிஞர் வாலி, தனுஷ் மற்றும் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் ஆகியோர் எழுதியிருக்காங்க. ஒரு சாதாரண குடிமகன் எப்படி தன்னோட வாழ்க்கையில அவனோட பேரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவன் காதலியோட பேச்சை கேட்டு ஒரு மாரத்தான் பந்தயத்துல கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெறுறான் அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாங்க. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, நிஜமெல்லாம் மறந்து போச்சே பெண்ணே உன்னாலே அப்படின்ற பாடல். இதோ 10:36 நிமிடத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி FM 90.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். பாடல்கள் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு எதிர்நீச்சல் திரைப்படத்தோட பாடல் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம்.

です。

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். செல்வமீனா அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்களும் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அல்லது 21 25 30 171 ஆகிய எண்களில். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

Let us discuss the problems faced by the youth of the nation.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் பிறந்த நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் ஐயங்காளி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயமான சுமார் 1500 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் 7வது மற்றும் 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களை தாங்க நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதாவது காளான் வளர்ப்பு அப்படின்றது இப்போ நிறையா வந்து பிரபல்யமாயிட்டே வந்துட்டே இருக்கிற ஒரு சிறு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மகளிர் வந்து இப்போ காளான் வளர்ப்பை வந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் காளான் வளர்ப்பு அப்படின்றது ஓரிரு இடங்களில் மட்டுமே இருந்தது. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கொஞ்சம் பல இடங்களில் வந்து எல்லாருமே வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா வந்து அது வந்து சிறுதொழில் பண்ணுறதுக்காக மகளிரும் சரி இளைஞர்களும் சரி கற்றுட்டு நிறைய சிறுதொழில் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த காளான் வளர்ப்பில். இப்போ காளான் வளர்ப்பு குறித்து நமக்கு என்னென்ன தகவல்களை தர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமாரி மேடத்தை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: மேம் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன் மேம்.
1: என்னோடய பேர் கிருஷ்ணகுமாரி. நான் வந்து பிஎஸ்சி நுண்ணுயிரியல் படிச்சிருக்கிறேன். பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் என்னோடய படிப்பு குவாலிஃபிகேஷன். அது இல்லாமல் இந்த காளான் வளர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட 19 வருடங்களாக இந்த காளான் வளர்ப்பில் நான் இந்த காளான் வளர்ப்பு, காளான் பயிற்சி, அப்புறம் பண்ணை அமைத்தல் இந்த மாதிரி செயல்களில் 19 வருடங்களாக எனக்கு அனுபவம் உள்ளது. வேறு நம்ம காளான் வளர்ப்பில் நம்ம பேசணும் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு உணவுப் பொருள் என்ன, உணவுப் பொருள் சம்பந்தமான எந்த தொழில் செஞ்சாலும் யாருமே தோற்று போக மாட்டோம். ஏன்னா உணவுப் பொருள்களோட தேவை வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அது மாதிரி விதவிதமான உணவுப் பொருள்களை சாப்பிட்ணுங்கிற மக்களோட தேடலும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தொழிலை சூஸ் பண்ணி செயல்படுத்தும் போது உணவுப் பொருள் சார்ந்த தொழிலுக்கு என்றைக்குமே வந்து முன்னேற்றம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. தோல்விகளும் கம்மியாக தான் இருக்கும் உணவுப் பொருள் சார்ந்த தொழிலில் நம்ம செய்யும் பொழுது.
0: மேடம், நீங்கள் வந்து நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த காளான் வளர்ப்பில் முன்னாடியே நான் படித்ததுனால எனக்கு அதிக ஈடுபாடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்கள் காளான் வளர்ப்பு அப்படின்றது நீங்கள் படித்த அந்த படிப்பிலேருந்து எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வந்து இதுக்கான பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டீங்களா?
1: இல்லை, ஆக்சுவலாக வந்து காளான் வளர்ப்பு வந்து என்னோட படிப்பிலேருந்து தான் நான் முதல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை என்னை அந்த கட்டாயத்துக்கு தள்ளிச்சு ஒரு தொழில் நம்ம செய்யணும், அதுவும் எந்த தொழிலாக செய்யணும்னா நம்ம படித்ததுலேருந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு சரியாக வருமானு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் படித்ததுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சில தேவைகளுக்காகவே நான் பயிற்சியும் தனிப்பட்டு இப்போ இதில் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் நான் பயிற்சியும் எடுத்திருக்கேன். ஏன்னா அது அந்த தேவை ஏற்பட்டது, அதனால் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நான் சுயமாகவே நம்ம படித்ததை வச்சு எங்கள் நுண்ணுயிரியல் பாடத்தில் வர்ற படிப்பை வச்சு தான் நான் காளானே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது எல்லாமே இதுதான் எங்களுக்கு அடிப்படை.
0: அதாவது பயிற்சி வகுப்புக்கும் நீங்கள்
1: போயிருக்கேன்.
0: எத்தனை நாள் பயிற்சி வகுப்பு நீங்கள் வந்து?
1: நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரே ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. அதுவும் எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னா நம்ம நம்மள்கிட்ட காசு இல்லாமல் இப்போ லோன் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த இதில் நம்ம பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம தொழிலுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிக்கு அந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி நம்ம போகணும்.
0: இப்போ காளான் வளர்ப்புன்னு எடுத்துட்டோம்னா மேடம், எத்தனை வகையான காளான் இருக்குது?
1: இப்போது காளான் வளர்ப்பு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடிபிள் அதாவது உணவுக்காக நம்ம பயன்படுத்துகிற காளான் வந்து 4 வகை காளான் யூஸ் பண்ணுறோம். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவோம், அகாரிக்கஸ் பைஸ்போரஸ். அந்த வகை தான் வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம கடைகளில் பார்க்குறது வாங்கிறது எல்லாமே அதிகப்படி தான். ஆனால் நம்ம கிராமங்களில் களத்து மேட்டில் பார்த்து எடுத்து பறித்து நம்ம சுவைச்ச காளான் அப்படின்னா சிப்பி காளான், பால் காளான், வக்கப்பறி காளான்னு சொல்லுவோம். இந்த 3 வகை காளான் தான் நம்ம அந்த காலத்து மக்கள் பார்த்து சுவைத்து மகிழ்ந்த காளான்னா இந்த 3 வகை காளான். இந்த 3 வகை காளானை தான் நாங்கள் வளர்ப்புக்கு இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ அழிஞ்சு வர ஸ்பீஷிஸ். ஸோ அதை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: இப்போ நீங்கள் 3 வகை காளான் வந்து தயார்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்க மேம். இந்த 3 வகை காளான் தயார்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் எப்படி? இப்போ நீங்கள் சிப்பி காளான்னா அதுக்கு எப்படி பண்ணணும், அது மாதிரி இப்போ பட்டன் காளானா எப்படி பண்ணணும், மொட்டு காளான்னா எப்படி பண்ணணும், இந்த 3 காலானுக்கும் வந்து சூழ்நிலைகள் மாற்றி மாற்றி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: இப்போது இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம செய்ய போகிறது ஒரு கம்போஸ்டாக, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அறையில் தான் செய்ய போகிறோம். நம்ம அந்த அறையை இந்த 3 வகைக்கான காளானுக்குரியதாக எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன அறை இருந்துச்சுன்னா போதும்.
0: எத்தனை அளவு நீளம் அகலம்?
1: குறைஞ்சபட்சம்

0: 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கிற ஒரு அறை இருந்துச்சுன்னா இதை தான் கமர்ஷியல் நம்ம சைஸ்ன்னு சொல்லுவோம். வியாபாரத்திற்கான ஒரு அளவுனா 20x10. இந்த கமர்ஷியல் அளவில் தாராளமாக ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டியதற்கான வருமானம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும்.
1: இப்போ குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டன் காளானுக்கு எவ்வளோ நாளாகும், எப்படி நம்ம விதை எடுக்கிறீங்க, எங்கே விதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா?
0: இப்போ நம்ம பட்டன் காளான் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது, நம்ம பண்ணுறது ஃபுல்லாக சிப்பி காளான், பால் காளான், வக்கப்பரி காளான். இந்த வக்கப்பரி காளானுமே வந்து நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு காளானோட வியாபார தகுதி எங்கே இருக்குன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், அது எவ்வளோ நேரம், ஏன்னா இது அழுகக்கூடிய பொருட்கள், காளான்லாம் காய்கறினாலே அழுகக்கூடிய பொருட்கள். ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃப்பு பொறுத்து தான் நம்ம ஒரு காளானே சூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா பால் காளானுக்கு தான் நாங்கள் பிரதானமாக முதலிடம் கொடுப்போம். ஏன்னா பால் காளானுக்கு வந்து அதோட அழியக்கூடிய டைம்ங்கிறது 2 நாள். சாதாரணமாக நம்ம வெளியில் வச்சுட்டாலே 2 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெஃப்ரிஜிரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி காளானு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சிப்பி காளான். சிப்பி காளான் ஒரு நாள்லேயே நம்மளுக்கு ஒரு கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கன்சம்ஷன் டைமிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் நாங்கள் காளானே சூஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தா நாங்கள் முக்கியமாக ப்ரொமோட் பண்ணுறது பால் காளான் ஒன்று. ரெண்டாவது காரணம் என்னென்னா அந்த பால் காளானில் இருக்கிற சத்து, இருக்கிற காளான் வகைகள்லேயே பால் காளானில் தான் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அந்த கால்சியம் சத்து அபவ் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஆண்களோ பெண்களோ யாருனாலும் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க, ஒரு மருந்து மாதிரி ஒரு 40 நாள் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கால்சியம் டெஃபிஷியன்சியவே குறைக்கிறது பால் காளான்.
1: இப்போ பால் காளான் தான் நீங்கள் மெயினாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த பால் காளானுக்கான வித்து எங்கே வாங்குறீங்க?
0: எங்கள்கிட்டே கிடைக்குது, நாங்கள் வித்து நாங்களே உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா இப்போது எல்லா இடத்துலையும் என்னோடய படிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிரதானமாக யூஸ் ஆகுது. ஏன்னா டிஷ்யூ கல்ச்சர் எங்களுக்கு வந்து நுண்ணுயிரியில் அது ஒரு பகுதியே இருக்குது. ஸோ நாங்கள் அது மூலியமாக அந்த வித்து எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்களே லேப் வச்சுருக்கோம், எல்லாமே நாங்களே பண்ணுறோம்.
1: இப்போ வித்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் மூலப்பொருளை எதை மேடம் பயன்படுத்துறீங்க?
0: சோளம் தான் பண்ணுவோம். நாங்கள் வித்து எடுக்கிறதுக்கு மூலப்பொருள் சோளம். சோளம் ஃபஸ்ட்டு திசு வளர்ப்புக்கு டெக்னிக்கே வேறு, அது லேபில் பண்ணிவிட்டு அந்த திசுலேருந்து நம்ம வித்து எடுக்கிறது வந்து சோளத்துலேருந்து, வெள்ளச்சோளம் காக்காச்சோளம்னு சொல்லுவோம், அந்த சோளத்துலேருந்து தான் நம்ம வித்தே தயார் பண்ணுவோம்.
1: அப்போ நெல்லுலேருந்து நீங்கள் எடுக்க?
0: நெல்லுலேருந்து தயார் பண்ணலாம், ஆனால் என்னென்னா நெல்லில் விலை கம்பேர் பண்ணும்போது சோளம் விலை அதிகம், நெல் விலை கம்மி தான். பட் ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னா நெல்லில் வந்து நமக்கு அந்த விதையோட அழகு வந்து அவ்வளோ அழகாக தெரியாது, அதாவது நெல்லில் முளைச்சிருக்கிறதே தெரியாது, விதை இது பண்ணுறது தெரியாது. அதனால் பொதுவாகவே கஸ்டமர் வந்து நெல்லில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அது விதை வளர்ந்துருக்கிறதே தெரியலன்னு.
1: இணைப்பில் நேயர் ஒருவர் காத்திருக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பரமக்குடியிலிருந்து ராமநாதன் பேசுகிறேன் மேடம்.
1: ஆ, சொல்லுங்க ராமநாதன் சார், உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம்.
2: சிறிய லெவல்ல காளான் வளர்க்கிறதுக்கு மேடம், இப்போ மழைக்காலங்கள்ல வயல் வெளியிலன்னா முளைச்சிருக்கு, அந்த இதுல வந்து சாப்பிடக்கூடிய காளான் சாப்பிடக்கூடாது, விஷம் உள்ளது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்புறம் பெரிய லெவல்ல காளான் வளர்ப்புக்கான வழிமுறைகள் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறனா, விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து?
1: மேடம் அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து வயல்வெளிகளில் வந்து எப்படி ஐப்பசி கார்த்திகளில் தான் நமக்கு வந்து காளான் கிடைக்கும். ஸோ அந்த காளான் வந்து எடுத்து பழகுனவங்களுக்கு தான் தெரியும் அது நல்ல காளானா விச காளானா அப்படின்னு சொல்லி. இப்போ விச காளான்றது எது, நல்ல காளான்றது எது அப்படின்றதுன்றது வந்து தெரியப்படுத்தணும். அது போக வந்து தொழில் தொடங்குறதுக்குன்னா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு
0: கேட்குறேன். காளான் அப்படின்னா அடிப்படையில் ஒரு சின்னதாக அதுதான், அதாவது குணம், அதாவது பார்க்கும்போது கலர் நிறம் வந்து நல்ல காளானுக்கு பொதுவாகவே வெள்ளை நிறம் தான் ஜாஸ்தி. நல்ல காளான்கள்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அதிகபட்சமாக. அதில் ஒரு சில மேல்நாட்டில் இருக்கிற காளான்கள் வேணால் நிறம் மாறி இருக்கும், ஆனால் நம்ம இதில் வந்து நல்ல காளான் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த காளானுக்குரிய மனம்னு ஒன்று இருக்குது, அது வந்து தொடர்ந்து காளான்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மனம் வந்து வித்தியாசப்படுத்த தெரியும், புதுசாக ஒரு ஆளுக்கு வித்தியாசப்படுத்த தெரியாது. காளானுக்குன்னே ஒரு நறுமணம் இருக்குது, அது காளான் பூக்கும்போது அந்த நறுமணம் சூப்பராக இருக்கும், நல்ல அருமையாக இருக்கும். அது வந்து தொடர்ந்து இந்த காளானில் இப்போது அந்த காலத்தில் இருக்கிறவங்க, இப்போ 5 வயதில் இருக்கிற பெண்மணிகள் ஈஸியாக காளான் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஆண்களை விட, நல்ல காளான் கெட்ட காளான்னு. அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பெண்மணிகளும் இருக்காங்க கிராமங்களில், இப்படி பார்ப்போம்.

0: அப்படி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு காளானை பறிச்சுட்டு நீங்கள் அதுக்கு அடியில் காளானை கவுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இதழ்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட காளான் தான் நல்ல காளான். பொதுவாக நம்ம கண் பார்வைக்கு அந்த மாதிரி காளானை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது.
1: அவரை வந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னா என்ன செய்யலாம்?
0: தொழில் தொடங்கலான்னா நமக்கு நிறைய அரசு மானியங்கள், அதாவது பெண்கள் பேரில் 30% மானியம், அப்புறம் பிரதம மந்திரி திட்டம் இருக்குது, நபார்டில் திட்டங்கள் இருக்குது, நிறைய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் திட்டம் இருக்குது, அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் துறையில் நிறைய திட்டங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் நம்ம போய் கேட்டு எது எதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
1: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். இப்போ வந்து நம்ம போய் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு எந்த துறையில் போய் கேட்டாலும் நமக்கு வந்து தகவல் கொடுத்துருவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க.
1: நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேயர்களே, நம்ம கண்ணாடி மாளிகையில் இன்றைக்கி காளான் வளர்ப்பு பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். கிருஷ்ணகுமாரி அவர்கள் வந்து காளான் வளர்ப்பு பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிகிட்ருக்குறாங்க நமக்கு. இப்போ காளான் வளர்ப்பில் அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு பால் காளான் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிகமாக வந்து நமக்கு மொட்டு காளானும் சிப்பி காளானும் தான் நமக்கு தெரிஞ்சு வெளியில் கிடைக்கிற காளான் வகைகளாக இருக்குது. ஆனால் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 200 மேற்பட்ட காளான் வகைகள் இருக்குது இயற்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி ஒரு நேயர் கேட்டிருந்தார் எப்படி காளான் பார்க்கலான்னு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் மஞ்சத்தண்ணியும் உப்பும் போட்டு காளானை நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது கலர் மாறாமல் இருந்தது அப்படின்னா நல்ல காளான். அதனால் அப்படியும் கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனால் தெரிஞ்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்றது நல்லது. யார்கிட்டையாவது தெளிவாக கேட்டுட்டு சாப்பிட்றது இயற்கை காளான்களை நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா,
1: சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கு,
3: நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாங்கிறதும் இடி மின்னலுக்கும் காளான் முளைச்சலுக்கும் தொடர்பு என்னங்கிறது சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
0: இது வந்து சொல்லணும்னாங்கய்யா, நம்ம டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது காளான் வந்து பூக்கும்போது அதுக்கு அடியில் பஞ்சு மாதிரி ஒரு பொருள் பறக்கும், அதுதான் விதை. காளானோட விதை நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப இதாக பஞ்சு மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் காற்றுல பரவி அங்கங்கே வந்து எந்தெந்த இடங்கள்லாம் அது போய் பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துலையும் ஏற்கனவே மக்கி போன பொருட்கள், காளான்னாலே மக்கிய பொருட்களில் வளரக்கூடியது தான். உடனே ஃப்ரெஷ்ஷாக எதுலேயும் பச்சை இருக்கிற இடங்களில் வளராது. எங்கெல்லாம் மக்கி போன குப்பை, மக்கி போன வைக்கோல், அதுவும் அதுக்கு தேவையான செல்லுலோஸ் எங்கெல்லாம் இருக்குதோ சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த விதை. அந்த சந்தர்ப்பம் அந்த நிலத்தில் போய் மக்கி போன பொருட்களில் அது ஒரு டார்மண்ட் பீரியட்னு சொல்லுவோம், உறக்க நிலையில் இருக்கும். அப்போது நமக்கு வந்து அந்த உறக்க நிலையை யார் எழுப்பி விடுறதுனா சிறு துளி மழை நீர் ப்ளஸ் அந்த வெளிச்சம், இடியோட அந்த வெளிச்சம், மின்னலோட அந்த வெளிச்சம், இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த உறக்க நிலையில் இருக்கிற காளான அது ஆல்ரெடி வந்து ரெடியாக இருக்கும். பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் அந்த அங்கே இருக்கும். நம்ம எங்கே போய் பறந்து விழுவதோ அந்த இடத்துல இருக்கும். அந்த இரண்டு இதுவும் சேரவுமே, நீரும் வெளிச்சமும் சேரவுமே, அதுக்கான சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சவுடனே உடனே அது பூ பூக்க ஆரம்பிச்சிடும். காளான் பூ பூக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் போதுங்கய்யா, விதையிலிருந்து பூ வர்றதுக்கு ஒரு நாள் போதும்.
3: மிக்க நன்றிம்மா, வணக்கம்.
0: நன்றி.
1: இப்போ வந்து சயின்டிஃபிக்காக எப்படி அது அவர் சொன்ன அந்த பழமொழியும் இருக்குது.
0: கண்டிப்பாக
1: என்ன அப்படின்னா, என்ன நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லி. ஆனால் சயின்டிஃபிக்காக இது போய் ஸ்டோர் ஆகிற இடத்துல இருந்து தான் இந்த மாதிரி இடி மின்னல்லாம் முளைக்குது அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா ஐயா கேட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி. இப்போ நம்ம விற்பனை அப்படின்னு பார்க்குறத விட முதல்ல வந்து அதுக்கான ஒரு இந்த பெட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: அதில் எப்படி

0: நீங்கள் கவரில் பெட்டு போடுறீங்களா இல்லை எப்படி நீங்கள்
1: இல்லை,
0: பெட்டு
1: நம்ம
0: போடுறீங்க?
1: வந்து கவரில் பெட்டு போடுறோம். அது போக சிலர், அதாவது இப்போ நம்ம இங்கே நம்மளோட இடத்துல வந்து நாங்கள் வந்து மொதல் வந்து உற்பத்தியை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கு, கன்சல்டேஷனு, ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது இதுக்கே நமக்கு நேரம் பத்தாததுனால உற்பத்தியை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். நாங்கள் வந்து இருக்கிறது வந்து அங்கே மாடல் ஃபார்ம் தான். ஸோ இப்போ எங்கள் மாடல் ஃபார்மில் வந்து நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடாத அளவுக்கு எவ்வளோலாம் ட்ரையல்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இந்த பெயிண்ட் வாளி, பிளாஸ்டிக் வாளி இருக்கு இல்லையா,
0: ஆமாம்.
1: அந்த வாளி, அப்புறம் சின்ன சின்னதாக நம்ம பிஸ்கட்ஸ் வரும் நல்ல கண்ணாடி மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்,
0: ஆ
1: இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ரீயூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி இதில் தான், அதாவது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லலாம் நம்மளால் சிப்பி காளான் வளர்த்திட முடியாது, பால் காளான், பட்டன் காளான் தாராளமாக வளர்க்கலாம். நாங்கள் பால் காளான், பட்டன் காளான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வளர்த்து, நம்ம இப்போ பிளாஸ்டிக் கவர்னால் அது ஒரு நமக்கு சுற்றுப்புறத்தை மாசுபடும், அதை எராடிகேட் பண்ணணும், நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால ரீயூஸ் பண்ணுற மாதிரி இப்போ கண்டெய்னர்ஸ் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சக்ஸஸும் ஆயிடுச்சு. இப்போது எங்களோட ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும், என்கிட்ட பயிற்சி எடுத்து காளான் பண்ணை செய்கிற ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள்
0: இப்போ அந்த டெக்னாலஜி எப்படி மேம்?
1: இப்போ அதாவது கண்டெய்னர்னால் இப்போ பெயிண்ட் வாளி, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் வாளி எடுத்துக்குவோம். அந்த வாளியில் கிட்டத்தட்ட ஒரு 12 to 20 ஹோல்ஸ் போட்டுருவோம் வாளியில். அது ஏன்னா ப்ரீத்திங் ஹோல்னு நாங்கள் சொல்லுவோம். நார்மலாக ஹோல்ஸ் போட்டு நம்ம கடைகளில் நார்மலாக பிளாஸ்டர் விற்கும் இல்லையா, நமக்கு இதுக்கு போடுவோம்ல, அதில் வந்து மைக்ரோ போர்ஸ் இருக்கும் அந்த பிளாஸ்டரில், அந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக ஒட்டிடுவோம். ஏன்னா காளானும் நம்மளை மாதிரி சுவாசிக்கும், ஸோ அந்த சுவாசத்துக்கு தேவையான காற்று தேவைங்கிறதுனால அந்த இதை ஒட்டிட்டு, எப்பயும் போல் படுக்கை எப்படி தயாரிப்போமோ, 2-3 இன்ச்சு வைக்கோல், 1/2 இன்ச்சு விதை, 3 இன்ச்சு வைக்கோல், 1/2 இன்ச்சு விதை பண்ணிவிட்டு மேலே வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் அதை ஹோல் இது மூடி போட்டுட்டு அதுலேயும் மேலேயும் ஹோல்ஸ் போட்டு காட்டன், அதாவது பருத்தி காட்டன் கிடையாது, இலவம் பஞ்சு காட்டனை அந்த ஹோல்ஸில் நாங்கள் ப்ளக்கு, காட்டன் ப்ளக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் காற்றோட்டத்துக்கு.
0: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரத்துல இருந்து முதல் அந்த அன்பரசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க அன்பரசன் சார், உங்க கேள்வியை
2: மேடம்.
0: சொல்லுங்க.
2: இப்ப வந்து இது காளான் வந்து இப்ப மழை சீசன்ல வந்து குப்பையில தான் வளருது, அந்த காளான் வந்து சாப்பிடலாமா
0: சார்? ஒரே ஒரு நிமிஷம், உங்க வானொலி ஒளியளவை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்குமே கேட்கும். மேடம் இப்ப வந்து அவர் கேக்குறாரு, மலையில வந்து குப்பைகள் இருக்குது, அந்த குப்பைகள்ல தான் காளான் வளருது, அதை சாப்பிடலாமா?
1: குப்பையில வளர்ற எல்லா காளானையும் சாப்பிட முடியாது சார். அதான் நான் ஃபர்ஸ்ட் நேர் ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்டாங்க. அதாவது காளான் வந்து எப்படிப்பட்ட காளான்னா, அதோட நிறம், அதோட மனம், இதை வச்சு தான் நம்ம காளான் சாப்பிட்ற காளானே நம்ம வந்து முதல் சூஸ் பண்ண முடியும். நிறம்னா பொதுவாகவே காளான் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கணும். அதே மாதிரி பறித்ததுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம கவுத்தி பார்த்தோம்னா அதில் வந்து இதழ் செதில் செதிலாக இருக்கும், அது எல்லாமே வெள்ளை நிறத்தில் இருக்கணும். அடுத்து மனம் அப்படிங்கிறது, காளானுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் அல்லாமல் வேற வேற ஒரு மாதிரி துர்நாற்றமோ, இல்லை அழுகல் வாடையோ, இல்லை வேற மாதிரி மனங்கள் இருந்துச்சுன்னா அந்த காளானை நம்ம பொதுவாக எடுத்து சாப்பிடக்கூடாது. இன்னும் நல்லா சொல்லணும்னா, நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் மேடம் சொன்ன மாதிரி சாப்பிடணும், காளானை சூஸ் பண்ணி சாப்பிடணும். நம்ம எதுனாலும் நம்மளா சாப்பிட முடியாது, அதை எடுத்து சாப்பிட்டு பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா சாப்பிடலாம் அந்த வகை காளான்.
2: இல்ல மழை நேரத்துல
1: கொடை கொடையா நிறைய கருப்பு கலர்ல கொடை, அதாவது இங்கி பிங்க்னு சொல்லுவோம், இந்த மாதிரி காளான் தான் ஜாஸ்தி நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி காளான்லாம் தொட்டு கூட பார்க்க கூடாது, கருப்பு கலர் குடை உள்ள காளானா தொட்டு கூட பார்க்க கூடாது. குடை வந்து வெள்ளை நிறத்துல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முகம் ஸ்மெல் பண்ணி மூந்து பார்க்கணும். அந்த இது ஸ்மெல்லும் வந்து, அதாவது சொல்லுவோம் ஸ்டிங்கிங் ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அதாவது பொறுத்துக்க முடியாத ஒரு வாடை, அந்த மாதிரி வாடை இருக்கிற காளானை சாப்பிடக்கூடாது. நறுமணம் இருக்கணும் காளானில்.
2: நன்றி மேடம்.
0: மேம் இப்போ வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படி வந்து பெட்டு போடுறது, அதில் என்னென்ன இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதனுடைய அடுக்கு வைக்கல் போட்டு, வைக்கல் மட்டும்தான் பயன்படுத்த?
1: இல்லை இப்போ வந்து மேடம் மரத்தூள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ரப்பர் ட்ரீ உட்டோட மரத்தூள் அது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன ஒரு இந்த மரத்தூளில் என்ன இருந்தாலும், இப்போ மரத்தூளுங்கிறது அதில் இருக்கிற சத்து வந்து லிக்னின், வைக்கோலில் இருக்கிற சத்து செல்லுலோஸ். இப்போது பொதுவாகவே வந்து சிக்கன் 65 பிடிக்குமா இல்லை மட்டன் பிடிக்குமான்னு இன்னைக்குள்ள குழந்தைங்கள கேட்டால் எனக்கு 65 தான் பிடிக்கும்பாங்க. ஸோ அது மாதிரி தான் காளானுக்கு, செல்லுலோஸ் சத்து இருக்கிறது சிக்கன் 65.

0: மாதிரி காளானுக்கு. இந்த லிக்னின் சத்து இருக்கிறது மட்டன் குழம்பு மாதிரி. நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுனா காளான், இந்த செல்லுலோஸ், ஏன்னா அதை தான் ஈஸியாக காளானால் உடைச்சு அதோடய சத்துக்களை எடுத்துக்க முடியும். அதனால் மரத்தூள் வந்து ஆப்ஷன் எடுத்துக்கலாம், பட் ஆனால் மெயினாக நமக்கு வைக்கோல் தான் எப்பயுமே சிறந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்னா வைக்கோல் தான், முதல் தரமான சப்ஸ்ட்ரேட்டம்.
1: இணைப்பில் மற்றொரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முத்துக்கண்ணன்.
1: முத்துக்கண்ணன்
2: முத்துக்கண்ணன் கிடையாது, முருகன்.
1: முருகன், சத்தமாக பேசுங்க முருகன், கோச்சுக்காதீங்க சரிங்களா? உங்கள் கேள்வியை, உங்கள் கேள்வியை சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: நல்ல காளானை பற்றி நல்லா அருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப இருக்கு.
0: நன்றிங்க சார்.
2: எனக்கு எனக்கு வந்து இரண்டு கேள்வி மேடம். காளான் வந்து நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் வளர்க்கறது நல்லதான், வயல்வெளியில் வளர்க்கறது நல்லதான் ஃபர்ஸ்ட் கேள்வி.
0: சரிங்க சார்.
2: அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வந்து விதைகள் போடாமையே, இந்த மாதிரி நம்ம போடாமையே அந்த இடத்துல காளான் வந்து வந்துடுது, அது எப்படிங்கிறத பயன்கிறது
1: சார். இப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்க தெரியுமா, ஜீவகன் எப்படி வந்து காளான் வந்து ஒரே நாளில் முளைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் வந்து மேடம் சொன்னாங்க. நீங்கள் இப்போ தான் வானொலியை ஆன் பண்ணியிருக்கீங்களா?
2: இப்போ தான். இல்லை இல்லை, அப்படி கேட்குறாங்கல்ல, காளான் விதையை போடாமே முளைச்சிருது, அதை கேட்குறாங்க. ஏன்டா நாங்கள் வந்து வயல் வெளியில் போடுவோம், ஆனால் வீட்டு பக்கத்தில் முளைக்கும், அது எப்படி வீட்டு பக்கத்தில் விதையை போடவே இல்லை, நான் முளைச்சிது, அதனால எப்படி அதெல்லாம் உருவாகுதுன்னு கேட்குறான்.
0: அது காற்றுல பறந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்னாலும் பயணம் செய்யும் சார் ஒரு காளானோட விதை. அதாவது எப்பயுமே நம்ம குடியிருக்கிற பகுதிக்கும் நம்ம செய்யற காளான் தொழிலுக்கும் இடையில 100 அடியாவது உங்களுக்கு தொலைவு இருக்கணும், 100 அடி வித்தியாசம் இருக்கணும், தள்ளி இருக்கணும் வீட்டை விட்டு. ஏன் அப்படின்னா, அதாவது காளான் வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட், வீட்டுக்கு மிக அருகாமையிலும் வளர்க்கக்கூடாது ரெண்டாவது விஷயம். ஏன் அப்படின்னா, காளான் பூக்கும்போது அதுக்கு அடியில் நான் இப்போ சொன்ன மாதிரி, முதல் சொன்ன மாதிரி அந்த விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, மற்ற பயிர்களில் இருக்கிற மாதிரி விதை வந்து கண்ணுக்கு தெரியாது காளான் விதை. அது எப்படின்னா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் பூஞ்சான்னு நம்ம சொல்கிறோம். அந்த பஞ்சு வந்து என்ன செய்யும்னா காற்றுல பறக்கும். காளான் மொட்டு விரியிற அன்னைக்கு அந்த பஞ்சோட இது அதிகபட்சமாக அந்த காற்றுல அந்த பஞ்சு இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இது ஒத்துக்கும்னா ஒத்துக்க அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ஆஸ்துமா பிரச்சனை, அப்புறம் சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த காளான் பஞ்சுக்குள்ளேயே அவங்க அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும். அதனால தான் குழந்தைகள் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது காளான் தொழிலில். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயோ வீட்டு பக்கத்துலேயோ ரொம்ப அருகாமையிலேயோ வீட்டுக்கு மாடியிலேயோ காளான் தொழில் நிச்சயமாக பண்ணவே கூடாது. நன்றிங்க சார்.
1: நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் வந்து மீண்டும் தொடரலாம்.
3: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நேயர்களே, நம்ம கண்ணாடி மாளிகையில் இன்றைக்கி காளான் வளர்ப்பு குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடச்சனேந்தல் கிருஷ்ணகுமாரி அவங்கள்ட்ட மேம், நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது காளான் வந்து நமக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, வீட்லேயே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மாடியிலலாம் வந்து காளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துல வந்து மாடியில் வந்து கொட்டகை போட்டு காளான் வளர்ப்பு வச்சுருக்குறாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு 10க்கு 10 இடத்துல வந்து ஒரு கீத்து கொட்டகை போட்டு கூட அதில் கூட வந்து காளான் வளர்ப்பு பண்ணுறாங்க. அப்படி வந்து வைக்கிறதுக்கு கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஏன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்போது நல்ல க்வெஸ்சன், நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. மாடி இப்போ வீட்டு பக்கத்தில் வீட்டை ஒட்டாமல் நீங்கள் ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டடாக ஒரு ஷெட்டு போட்டு தாராளமாக ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் ஒரு 50 அடி வித்தியாசத்தில் கூட வச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வச்சுக்க கூடாது. அதே மாதிரி மாடியில் இப்போது நிறைய ப்ரொமோட் பண்ணுறதே மாடித்தோட்டம்னு ஏதோ காய்கறி தோட்டம் மாதிரி காளானை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா இப்போ மாடியில் இப்போ காளான்கிறது 24 மணி நேரமும் தண்ணி புழக்கம் உள்ள ஒரு தொழில். ஏன்னா அது தண்ணி புழங்கிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோக்கெவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து அதோட சுற்றுப்புற சூழ்நிலையை அந்த காளான் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ காளானில் நமக்கு வளர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மொதல் வந்து நம்ம வீடு வந்து சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவாக இருந்தாலும் ஒரு வீட்டில் 24 மணி நேரமும் மாடித்தளத்தில் தண்ணி புழங்கிகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட நிலைமை என்னாகும் அதை மொதல் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து இப்போ நாங்கள் வந்து தரையில் வந்து நாங்கள் ஷீட்டை விரிக்கிறோம், ப்ரிவென்ஷன் பண்ணுறோம், நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோனாலும் அது அந்த நீங்கள் என்ன ப்ரிவென்ஷன் பண்ணாலும் பாதுகாப்பு பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கும். ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ தண்ணி புழங்க புழங்க நீங்கள் என்ன ப்ரிவென்ஷன் பண்ணாலும் அது டேமேஜ் ஆகும், உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதே தெரியாது. ஏன்னா காளான் கூரை அமைக்கிறோம்னா தரைத்தளத்தில் வந்து மணலோ இல்லை எதுவோ ஒன்று நம்ம பரத்தி தான் அந்த கூரைக்கு வந்து அந்த தண்ணியோட சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து நம்ம குளிர்ச்சி ஆக்குவோம். அப்படிங்கும் போது அந்த கட்டிடம் என்ன பாதிப்பாகுது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நாளடைவில் கட்டிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாடியில் வளர்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் நேரடியாக சூரிய ஒளியோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈல்டும் வந்து தரைத்தளத்தில் ஒரு 100% ஈல்டு கிடைக்குதுன்னா மாடியில் வந்து உங்களுக்கு 50% ஈல்டு கிடைக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பொதுவாகவே மாடியில் வளர்க்குறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அட்வைசபிளே கிடையாது.
0: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு காட்டிப்பட்டு பாண்டியராஜன், முற்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வந்திருக்க சிறப்பு.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: ஆமாம் சார், நீங்கள் உங்களுடைய

0: உரையாடலை முழுமையா நான் கவனத்துல எடுத்துக்கிட்டேன்.
1: சரிங்க சார்.
0: அதாவது வந்து காளான் வந்து பக்கத்துல அருகாமையில இருந்தா
1: அழித்தொந்தரவு
0: மற்ற நோயாளிகள் வந்து தாக்கும்ன்ற அளவுல நீங்க சொல்றீங்க சார்.
1: எல்லாத்துக்கும் இல்ல சார், எல்லாத்துக்கும் இல்ல, எல்லாருக்கும் ஒத்துக்காம எல்லாம் போகாது. ஒரு சிலர் இருப்போம் ஒவ்வாமையில, அவங்களுக்காக தான் பேசுறது.
0: ஆமா, ஒரு சிலர் இருக்கு, ஒரு சிலர் இருக்கு.
1: ஆமா,
0: ஆனா இப்ப வந்து காளானால பல நன்மைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அது ஒரு பட்டியலிட்டு இது ஒரு வியாபாரம் பாக்குறாங்க. அதாவது காளான் பிரியாணி, காளான் ஜூஸ் இப்படி என்னென்னமோ வெரைட்டி சில இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் உரையாடல இந்த காளான் மூலியமா என்னென்ன நோய் குணமாகும் அப்படின்றத சொன்னீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், வாங்குறவங்களுக்கு ஒரு தகவல் வரும், உங்க தொழிலுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பக்கவளமா இருக்கும்னு நான் நம்புறேன்.
1: இல்ல சார், நோய் குணமாகும்லாம் நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது சார். இந்தந்த சத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரி சத்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு வேணா சொல்லலாம். நம்ம டாக்டர் கிடையாது, இந்த சாப்பிட்டதுனால இந்த நோய் குணமாகும், இந்த நோய் குணமாகும் நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். சத்துக்கள் என்னென்ன இருக்கு? கால்சியம் அதிகமா இருக்கு, புரோட்டீன் சத்து, புரதச்சத்து அதிகமா இருக்கு. இப்போ அதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்னு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதிகபட்சமா 90% நீர் சத்தும், 10% புரதம், கால்சியம், வைட்டமின், உங்களுக்கு வைட்டமின் பி இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கு சார். நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு.
2: மேடம், இப்ப வந்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, மேலாக்கு வந்து காளான் போடக்கூடாது,
1: நீங்க
2: வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ரீசன் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்.
1: கண்டிப்பா.
2: அடுத்து இப்போ வந்து உற்பத்தி பண்றதுக்கு அப்படின்னா எங்க வந்து விதை வாங்கணும்?
1: விதை இப்போ எங்கள்கிட்ட கடைசி நேந்தல்ல எங்கள்கிட்ட கிடைக்கும் மேடம். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பேர், குறிப்பிட்டு 4-5 பேர் அருமையாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு. இப்போ எனக்கு ஷார்ட்டேஜ் ஆகும்போது நான் அவர்கிட்டருந்து வாங்குவேன். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 செலக்டிவாக, அதாவது விதை எல்லாருமே விதை, தமிழ்நாடை பொறுத்தளவில் ஒரு 1000 பேர் உற்பத்தி செய்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு விதை உற்பத்தி செய்கிறாங்கன்னா எல்லாருமே தாய் வித்திலேருந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா கிடையாது. அதாவது நாங்கள் கொடுப்போம் இல்லையா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற, நாங்கள் கொடுக்குற பை காளான் படுக்கைக்கு கொடுக்குற விதையிலேருந்து சிலர் திரும்ப உற்பத்தி செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் வந்து, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, திருச்சியில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து தாய் வித்துலேருந்து நேரடியாக உற்பத்தி பண்ணுறதுனால மகசூல் வந்து காளான் அறு வந்து ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ படுக்கை வித்துலேருந்து உற்பத்தி பண்ணும்போது அப்படியே பாதி அளவாக அதோட அறுவடை வந்து நமக்கு கம்மியாகும். அதனால் இப்போ எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து ஜென்ரலாக சொன்னோம்னா F1 ஜென்ரேஷன் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜென்ரேஷன், முதல் தரமான விதை. இந்த F1 ஜென்ரேஷன்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு காளான் வந்து ஒரு கிலோ விதையில், ஒரு 125 கிராம் விதையிலேருந்து நீங்கள் உங்களால் ஒரு கிலோ வரைக்கும் காளான் எடுக்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் விதையை போட்டிங்கன்னா, அதே செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து 600 கிராமுக்கு மேலே காளான் எடுக்க முடியாது.
2: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம், நான் மதுரையிலேருந்து ரவிசங்கர் பேசுகிறேன்.
2: சொல்லுங்கள் ரவிசங்கர்.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
3: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல அருமையான தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து சிக்கி காளான் வளர்த்தோம்.
1: சரிங்க சார்.
3: நீங்க சொன்ன மாதிரிதான், என்ன நடந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஈரமான சாக்கு தொங்க விடுவோம் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
3: அந்த குளிர்ச்சியுமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருக்கு. அந்த குளிர்ச்சி அது போக அந்த காளான் பூத்து வர்றப்ப அந்த மகரந்த அந்த இதெல்லாம் வெளியில வருது இல்லையா?
1: ஆமாங்க சார்.
3: அதுவே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சுவாச பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஏற்படும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
3: அப்ப நீங்க சொல்றதுல வந்து இப்ப இதுலயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் தானே? இப்ப ஒரு சிலர் நாங்க சொல்ல கேட்டுக்கிறோம், இதுக்கு வந்து குளிரூட்டப்பட்ட அறையிலே வளர்க்கறதாவும் ஒரு சிலர் நான் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானா இல்லைன்னா வந்து அது அவசியமா?
1: இந்த இப்போ இதுக்கு வந்து குளிரூட்டப்பட்ட அறை அந்த மாதிரிலாம் இல்லாம இதுக்குன்னு ஸ்பெஷலான மாஸ்க் இருக்கு சார். அதாவது ஃபில்ட்ரேஷன் மாஸ்க்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம போட்டுட்டு, அதை போட்டுட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா வெறும் காற்றை மட்டும் கிளியராக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மூக்குக்கு கொடுக்கும். வேற எந்த கிருமிகளையோ, இந்த பூஞ்சானோட பஞ்சுகளையோ கொடுக்காது. அது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லா இதுலையும் கிடைக்கும். அந்த மாதிரி மாஸ்க் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக இந்த தொழில் பண்ணலாம் சார். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா
3: இப்போ நம்ம ஈரசாக்கு மட்டுமே தான் இதுக்கு, நம்ம அந்த குளிருக்கு நம்ம கொடுத்தா சரியானதாக இருக்கும்?
1: சரியானதாக இருக்கும் சார். இப்போ வந்து என்னென்னா ஃபாகர், மிஸ்ட்ன்னு சொல்லி சில டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு சார். அதாவது தண்ணியவே பனியாக

0: தெளிக்கிறது, ஸ்ப்ரிங் ஸ்ப்ரேயரு, இந்த ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ண முடியாது, ஹார்டிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபாகரு மிஸ்ட்டு, அதாவது நம்ம கண்ணுக்கு தண்ணி தெரியாது ஆனால் ஒரு குளிர்ச்சி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. சாக்கு கட்டணும்னே அவசியம் இல்லை சார், சாக்கு கட்டினாலும் நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லாமல் ஆயிடும். சாக்கு வந்து எதுக்காக கட்டலாம்னா, இனி தண்ணி தெளித்து நீங்கள் குளிர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு முந்தி கட்டியிருப்பீங்க, இப்போ வந்து ஒரு நிழல் நமக்கு அது இந்த சாக்குலேருந்து ஒரு நிழல் கிடைக்கணும், அதுக்காக வேணால் நம்மளோட ஈரப்பதம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு வேணால் அந்த சாக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மிஸ்ட் ஃபாகர் நிறைய வந்துருச்சு சார், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இன்னொரு ஒரு சின்ன கேள்வி மேடம், இப்ப நம்ம ஒரு படுக்கை வந்து நம்ம காளான் படுக்கையை தயார் பண்றோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம எத்தனை தடவை வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும்?
0: மூணு தடவை அறுவடை பண்ணலாம் சார்.
1: ஓ,
0: மூணே தடவை தான் சார் அறுவடை பண்ணணும்.
1: முதல் தடவை வரப்ப கொஞ்சம் அதிகமா வரும், அடுத்தது கொஞ்சம் குறையும்
0: சார். முதல் தடவை அதிகமா வரும், அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பையில வந்து நீங்க 1.5 கிலோ வைக்கோல் அடைச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அதுக்கு 125 கிராம் விதை போடுறீங்கன்னு வைங்க. இப்போது அந்த காளான் வந்து ஃபஸ்ட்டு முதல் அறுவடையில் உங்களுக்கு ஒரு 400 கிராம் கிடைக்கிது. அந்த 400 கிராம் எங்கேருந்து கிடைக்கும்? அந்த 1.5 கிலோ உணவை உண்டு தான் அந்த 400 கிராம் கிடைக்கும். இப்போ 1.5 கிலோ எப்படி மாறுது? அந்த பை 1 கிலோவாக மாறிடும், அந்த அதில் இருக்கிற இடுபொருள் அந்த வைக்கோல் வந்து 1 கிலோவாக மாறுது. அப்போ அந்த 1 கிலோவாக மாறும்போது அதோட சத்துக்கள் வந்து அந்த 400 கிராம் காளான் எடுத்துக்கிடுச்சு ஏற்கனவே. 100% சத்துலேருந்து அந்த வைக்கோல்கிட்ட 50% தான் இப்போ மிச்சம் சத்து இருக்குன்னு வச்சுக்குவோமே. அப்போ ரெண்டாவது அறுவடைக்கு வந்தது அந்த 100% சத்தை பயன்படுத்தி முதல் அறுவடை வந்துருச்சு. ரெண்டாவது அறுவடை 50% சத்தை பயன்படுத்தி வரும்போது அதோட தரமும் அதோட எடையும் குறைய தான் சார் செய்யும்.
1: அப்போ
0: ஆமாம், சைஸும் சின்னதாயிரும், எடையும் தரமும் குறையும். அதான் சொல்கிறேன், எடையும் தரமும் அளவும் குறையும். அப்போ 400 கிராம் வந்த இடத்துல அடுத்து 200 கிராம் வரும், அடுத்து 100 கிராம் வரும் சார். மூணாவது அறுவடைக்கு 100 கிராம் வரும். உங்களுக்கு கரெக்டா 8 மணி நேரம் தான் சார் டைம் சிப்பிக்காளான்னா. பறிச்சதுல இருந்து வெளியில ரெஃப்ரிஜிரேட் பண்ணல, வெளியில வைக்கிறீங்க அப்படின்னா, அதே பால் காளான்னா 2 நாள் வரைக்கும் இருக்கும் சார்.
1: நன்றி
0: சார்.
2: மேடம், இப்போ வந்து நீங்க எப்படி பண்றது அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறையா வந்து டெக்னிக்கல்லாம் பயன்படுத்தலாம், இப்போ ஏன்னா நிறையா வளர்ச்சிகள் வந்துருச்சு, அதனால் வந்து சாக்கு தொங்க போடாமல் நம்ம வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் காளான் பண்ணைக்குள்ளே போகும்போது வந்து கொஞ்சம் மூச்சு காற்று பட்டாலே வந்து காளான் வந்து வராது சரியா? அது வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா இருக்கணும், கொஞ்சம் கூட வந்து அதுக்கு சுகாதாரமின்மையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது உள்ளே போகும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து சேஃப்டியாக போகணுமா, அது எப்படி போகணும், இல்லை ஒருத்தரே போய் வந்துக்கிட்டு இருந்தா போதுமா? ஏன்னா இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அந்த பெட்டுக்குள்ளே போய் வரணுமா, இல்லை அடுத்தால் போய் வரலாமா, எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும்?
0: இப்போ பொதுவாக மேடம், இப்போ காளான் வந்து படுக்கை தயாரிக்கும் போது தான் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காளான் பெட்டு தயாரிக்கும் போது நம்ம பேசிக்கிட்டு செஞ்சோம்னா நம்ம எச்சல் அதில் தெரிக்கிறது, அது மூலியமாக கண்டாமினேஷன்ஸ் சொல்லுவோம், நோய் தாக்கம் இதெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு படுக்கை ப்ரிப்பேர் பண்ணி அந்த படுக்கை சரியா தப்பான்னு நமக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு கரெக்டாக 4 நாள் ஆகும்.
2: ஓ,
0: 4 to 6 days. இப்போ சிப்பி பால் காளான்னா 6 நாள், அந்த 4வது நாளே நம்ம முடிவு பண்ணிடலாம் இந்த படுக்கை சரியா தப்பா, இதை நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சிருக்கணுமா வச்சிருக்க வேண்டாமா. 4 நாளில் அந்த வளர்ச்சி மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ஒரு முடிவு சொல்லிடும். அந்த 4 நாளைக்கு அப்புறம் 10th day அது அந்த படுக்கை ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு, நல்லா வெள்ளையாக பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி வெள்ளையாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த படுக்கையை தூக்கி போட்டு நீங்கள் பந்தாடு கேட்ச் பிடிச்சாலும் அந்த படுக்கையில் கண்டாமினேஷன் வராது, ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வராது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது 1st 4 days, அங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 1st 4 days உங்களுக்கு வந்து அந்த படுக்கை சரியில்லைன்னா நம்ம தூக்கி வெளியில் எரிஞ்சிடலாம், தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த எராடிகேஷன் தான், வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அடுத்த வேலையை அடுத்த படுக்கையை நம்ம இது பண்ணலாம். அது இல்லாமல் இப்போது நம்ம ஒரு படுக்கை வெள்ளையாக பரவுனதுக்கு அப்புறம் அந்த படுக்கையில் கண்டாமினேஷன் வருமானா? கண்டிப்பாக வராது, நோய் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு படுக்கை காளான் பெட்டு வெள்ளையாக சுத்தமாக பரவிடுச்சு, அதாவது ஸ்பான் ரன்னிங் பீரியடுன்னு சொல்லுவோம் நாங்கள், ஸ்பான் ரன்னிங் கிளியராக பரவிடுச்சு அப்படி அப்படின்னா அந்த காளானில் அடுத்து ஈல்டு தான் வருமே தவிர கண்டாமினேஷன் வரவே வராது. என்ன நடக்கலான்னா, ஸ்பான் ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணலைன்னா ஈல்டு டிலே ஆகலாமே தவிர அதில் நோய் தாக்கம் 99% வராது.

0: இப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை நாளில் மேம் நம்ம முதல் ஈல்டு எடுக்கலாம்?
1: பால் காளான் அப்படின்னா உங்களுக்கு 35வது நாள் முதல் அறுவடை. சிப்பி காளான் அப்படின்னா நல்ல என்விரான்மெண்ட், குளிர்காலமாக இருந்துச்சுன்னா 14 நாள்லேயே அறுவடை வந்துடும். கொஞ்சம் வெயில் காலம் போச்சுன்னா 21 நாள் ஆகும் அறுவடையாக. வைக்கப்பறி காளான் பொதுவாகவே வந்து நாங்கள் அதை கம்போஸ்ட் ஏரியாவில் வளர்க்குறது இல்லை, ஏன்னா அது நேச்சுரலாகவே கிடைக்கிறதுனால அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதில்லை. இன்னொன்று அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, ஒரு 1 ஹவர் தான் அதுக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம சேல் பண்ணுற அந்த பாயிண்ட் வரைக்கும் போகவே முடியறதில்ல, அதனால் நம்ம அதை இது
0: பண்ணுறதில்ல.
1: ஆமாம்,
0: இப்போ வைக்கப்பறி காளான் அப்படின்னா அந்த அவல் காளான் தான்.
1: அதே தான் அந்த செம்மண் தரையில் வரும் இல்லையா, தேனி பெல்ட்டில் ஜாஸ்தி அந்த காளான்.
0: ரொம்ப குட்டி குட்டியாக
1: ஆமாம், அதை

0: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம தொடர்ந்து வந்து கிருஷ்ணகுமாரி அவர்களோட காளான் வளர்ப்பு பற்றி பேசிகிட்ருக்குறோம். இப்போ மேடம், நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எப்படியெல்லாம் நம்ம பெட்டு போடணும், எந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ரோல் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பெட்டு போடணுன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்?
1: ஒரு பெட்டு, ரெண்டு விதமான பெட்டு சைஸ் இருக்குது. பொதுவாக வந்து யூனிவர்சல் சைஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது 12x24 சைஸ், அதாவது 12 சென்டிமீட்டர் வந்து அகலம், 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு பெட்டு. அப்படின்னா அந்த பெட்டில் கிட்டத்தட்ட வந்து உங்களால் வைக்கோல், அதாவது இடுப்பொருள், காளானுக்கு தேவையான இடுப்பொருள் வந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்ம அந்த இதில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி 1.5 கிலோ வைக்கோல் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு 125 கிராம் விதை தேவைப்படும் அந்த பைக்கு. அப்படி உற்பத்தி செய்கிற ஒரு பைக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 ரூபா வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் வரும். அதாவது ஏரியா வைஸ் மாறும். இப்போ நல்ல வைக்கோல் வந்து அதிகமாக மலிவாக கிடைக்கிற ஏரியா, அதாவது கிராமப்புறங்கள், நிலம் நிறையா வைக்கோல் கிடைக்கிற அறுவடை, நெல் அறுவடை இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்து விலை வந்து கண்டிப்பாக வந்து 15 to 20 ரூபா மாறுதல் இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 மடங்கு வந்து நம்ம வைக்கோலுக்கு விலை கொடுப்போம் கிராமத்தில் இருக்கிறவங்களோட. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு 3 கிலோ பை, அதாவது ஒரு 3 கிலோ எடையுள்ள ஒரு காளான் படுக்கை உற்பத்தி செய்கிறதுக்கு 90 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் செலவாகும். இப்போ அந்த 3 கிலோ பையில் உங்களுக்கு எவ்வளோ காளான் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா, குறைஞ்சது 1.5 கிலோலேருந்து அதிகபட்சம் 1600 வரைக்கும், அதாவது எவ்வளோ இடுபொருள் போடுறீங்களோ அதுக்கு பாதி தான் காளான் கிடைக்கும்.
0: இப்போ இடுபொருள் அப்படின்றப்போ எவ்வளோ நம்ம வந்து ஒரு பையில் போடலாம்?
1: அதான் 3 கிலோ, 1.5 கிலோவும் யூஸ் பண்ணுவோம், 3 கிலோவும் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அதிகபட்சம் 3 கிலோ பை யூஸ் பண்ணுவோம். அப்போ 3 கிலோங்கும் போது உங்களுக்கு காளான் 1600 வரைக்கும் கிடைக்கும். அந்த 1600னா 1 கிலோ உங்களுக்கு காளானோட விலை வந்து மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா, சிப்பி காளான்னா 180 ரூபா, பால் காளான்னா 220 ரூபா, அதே சில்லற விலையும் 300 ரூபாய்க்கு மேலே போகும். அப்போ உங்களுக்கு 1 மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: இணைப்பில் நேயர் காத்திருக்கிறார்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜஸ்ரீ பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: விருந்துறேன்மாவுக்கு வணக்கங்கம்மா.
1: வணக்கம். வணக்கம்.
2: என்ன வரைக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. ஆனால் எங்கள் பக்கம் வந்து வறட்சியான பகுதி, எங்கள் வீடுமே வெளிச்சம் அதிகமாக உள்ள வீடு, அதில் வந்து நாங்கள் எப்படி காளான், அதாவது கொஞ்சமாக எங்களுக்கு தேவையானதை கூட சுருக்கமாக, நீங்கள் ரெண்டு காளான் வகை சொன்னீங்க, சிப்பி காளான் அந்த வெள்ளை காளான்னு, பால் காளான்னு, அதில் எந்த காளானை நாங்கள் இது தயாரிக்கலாம், அதுக்குள்ள
1: விதை வந்து நீங்க அங்க பரமக்குடியில எங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கோ அங்க விதை தாராளமா கிடைக்கும். அங்க ஒரே ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு செய்முறை வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க வீட்டளவுல பண்றதுக்கு அங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இப்போ ஒரு குடிலுக்கு அப்படின்னா வந்து 90 to 110 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு
1: சொன்னீங்க.
0: ஒரு பைக்கு, ஒரு பெட்டுக்கு. இப்போ வைக்கோல் வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணணும், அதை எப்படி வெட்டணும்?
1: வைக்கோல் வந்து தேர்வு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மலையில் நனையாத வைக்கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சண்டு வைக்கோல் இருக்கக்கூடாது. சண்டு வைக்கோல்னால் ஆல்ரெடி அதில் பூஞ்சான் இது பண்ணது தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த வைக்கோலில் சத்துக்கள் குறைஞ்சிரும், அதனால் வளராது காளான், நமக்கு தேவையான வளராது. ஸோ சண்டு வைக்கோல் இருக்கக்கூடாது, மலையில் நனையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக அறுத்த உடனே கொண்டு வந்து வைக்கோலை களத்துலேருந்து கொண்டு வந்து போட்டு அதுவும் செய்யக்கூடாது. அறுத்து ஒரு 10 to 15 நாள் வெயிலில் காய வச்சு படப்படித்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா வருஷத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வைக்கோலில் உங்களுக்கு அறுவடை ஜாஸ்தி வரும்.
0: இல்லை மேடம், இப்போ வந்து கையில் வந்து யாரும் கருதறுப்பு பண்ணுறது இல்லை.
1: ஆமாம்,
0: மிஷினில் தான் அடிக்கிறாங்க.
1: அது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. மிந்தி கையில் கருதறுப்பு பண்ணால் அதோட நீளம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்மளால் வந்து சுருட்டி உள்ளே வைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ மிஷினே அறுக்கிறதுனால இப்போ ஒரே வித்தியாசம்தான். நம்ம எப்பயுமே வந்து குழஞ்சு போன சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பருக்க பருக்கையாக சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம், டைஜஷன் டிஃப்ரென்ஸ் தான். அதே தான் காளான்லையும், முழுசாக நம்ம வைக்கோலை சுருட்டி வைக்கும் போதும் கட் பண்ணி வைக்கும் போது என்ன டிஃப்ரென்ஸ்னால், கட் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணிடும், சீக்கிரமாக செமிச்சு டீகம்போஸ் பண்ணி காளான் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் வரும், அதே மாதிரி அறுவடையும் கூட இருக்கும். ஆனால் முழுசாக வைக்கோலை

0: முட்டி வைக்கும்போது அது அறுவடை வர நாட்கள் கொஞ்சம் கூட இருக்கும். அதே மாதிரி அறுவடை 100 கிராம் வித்தியாசம் இருக்கும். வெட்டி போடுற வைக்கோலுக்கும் முழுசாக நம்ம சுருட்டி வைக்கிற வைக்கோலுக்கும் நம்மளோட அறுவடை வந்து 100 கிராம் வித்தியாசம் இருக்கும்.
1: வித்தியாசமாக இருக்கும்.
0: அதிகமாக கிடைக்கும் வெட்டி போடுற வைக்கோல்.
1: இப்போ வந்து கரும்பு சக்கையில் வந்து பண்ணலாம்
0: பண்ணலாம்னு
1: சொல்லி சொல்கிறாங்களே, அது எப்படி அது பண்ணலாமா சார்?
0: பண்ணலாம் பண்ணலாம், ஆக்சுவலாக பண்ணலாம். ஆனால் அந்த கரும்பு சக்கையை வந்து நம்ம கிருமி நாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம்னா அதில் ஸ்மெல்லு, ஆக்சுவலாக அந்த ஒரு சாராய வாடை கொஞ்சம் 2-3 நாள் ஆனாலே, 2-3 நாள் ஆனாலே ஒரு ஒரு வாடை, ஆல்கஹால் வாடை வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காளானில் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை கிருமி நாசம் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது இப்போ நாங்கள் ப்ராசஸ், நாங்கள் இப்போ ஒரு இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரும்பு சக்கையிலேருந்து அந்த பகாசியிலேருந்து. அதையும் வைக்கோலையும் சேர்த்து இடுபொருளாக செஞ்சு நம்ம பெல்லட் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடும்.
1: மேம், நீங்கள் இடிபியில் வந்து தேர்வாயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால்,
0: ரிசோர்ஸ் பர்சனாக
1: அது எப்படி மேம் நீங்கள் அதுக்கு போனீங்க?
0: இல்லை, ஆக்சுவலாக நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ், கவர்மெண்ட் ட்ரைனிங்ஸ்க்கு நான் ட்ரெயினர், நிறைய ட்ரைனிங் இது பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இப்போது தாப்பாத்தின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் முகாமுக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன் கவர்மெண்ட்காண்டி. ஸோ அது மூலயமா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, இந்த மாதிரி ட்ரைனிங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்ளை பண்ணேன். கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 1200 பேர் அப்ளை பண்ணாங்க. இங்கே சவுத் சைடுக்கு மட்டும் 60 பேர் கிட்டக்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. காளானுக்கு நான் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தேன்.
1: வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த காளானுக்கு மட்டும் நீங்கள் வந்து தேர்வு ஆயிருக்கிறது அப்படின்னு. நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்க?
0: காளான் வளர்ப்பு பயிற்சி, விதை பயிற்சி, அப்புறம் வேல்யூ ஆடட். காளான்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம், உணவுப் பொருள் வேறு வேறு அடுத்தது நிலை. அதே மாதிரி காளான் வேஸ்ட், அந்த பெட்டை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உரம் தயாரிக்கிறோம். அதுலேருந்து அந்த உரத்துலேருந்து நம்ம திரும்ப காளானுக்கே அதை யூஸ் பண்ணுறோம். ஜீரோ வேஸ்ட்டில் இந்த காளானை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம கொடுக்குறோம்.
1: அப்போ நிறைய வந்து பயிற்சி வகுப்புகளும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க.
0: பயிற்சி வகுப்பு, காளான் பண்ணை அமைச்சு கொடுக்குறோம், கன்சல்டேஷன் கொடுக்குறோம், எல்லா A to Z காளானுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும்.
1: நீங்கள் சுய உதவிக்குழு எதுவும் வச்சுருக்கீங்க?
0: இல்லை மேடம், இல்லை. ஆனால் எனக்கு நிறைய சுய உதவிக்குழு தான் ட்ரைனிங் வராங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஃபரென்ஷியலி ஏபிள்டு, இந்த ரெண்டு பீப்புள், ஸ்பெஷல் பீப்புளுக்கும் ஃப்ரீயாக எப்பயுமே ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம்.
1: ஓ, மிக்க மகிழ்ச்சி மேம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நேர்களே, இதுவரைக்கும் நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வந்து காளான் வளர்ப்பு குறித்த சந்தேகங்களை நிறையா கேட்டு தெரிஞ்சிட்டிங்க. அதே மாதிரி கிருஷ்ணகுமாரி மேடம் வந்து நமக்கு நிறையா வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. காளான் எப்படி வளர்க்கணும், எந்த சூழ்நிலையில் வளர்க்கணும், எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி நமக்கு விரிவாக எடுத்து சொன்னாங்க. அதனால் நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நாம் கிருஷ்ணகுமாரி மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி மேம்.
0: நன்றி.

இதுவரை இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர். செல்வமினா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியாக 12:02 வளம் வர காத்திருக்க சிநேகிதியே. இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியின் தலைப்பு பேசி தீர்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சட்ட பணிகள் ஆணையக்குழு வழக்கறிஞர் எம். வசந்தி அவர்கள். உடன் உரையாடுகிறார் சோபனா அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச பெண் தோழிகள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை சேர்த்து

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
1: தொடர்வது செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஜன்தன் யோஜனா திட்டம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. காணாமல் போன சுமார் 1500 பேரை தேடும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பகல் 12:03 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருக்கிறோம் சிநேகிதியே. இன்றைய சிநேகிதியேவின் தலைப்பு பேசி தீர்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சட்டப்பணிகள் ஆணையக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச தோழிகள் அழைத்து வரலாம். வரவேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகலேர வணக்கம். ஒரு பிரச்சனையை பேசி ஒரு நல்ல தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரது தான் சமரச தீர்வு மையம். இரு தரப்பினருடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்களுக்கு ஏற்ற ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். இப்போது இந்த சமரச தீர்வு மையத்தில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், பொதுமக்கள் இந்த மையத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், இது போன்ற கேள்விகளுக்கு, இன்னும் இது சம்பந்தமான பல கேள்விகளுக்கும் விடையாய் வந்திருக்கும் தலைப்பு பேசி தீர்ப்போம். இன்று இது குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். வணக்கம்.

0: வணக்கம் மேம், ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: வணக்கம், நான் வழக்கறிஞராக இந்த தொழிலில் 8 வருடமாக உயர்நீதிமன்றத்திலையும் மாவட்ட நீதிமன்றத்திலையும் பணியாற்றிட்டு வரேன். சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் வழக்கு நடத்தி வருகிறேன். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் கடந்த 3 வருடங்களாக நான் ஒரு பட்டியல் வழக்கறிஞராக இருந்து வரேன். இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நிறைய சட்ட விழிப்புணர்வு முகாம்களும் கருத்தரங்குகளும் நாங்கள் மக்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நிறைய நடத்திட்டு வரோம். அது மாதிரியான கருத்தரங்குகள் ப்ரோக்ராம்ஸும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன்.
0: சரி, இது எல்லாமே வந்து சமரச தீர்வு மையம் அந்த ஒரு மையத்திலிருந்து தான் நீங்கள் இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுலாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மையம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? இந்த மையத்தோட நோக்கம் என்ன?
1: இந்த சமரச தீர்வு மையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கீழேயும், சிவில் ப்ரொசீஜர் கோட் அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டம் பிரிவு 89 கீழேயும் தான் இந்த சமரச தீர்வு அப்படிங்கிற ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் இல்லை தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு கீழேயும் ஒவ்வொரு சென்டர்ஸ் இருக்கும். அங்கே வந்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குற மக்களுக்கு வழக்குகளை வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, வழக்குகளை ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி சமரசமாக தீர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம மக்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு தாலுக்கா நீதிமன்றங்கள்லேயும் இந்த மையங்கள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் மனு மட்டும் கொடுத்தா போதுமானது. யாரை கூப்பிட்டு வச்சு பேசணும், என்ன பிரச்சனை உங்களுக்குன்றத ஒரு எழுத்து மூலமாக மனுவாக கொடுத்தா போதும். அந்த எதிர்த்தரப்பினருக்கு வந்து அறிவிப்பு அனுப்பி அவங்கள வர வச்சு நேரில் உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனைக்கு தீர்வு தர முடியுமோ அதை கொடுப்பாங்க. அதுதான் இந்த மையத்தோட முக்கியமான பணி.
0: இப்போது இந்த மனு வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போது எழுத படிக்க தெரியாதவங்க இல்லை இந்த இந்த சட்டத்தில் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவரமே தெரியாதவங்க வந்து எப்படி மனு கொடுக்க முடியும்?
1: மனு அப்படிங்கிறது வந்து எழுத்து மூலமாக இருக்கணுங்கிறது சட்டத்தில் இருக்க அடிப்படை. ஆனால் அது அவங்களே தான் எழுதணுன்றது கிடையாது. அங்கே சென்டர்ஸ்க்கு வந்தாலே அங்கே இதுக்குன்னு ரிசப்ஷனில் பாராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்ற சமூக நல துறையில் இருக்க சமூக ஆர்வலர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க ரெகுலராக அங்கே சிட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மனு கொடுக்கணும், இந்த பிரச்சனைன்னு ஓரலாக சொன்னாலே போதும், அவங்க உங்களுக்கு மனுவை எழுதி தருவாங்க. நீங்கள் கைரேகை பதிச்சோ இல்லை கையெழுத்து மட்டுமோ போட்டு கொடுத்தா போதுமானது.
0: இப்போது இந்த சமரசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சமமாக, அதாவது அவங்களுக்குரிய வந்து சமாதானமாக படுத்துகிறோம், சரியா? ஸோ இதை வந்து சட்டத்தோட பார்வையில் இந்த சமரசம் அப்படின்றது என்ன?
1: சமரசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சட்டத்தின் அடிப்படையில் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்ல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்குகள் கால விரயத்தினால மக்களுக்கான நீதி லேட்டாகிடக்கூடாது, காலம் கடந்து கிடைக்கிற நீதி அநீதி தான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சு சீக்கிரமே அந்த வழக்குகளை முடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த சமரசமான பேச்சுவார்த்தை. இதன் மூலமாக ரெண்டு பேரோட உரிமைகளும் பாதிப்படையாமல் ரெண்டு பேர் தரப்புலையும் எந்த விதமான ஒருத்தருக்கு நல்லது பண்ணி ஒருத்தருக்கு வந்து அவங்க மனசு வருத்தப்பட்டு போகிற மாதிரியான முடிவுகள் இங்கே எட்டப்படாது. கண்டிப்பாக ரெண்டு பேருமே சமாதானமாக ரெண்டு பேருக்கும் சமரசமான தீர்வு என்னவோ அதை தான் இங்கே எட்ட முடியும்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த சமரச தீர்வு, அதாவது இப்போ இதில் வரக்கூடிய வழக்குகள் வந்து யார் கையாளுறாங்க?
1: சமரச தீர்வு மையத்துக்கு வர வழக்குகளை இங்கே டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுக்கு கீழே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து முதல்ல பெட்டிஷன்ஸை வாங்கிடுவாங்க. அங்கே இருக்க சபார்டினேட் ஜட்ஜ் கேடடில் இருக்க ஜட்ஜஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க பேனல் அட்வொகேட்ஸுக்கு. அதில் ஒரு 25 மெம்பர்ஸ் இங்கே மதுரையில் பேனல் அட்வொகேட்ஸாக இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த கேசஸை அலோகேட் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே அட்வொகேட் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தினா போதும் அப்படின்ற மாதிரியான வழக்கு

0: மீடியேட்டர்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க.
1: அதாவது சமரச தீர்வு மையம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானமாக எல்லாத்துக்குமே எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது இது குறித்து இன்னும் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தேவைப்படுது. ஸோ இது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இன்றைய சிறப்பு நேர்காணலில் தலைப்பு பேசி தீர்ப்போம். இதில் சமரச தீர்வு மையம் குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். நேர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அளிக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. சரி, இப்போ இதுல வரக்கூடிய வழக்குகள் வந்து எல்லா வழக்குகளுமே இதுல கொண்டுட்டு வந்துடலாமா இந்த சமரச தீர்வு மையத்துக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்கு மட்டும்தான் இங்க வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதுவும் இருக்கா?
1: ஆமாம், எல்லா வழக்குகளையும் இதில் தீர்த்துக்க முடியாது. ஆக்சுவல் நான் காம்பவுண்டபிள் கேசஸ்ன்னு சொல்லி லீகலாக சொல்லுவோம். அதாவது பேசி தீர்த்துக்கக்கூடிய கிரிமினல் வழக்கு முடிக்க முடியும். ரொம்ப சீரியஸான நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது தேச துரோகத்திற்கு எதிரான குற்ற வழக்குகள், மர்டர், ரேப் கேசஸ், போக்சோ ஆக்டுக்கு கீழே வர கேசஸ்லாம் இங்கே வந்து பேசி தீர்த்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து கோர்ட் மூலமாக தான் தீர்த்துக்க முடியும். இங்கே என்ன மாதிரியான கேசஸ் தீர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட வழக்குகள், செக் பவுன்ஸ் கேசஸ்ஸு, கன்சியூமர் கேசஸ், ஏதாவது கன்சியூமர்ஸ் ரிலேட்டடான கேசஸ் ஏதாவது இருந்தால் அது, மோட்டார் ஆக்சிடென்ட் மூலமாக வர இழப்பீடு வழக்குகளை, கமர்ஷியல் கேசஸ்ஸு, லேபர் கேசஸ்ஸு, மற்றபடி இந்த டெப்ட் ரெக்கவரி, மணி ரெக்கவரி, லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான சிவில் கேசஸ், மேட்ரிமோனியல் கேசஸ் வந்து இங்கே வச்சு சமரசமாக பேசி தீர்த்துக்க முடியும். ஒரு சில கிரிமினல் வழக்குகள் மட்டும்தான் பண்ண முடியும். பெரிய பெரிய சீரியஸ் நேச்சரில் இருக்க கிரிமினல் வழக்குகள் தீர்க்க முடியாது.
0: சரி, இப்போது இதில் எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்ப வழக்கு இப்போ வந்து ஒரு சமரச தீர்வு மையத்துக்கு வருது அப்படின்னா அதை வந்து இந்த மையம் வந்து எப்படி கையாளும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: குடும்ப வழக்குகள் அப்படின்னு வரும்போது மீடியேட்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. குடும்ப வழக்குகள் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் வச்சு ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சு பேசுவாங்க மீடியேட்டர். ரெண்டு பேர்கிட்ட இருக்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே முடியக்கூடிய விஷயமா, இல்லை ஃபேமிலிக்கு போகுது, மாமனார் மாமியார்னால பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பொண்ணோட அம்மா அப்பானால, பையனோட அம்மா அப்பானால, நாத்தனார்னாலன்னு யார்னால பிரச்சனைன்றதை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமேட்டு அவங்களையும் வர சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரை மட்டும் பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது, அவங்களையும் வர சொல்லி அவங்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ரெண்டு பேருக்குமான ஒரு சமரசமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான மீடியேட்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி ஃபேமிலி கேசஸ்க்கோ மற்ற கேசஸ்க்கோ போடுற மீடியேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு அட்வொகேட்டோ, இல்லை ரிட்டையர்ட் ஜட்ஜஸோ, இல்லை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, நல்சாவும் சுப்ரீம் கோர்ட் கமிட்டியும் நடத்துகிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ஒரு 40 hours ட்ரைனிங் எடுத்த மீடியேட்டர்ஸோ தான் இவங்களுக்கு மீடியேஷன் பண்ணுவாங்க.
0: சரி, இப்போ அந்த மீடியேட்டர்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு வழக்குக்குமே தனித்தனியான மீடியேட்டர்ஸ் இருப்பாங்களா?
1: ஒவ்வொரு மீடியேட்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான இப்போ குடும்ப வழக்குகளா, அவங்க வந்து அதில் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த வழக்குக்கு நியமிப்பாங்க. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவங்க வந்து கமர்ஷியல் ஆக்டு இல்லை கமர்ஷியல் ஆக்டுக்கு கீழே நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டிஎல்எஸ்ஐ பார்த்து, அதாவது சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் அவங்க இருக்க மீடியேட்டர்ஸ் பார்த்து யார் எதில் எக்ஸ்பர்ட்டுன்னு முடிவு பண்ணி அந்தந்த கேசஸ்க்கு அவங்கவுங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
0: இப்போது இதில் வந்து ஒருத்தவங்க பேசி தீர்க்க முடியாத விஷயத்தை தான் வந்து வழக்காக கொண்டுட்டு வர்றாங்க, இதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கையாள முடியுது?
1: அவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல அவங்கள கண்டிப்பாக அவங்களோட பேச்சை கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ வீட்டில் பெரியவங்க உட்காந்து பேசினாலோ இல்லை ஊர் பெரியவங்க உட்காந்து பேசினாலோ அவங்க கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த மீடியேஷனுங்கிறது சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் மூலமாக ஒரு நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்க சொல்கிறத கேட்டே ஆகணுன்ற கட்டாயத்தின் கீழே உட்காந்துருக்காங்க. ஆனால் கேட்கணுன்றது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணுன்றது கிடையாது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க தரப்பை சொல்லலாம், அவங்க சொல்கிறத ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அவங்க வேறு வழி இல்லாமல் பயன்படுத்திக்கிறாங்க, பயன்படுத்தி பயன்பெறுறாங்க, அவ்வளோதான்.
0: இப்போ முன்னுக்கு பின் அப்படின்னு விவாதம் வரும்போது தான் இது வந்து ஒரு அவங்களால தீர்த்துக்க முடியாத விஷயம் வழக்குக்கு வருது. சரி, இப்போ இதை வந்து நீங்க வந்து சமரசமாக தீர்க்குறீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வந்து இதில் விட்டு கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி உங்களால் சமாதானம் செய்ய முடியும்?
1: ரெண்டு பேருக்குமே பாதிப்பில்லாத முடிவை தான் எட்ட போகிறாங்க. ஏன்னா ஒருத்தரை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு பாதிப்பு வந்து இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லாமல் அவருக்கு ஃபேவராக முடிக்கிறது வந்து இங்கே கிடையாது. இந்த சமரச தீர்வு மையத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்போவுமே ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு சாராருக்கு வந்து ஃபேவராகவும் இன்னொருத்தருக்கு வந்து அன்ஃபேராகவும் அப்படியெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மணி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா, இப்போ வந்த ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு லேண்டை பதிஞ்சுக்கிறதுக்காக அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர் அந்த இடத்த எனக்கு பதிஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லை, நான் இடத்த தரமாட்டேன், பணத்தை வேணால் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இல்லை, எனக்கு இடம் தான் வேணும், எனக்கு பணம் வேண்டாம், நான் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு வந்து இடம் தான் வேணும், நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு நான் எப்படி பணத்தை வாங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் வருது. மீடியேஷன் போடுறாங்க. மீடியேஷனில் என்ன பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்துச்சு பணம், ஸோ உங்களுக்கும் அதை வெறும் பணமாக திருப்பி வாங்கிட்டு போகிறதுல விருப்பம் இல்லை, இடம் தான் வேணும்னு கேட்குறீங்க. அவருக்கும் இடத்த கொடுக்குறக்கு விருப்பம் இல்லை, சென்டிமெண்ட்டாக நான் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் இருந்த பணத்துக்கு இவ்வளோ நாள் அவர் அட்வான்ஸ் அமௌண்ட் வச்சுருந்ததுக்காக வேண்டி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிக்கோங்க, அவர் இடத்த அவரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவரும் சரி ஓகே, நம்ம கொடுத்த பணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாவது வருதே அப்படின்னு சொல்லி இவரும் ஓகே சொல்கிறாரு. அவரும் நம்ம இவ்வளோ நாள் பணத்தை வச்சுருந்துட்டு நமக்கு இடம் போகாத வரைக்கும் சந்தோஷம், ஏன்னா அவர் சென்டிமெண்ட்டாக பண்ணுறதுனால இடம் இருக்க வரைக்கும் ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னா அவரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இது மீடியேஷனில் பேசி முடிவான ஒரு வழக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகுது அப்படின்னா எந்த விதத்துலையும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது. இங்கே மீடியேஷனில் பேசுகிற விஷயங்கள் சொல்கிற இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது.
0: சரி, இப்போது அதாவது இரு தரப்பினர்கிட்டையுமே வந்து மனசு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நீங்கள் சமாதானமாக செய்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமையும் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரெண்டு தரப்பினருடைய மனசுக்குமே ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சமரசமாக நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா? சரி, இப்போது இதில் இருக்கக்கூடிய அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீடியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்?
1: நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து வழக்கு நடத்துறதுக்கான வழக்கு பற்றின நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஆனால் இதில் இருக்க மீடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் plus எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க இந்த மீடியேஷன் ப்ரோக்ராம்ஸ் 40 இயர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கணும். ஆக்சுவல் மீடியேஷனில் ஒரு 10 மீடியேஷனாவது அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள மீடியேட்டராகவே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட் அண்ட் ஹம்பிள் கைண்ட்னஸோட ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக அவங்க இருக்கணும். திடீர்னு எடுத்த எடுப்புலையே வந்து ப்ரொவோக் ஆகி டென்ஷன் ஆகிற மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது மீடியேட்டர்ஸாக. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஹை டென்ஷன் பார்ட்டிஸாக தான் வருவாங்க. அவங்கள உட்கார வச்சு சமாதானம் பேசுகிறதுக்கு இவங்கக்கிட்ட போதுமான பொறுமை இருக்கக்கூடிய ஆட்களை தான் மீடியேட்டராக போடுவாங்க. ஆனால் வழக்கறிஞராக நம்ம வந்து தொழில் செய்கிறதுக்கு அந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எதுவும் கிடையாது. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
0: இப்போ நீங்கள் இது சொன்னீங்க இல்லையா, இதில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டென்ஷனில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுவே வந்து அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விவாதம் ஜாஸ்தி ஆகும்போது முகத்தில் முடிக்கிறதுக்கு கூட வந்து விருப்பப்பட மாட்டாங்க ஒரு சிலர்லாம். அப்படியேப்பட்டவங்கள இப்போ ஒருத்தவங்க அப்படியேப்பட்டவங்களில் வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தரை நீங்கள் எப்படி வரவழைப்பீங்க? அது வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து அவங்க பேசுகிறதுலாம் வந்து எப்படி இருக்கும், அதை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: அது கொஞ்சம் அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் கஷ்டமாக

0: தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியேஷனுக்கு வர பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற தெரியாத முகம் தெரியாதவங்களை காட்டிலும் உறவுக்காரங்கள் தான் நிறைய. மீடியேஷன் போகுது அப்படின்னாலே மேட்ரு, பெரும்பாலும் உறவுக்காரங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக மீடியேஷன் போட்டுருவாங்க. ஒன்று ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லையா சொத்து சம்மந்தமான அண்ணன் தம்பி பிரச்சனைகளாக இருக்கும், இல்லை அப்பா பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு இடையில நடக்கும்போது அவங்கள சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அது அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு இவங்களுக்கு ஃபேவராகவோ அவங்களுக்கு ஃபேவராகவோ நடக்காது அப்படிங்கிறத அவங்களை தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறதே அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: அதாவது அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம்னு வந்துட்டிங்கன்னா, ஒரு வழக்குன்னு எடுத்தாச்சுன்னா, அதை அவ்வளோ ஒரு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க.
0: கண்டிப்பாக இந்த மீடியேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கேஸில் இது சரியா அது சரியான்றதை தாண்டி, எது உண்மை எது பொய்ங்கிறத தாண்டி, பொறுமையாக ரெண்டையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களோட வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க.
2: பூரணி பெத்தானிபுரம்.
1: யார் பேசுகிறீங்க?
2: பூரணி. பூரணி.
1: பூரணி பெத்தானிபுரம்.
2: ஆமாம்
1: சொல்லுங்கள், உங்களுக்கான கேள்வி சொல்லுங்கள். நம்மளோட சிறப்பு விருந்தினர் காத்துட்ருக்காங்க.
2: இல்லை, ஒரு ரெண்டு பையன் இருக்காங்க, ஒருத்தவங்க ரிலேஸ் இருக்கு. அவங்க பின்னாடி வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேரும் குறிச்சு முன்னாடி வேணாம் சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து அந்த பையன் பின்னாடி வந்தாங்கன்னா எதுவும் எதுவும் பிரச்சனை ஆகுமான்னு.
0: அம்மா, நீங்க கேக்குற கேள்வி வந்து தெளிவா இல்ல. ஏன்னா யார் யாருக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாங்க? குழந்தைங்கள வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாங்களா?
2: ஆமா ஆமா ஆமா.
0: குழந்தைங்கள வேண்டான்னு யார்கிட்ட இப்ப இருக்காங்க, வளர்றாங்க குழந்தைங்க?
2: அவங்க அம்மா கிட்ட தான் இருக்காங்க.
0: அப்பா வந்து வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாரா?
2: இல்ல, அவங்க வைஃப் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கார் வேணாம்னு சொல்லிட்டாங்க.
0: வீட்டுக்காரும் கணவர் மனைவி ரெண்டு பேரும் வேண்டான்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைகள் வந்து அம்மா கிட்ட வளர்றாங்க. சட்டப்படி பிரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு வந்து எழுதி கொடுத்தது வந்து எந்த இடத்துலயும் செல்லாது. நீதிமன்றம் மூலமா சட்டப்படியா ஒரு விவாகரத்து வாங்கிக்கிட்டாதான் அது வந்து செல்லுபடி ஆகும். நம்ம எழுதிக்கிறது வந்து நம்ம பேச்சு வழக்குக்காக ஒத்து போலாம், பட் நீதிமன்றம் மூலமா முறையா விவாகரத்து வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு இடையிலான சொந்தம் முற்றிலுமா அற்று போனதா உறுதியாகும்.
1: சரி, இப்போ இந்த குடும்பம் சார்ந்த வழக்குகளும் வருது. இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டு சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க வந்து ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, ரகசியம் காக்கப்படுதான்றதை மட்டும்தான் அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து வர்ற வழக்குகளுக்கு வந்து நீங்கள் ரகசியமாக வச்சுருப்பீங்களா?
0: கண்டிப்பான முறையில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் நடக்கும்போது அதில் வந்து நம்ம ஓப்பன் கோர்ட்டில் வேண்டான்னு நினச்சோன்னா நம்ம வந்துட்டு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்லையும் வழக்கை நடத்தலாம். இங்கே மீடியேஷனில் பார்த்தீங்கன்னா, யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள தவிர்த்து அங்கே ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது தேர்ட் பர்சன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. யார் பர்சன்ஸோ அவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அங்கே பேசுகிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஓப்பனாக ரிப்போர்ட்டில் வராது. மீடியேட்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டில் மீடியேஷனில் மேட்ரு செட்டில் ஆச்சா ஆகலையா அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர, அவங்க என்ன பேசுனாங்க, இவங்களை பற்றி அவங்க சொன்ன குற்றங்களோ குறைகளோ, இல்லை நடந்த என்கொயரியில் அவங்க சொன்ன விஷயங்களோ எதுவும் அதில் குறிப்பிட மாட்டாங்க. முழுக்க முழுக்க ரகசியம் பாதுகாக்கப்படும். வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது.
1: இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது. சரி, இப்போது இது குறித்து இன்னும் பல கேள்விகளுக்கு எங்களுக்கு விளக்கம் தேவைப்படுது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடைவோம் நேர்களே.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர

0: சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்றைய சிறப்பு நேர்காணலில் தலைப்பு பேசி தீர்ப்போம். இதில் சமரச தீர்வு மையம் குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. மேம், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சிறப்பு சமரச தீர்ப்பு மையம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த சமரச தீர்வு மையம் வந்து வாரத்தில் எத்தனை நாள் வந்து செயல்படுது?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி வரை, நீங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை எப்போ வேணாலும் வந்து மனு கொடுக்கலாம். ஆனால் சனி ஞாயிறு கொடுக்க முடியாது. இது மனு கொடுத்தோடனே அவங்க வந்து ஒரு டேட் அலோகேட் பண்ணி அந்த டேட்டில் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இன்றைக்கி வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி மீடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த டேட்டில் அந்த சொன்ன டைமில், நோட்டீஸில் இருக்க டைமுக்கு வந்தீங்கன்னா மீடியேட்டரை பார்த்து அந்த கேஸுக்கான மீடியேஷன் அன்றைக்கி நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 to 5 நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம்.
0: சரி, இப்போது இந்த சமரச தீர்ப்பு மையம் இதில் வந்து பொதுமக்கள் நாடி வந்த பொதுமக்கள் நாடி வரப்போகிற பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் என்னென்ன
1: இருக்குது மேடம்? இந்த சமரச தீர்வு மையம் அல்லாமல் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்றதுக்கு கீழே தான் இந்த சமரச தீர்வு மையம் இருக்குது. இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக அப்படின்னா, வறுமையின் காரணமாக பொருளாதார ரீதியாக யாராலெல்லாம் வழக்கு தொடர முடியாதோ அவங்களுக்கான நீதி கிடைக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. இங்கே வந்து உங்களுக்கு சமரச தீர்வு மையத்துக்கு சமரசமாக பேசி முடிக்கிறதுக்காக மட்டுமல்லாமல், உங்களுக்கு ஒரு வழக்கு நடத்தணும், எனக்கு வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்த வசதி கிடையாது, பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பின்தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே மனு கொடுத்தா உங்களுக்கு வழக்கறிஞர் நியமித்து வழக்குகளும் ஃப்ரீயாக நடத்தி கொடுக்கப்படும். இந்த மாதிரி சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கு கீழே தான் இந்த சமரச தீர்வு மையம் நடக்குது. சமரச தீர்வு மையம் மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளும் பண்ணுறாங்க.
0: இப்போ இந்த சமரச தீர்வு மையத்தோட செயல்பாடு சொன்னீங்க. இப்போது இந்த சமரச தீர்வு மையத்தில் 58 சமரசர்கள் இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு சிறப்பு முகாம் நடைபெறுதுன்னு சொல்கிறீங்க. இதோட நோக்கம் என்ன? எதுக்காக இந்த முகாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க? இந்த 60 நாட்களில் எதுக்காக இந்த இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்க?
1: அதாவது இது அவசரம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நல்சா, அதாவது நேஷ்னல் அத்தாரிட்டி ஆஃப் லீகல் சர்வீஸும், சுப்ரீம் கோர்ட் மீடியேஷன் கமிட்டியும் நடத்துகிற பேன் இண்டியா காம்பைன் தான் வந்து இந்த காம்பைன். இது பார்த்திங்கன்னா இந்த பேன் இண்டியா காம்பைன் 1.0 அப்படி

0: வந்து 2025 ஜூலை செப்டம்பர்லையும் நடந்துச்சு. ஃபெப்ரவரி 2026ல 2.0 நடந்தது. இப்போ அதோட வேர்ஷனாக 3.0 அப்படின்ற இந்த கேம்பெயினை தான் வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் நடத்துகிறாங்க. இந்த மீடியேஷன் தொடர்ந்து 60 நாட்கள் நடக்கும்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்குகளாகட்டும், இல்லை நீதிமன்றம் போய் வழக்காக தொடராமல் அதற்கு முன்னாடியே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வழக்குகளாகட்டும், மக்களுக்கு விரைவான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முகாம் நடத்துகிறாங்க.
1: சரி, இப்போ இந்த முகாம் பொதுமக்கள் வந்து எப்படி இதை பயன்படுத்திக்கலாம்?
0: நீங்கள் மனு கொடுக்கறது மூலமாகவே ரெண்டு தரப்பினரையும் அழைச்சி பேசுவாங்க.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம்

நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: 11:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்றைய சிறப்பு நேர்காணலின் தலைப்பு பேசி தீர்ப்போம். இதில் சமரச தீர்வு மையம் குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். நேர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. சரி, இப்போ இந்த சிறப்பு முகாம் பொதுமக்கள் வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: அதாவது இந்த முகாம் மூலமாக வழக்குகளை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொதுமக்கள் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு மனு கொடுக்கறதன் மூலமாக அவங்களோட எதிர்த்தரப்பினரை கூப்பிட்டு வச்சு பேசி சமரசமாக பேசி வழக்குகளை முடிச்சுக்க முடியும். இல்லை, ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த வழக்கை இதன் மூலமாக முடிச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க நீதிமன்றத்திலேயே சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து மீடியேஷன் மூலமாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீதிபதிகள் அந்த வழக்கை மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க, அங்கே வச்சு பேசியும் முடிச்சுக்கலாம்.
0: இப்போ இந்த சமரசத்தில் பேசி முடிக்க முடியாத வழக்குகளை அதோட நிலை என்ன மேம்?
1: அதாவது இங்கே பேசி ஒன்ஸ் முடிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு மேலே அப்பீல் போக முடியாது. முடிஞ்ச வழக்குகள், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அதை பேசி டேர்ம்ஸாக இது இதுதான் உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு, இதுதான்னு பேசி முடிவு பண்ணி ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா அதை அவார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அவார்ட் பாஸ் பண்ணிட்டாங்க மீடியேஷனில் அப்படின்னா அதுக்கு மேலே அப்பீல் போக முடியாது, மேல்முறையீடு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவு எட்டப்படுது அப்படின்றதுனால திருப்பி கொஞ்ச நாள் கழித்து இல்லை இல்லை எனக்கு சரியாக வரல நான் வந்து மேல்முறையீடு போகிறேன் அப்படி சொல்லி போக முடியாது. இதே நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு நீதிபதி கொடுக்குற முடிவாக இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு போக முடியும். அதே நேரத்தில் இது முடிவு எட்டப்பட்ட வழக்குகளுக்கு, இங்கே சமரச தீர்வு மையத்தில் முடிவு எட்டப்படலை, ரெண்டு பேரையும் பேசி சமாதானம் செய்ய முடியலை அப்படின்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்காக இருந்தால் மீண்டும் திறந்த வெளி நீதிமன்றத்திற்கே அனுப்பப்படும். ஓப்பன் கோர்ட்டில் வச்சு கேஸ் வந்து கேஸ் ப்ரொசீடிங்ஸ் படி போகி அங்கே வந்து முடிவு கிடைக்கப்படும், ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இல்லை இது ப்ரீ லிட்டிகேஷன் கேஸ் தான் அப்படின்னா வழக்காக நீங்கள் தொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
0: சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நபர் ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம இங்கே கொண்டு போனால் சரியாகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அவங்க என்ன செய்யணும்?
1: அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான முடிவை எட்ட முடியல, கண்டிப்பாக அவங்களுக்கான முடிவு கிடைக்கும். கிடைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வழக்கறிஞர் மூலமாக வழக்கு நடத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நீதிமன்றம் மூலமாக வழக்காக நடத்திக்கோங்க இதை அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை நியமித்து கொடுத்து வழக்கை நடத்த சொல்லுவாங்க.
0: சரி, இது குறித்து இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ இது குறித்து நேயர்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் சொல்லுங்கள்.
1: அதாவது நம்மளோட காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு முகாம் தான் இப்போ இந்த கேம்பெயினாக நடந்துட்டுருக்கு. அதாவது மீடியேஷன் ஃபார் த நேஷன் 3.0 அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. இதை பொதுமக்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு கண்டு கொள்ள இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நல்சாவோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் ஃப்ரீ ரூரல் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த கேம்பெயினோட ஒரு முக்கிய கனவாக இருக்குது. எந்த ஒரு வழக்குகளும் நிலுவையில் இல்லாமல் முடிக்கணும் அப்படின்றது, பொதுமக்களும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது சமரச தீர்வு மையம் என்பது பொதுமக்களுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்ல, இரு தரப்பினரும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை உருவாக்குவது தான் சமரசத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை வழங்கிய மனநிறைவுடன் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களின் பயனுள்ள நேரமாக மாற்றி கொடுத்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது சோபனா.
1: நன்றி, வணக்கம்.

0: இதுவரைக்கும் இன்றைய சிநேகிதியை நிகழ்ச்சியில் பேசி தீர்ப்போன்ற தலைப்புல நிகழ்ச்சியை கேட்டு ரசம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் சட்டப்பணிகள் ஆணையக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சுங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है, हमारे देश की भावनाओं के अनुरूप।

0: பகல் நேர வணக்கங்கள் நேயர்களே. வானொலி காற்றலைகளில் காலம் உறையும் நேரம். காலண்டர் பக்கங்களை அப்படியே கொஞ்சம் 60களுக்கு பின்னோக்கி திருப்புவோம். மெல்லிசை மன்னர்களோட அமுத இசையில பொற்கால கவிஞர்களின் வரிகளில் தெவிட்டாத தேன்குரல்களில் மலர்ந்த அந்த பொன்னான பொக்கிஷங்கள் செவிகளுக்கு தேனாய் வந்து பாய காத்திருக்கிறது. நெஞ்சம் வருடும் நினைவுகளோடு உங்கள் அபிமான வசந்தகானங்கள் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் முதல் பாடல் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திலிருந்து.
1: வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள் ரூம் எடுப்பான், பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள் ஷோரூம் எடுப்பான், இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருவான், சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாத, ஆமா நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்ச வந்திச்சா.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நம்ம மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்தில் நம்ம சில கேள்விகள் வந்து நேற்று நேயர்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? என்னென்ன கேள்விகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளில் எந்த அதிகாரம் 2 முறை வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது என்ன அதிகாரம்ன்றது நேயர்கள் நிறையா பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த கேள்வியாக, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிறுவயது தோழன் அல்லது தோழியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 3வது கேள்வியாக, நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் திகில் திரைப்படத்தோட பேர் என்னன்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே நேயர்கள் தொடர்ந்து பதிலளிச்சுட்டே வராங்க. நீங்கள் இன்னும் பதிலளிக்காமல் இருந்தீங்கன்னா மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் அந்த போஸ்ட் எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சு மறக்காமல் கீழே பதிலை சொல்லிடுங்க. 1:30 கரெக்டாக யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்களோ உங்கள் பேர்கள் எல்லாம் வாசிக்க நான் இங்கே தயாராக காத்துட்டே இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நிகழ்ச்சியிருக்கும் வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் தஞ்சை ராமையாதாசின் வரியமைப்பில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஜிக்கி அவர்களோட குரல்ல குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் நண்பகல் 1:14 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு கே வி மகாதேவன். ஏ மருதகாசியோட வரி அமைப்புல சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல பாடல் கேட்டுலாம் குமுதம் படத்திலிருந்து.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஆர் சுதர்ஷனம். கே.பி. காமாட்சியோட வரியமைப்புல MS ராஜேஸ்வரியோட குரல்ல பாடல் கேட்டலாம். பெண் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். நேரம் 1:23 நம்ம கேட்க போற அடுத்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஏ மருதகாசியோட வரையமைப்புல எம் எஸ் ராஜேஸ்வரியோட குரல்ல பாடல் கேட்டலாம் மகாதேவி திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஆர் பார்த்தசாரதி. எம் கே ஆத்மநாதனோட வரிகள்ல பி சுசீலா பாடிய பாடல் கேட்டலாம், அவன் பித்தனா படத்திலிருந்து.
1: மாப்பிள்ளை

6:31 ஆக போற இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். நேத்து நம்ம மதுரை பண்பலையோட முகநூல் பக்கத்துல நம்ம வந்து சில கேள்விகள் வச்சிருந்தோம். அந்த கேள்விகளுக்கு நம்ம நேயர்களும் சூப்பரா பதில்கள் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்கன்றத வரிசையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலான்னு, நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் திகழ் திரைப்படம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தோம். அந்த கேள்விக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நேயர்கள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கைத்தறி நகர் ஆர்எஸ் துவாரகன் அவர்கள் வந்து பார்த்து பயந்த திகழ் திரைப்படம் சமீபத்தில் ஜீவா நடித்து வெளியான பிளாக் திரைப்படம் சொல்லியிருக்காரு. அன்பு செல்வி மதுரையிலிருந்து 1000 ஜென்மங்கள் ஈரம் அப்படின்னு ரெண்டு படம் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை குத்தாலம் கே சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்து பயந்த தமிழ் திகழ் திரைப்படமாக வந்து அதே கண்கள் திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. கிறிஸ்டி ரேவை இலங்கையிலிருந்து ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்தது வந்து யார் நீ படத்தை பார்த்து ரொம்ப பயந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் வந்து மைடியர் லீசான்ற திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நல்ல பெருமாள் அவர்கள் வந்து அதே கண்கள், அதாவது அவர் வந்து சேம் ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரவிச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம் அம்மன் திரைப்படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காரு. அனந்த நாயகி அவங்க வந்து அதிசய மனிதன் அப்படின்ற படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்துலேருந்து என் எம் சுமதி அவங்க வந்து 13 நம்பர் வீடுன்ற படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அவங்க வந்து காஞ்சனா திரைப்படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் அவர்கள் வந்து பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவன்யாபுரத்துலேருந்து கல்யாணி சரவணன் அவங்களும் 13 நம்பர் வீடு பார்த்து தான் பயந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர்கள் வந்து வா அருகில் வா அப்படின்ற படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு நேரும் அதிசய மனிதன் படம் பார்த்து பயந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து புலுவப்பாளையம் அனந்த முருகன் அவர்கள். நிறைய நேர்கள் அதே கண்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் ஜீவானந்தன் ஜீவன் அவர்களும் அதே படம் தான் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து குமரன் ஸ்ரீதேவி சூர்யா வாசுகி பார்கவி இந்த நேர் வந்து அதிகமாக கடிதம் எழுதுவாங்க. அவங்க வந்து உருவம்ன்ற படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த அதே கண்கள் படத்தை பார்த்து பயந்தேன் ஏ ஹரிஹரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் திரைப்படத்தை பார்த்து பயந்தேன்னு சென்னையிலேருந்து அந்தோனி ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. குருபரன் அவர்கள் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற படத்தை பார்த்து பயந்தேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரு திரைப்படம் வந்து ஒவ்வொரு நேயருக்குள்ளேயும் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றனால தான் எப்போயோ வெளிவந்த திரைப்படங்களை கூட இன்னமும் ஞாபகம் வச்சு கரெக்டாக பதிவு பண்ணிகிட்டே வராங்க இல்லையா. எவ்வளவோ திகழ் திரைப்படங்கள் வருட வருடம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தான் முதல் முதலில் பார்த்து பயந்த திரைப்படம்ன்றது இது 1950கள், 60கள், 70கள், 80களில் வந்த திரைப்படத்தையும் ஞாபகம் வச்சு சொல்கிறது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு கேள்விகளும் நம்ம வச்சுருந்தோம். அது என்ன கேள்விகள், அதற்கான பதில்களாக யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டலாம். சக்கரவர்த்தி திருமகள் படத்திலிருந்து

மலைக்கு பெருமை உண்டு அதனாலே. அந்த சத்திரம் தீர்ப்பது எதனாலே?

0: ஆனது. விலைகட்டு போன நயவஞ்சகரின் நாட்டானது.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் வசந்த கானங்கள். வசந்த கானங்களில் இப்போ என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நேற்று ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம மூன்று கேள்விகளை வந்து பதிவிட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நேயர்கள் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோங்க. முதல்ல திகில் திரைப்படம், அவங்க முதல் பார்த்து பயந்த திகில் திரைப்படம் எது அப்படின்றதுக்கு நிறையா நேயர்கள் பதிலளிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இரண்டாவது கேள்வியாக, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத சிறுவயது தோழன் அல்லது தோழியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். என்னதான் வாழ்க்கையில் எத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் சின்ன வயசில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான். அப்படி தங்களோட ஸ்பெஷலான ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லி 18 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. முதலாவதா மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம் வந்து தோழன் தனியா தோழி தனியா பதிவிட்டிருக்காரு. தோழன் வந்து கௌதம், தினேஷ், ராகநாதன் அப்படின்னு சொல்லி மூணு பேரை சொல்லியிருக்காரு. தோழிகள் பேரா வந்து ஆர்த்தி, அஷ்மிதா, ரத்தி அப்புறம் அஜிதான்னு சொல்லி என் பேரையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. அவருக்கு என் பேர்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அடுத்ததா சங்கர்ஜி அப்படின்றவர் வந்து கிறிஸ்டோஃபர், ராமையா, மும்தாஜ், மரகதம், வேலம்மாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதில் வேலம்மாள் வந்து அவங்க அப்பாவின் தங்கை மகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை விட சில மாதங்கள் முன் பிறந்தவர், அதாவது அத்தை பொண்ணையும் ஃப்ரெண்டாக வச்சுருக்காருங்க இவர். ஆமாம்ல, அந்த கசினுக்கு நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது எப்பயுமே ஸ்பெஷல் தான். அதனால் இவர் வந்து தன்னுடைய அத்தை மகளை வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. கைத்தறி நகர்லிருந்து ஆர் எஸ் துவாரகன் அவர்கள், எனது சிறுவயது வாழ்க்கையில் மறக்க முடியாத தோழி உமாராணி, தோழன் வந்து சக்திவேல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காருங்க. மதுரையைச் சேர்ந்த அன்பு செல்வி விமலா, சுபா, சிவகாமி, நாகஜோதி அப்படின்னு சொல்லி இவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அன்புராணிக்கு வந்து மதுரையில் ஒரு ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, அவங்க பேர் சரசா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்கங்க. இன்னொரு நேயர் அபிநயா வந்து அர்ச்சனான்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு நேம பதிவிட்டிருக்காங்கங்க. நல்ல பெருமாள் அவர்கள் வந்து தன்னுடைய நண்பர்களா பாஸ்கரன், சுப்பிரமணி, ஆழ்வார்னு மூணு பேரை சொல்லியிருக்காருங்க. கிறிஸ்டி ரேவல் அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னா, பாலாச்சாரி பாக்யம் அப்படின்ற ஒரு தோழன் பேரை சொல்லியிருக்காங்க. அனந்த நாயகி அவர்கள் இரண்டு பேரை

சொல்லியிருக்காங்க. மாரீஸ்வரி மற்றும் மலர்கொடி அவங்களோட தோழின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்எம் சுமதி யமனேஸ்வரத்திலிருந்து ஒரே ஒரு பேரை சொல்லியிருக்காங்க, இவங்கள மாதிரி அவங்களுக்கும் டபுள் இனிஷியல் இருக்கு, பிசி துர்காதேவி அப்படின்னு அவங்களோட தோழியோட பேரை சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தத்தோட தோழன் வந்து கண்ணன் மற்றும் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருபரன் அவர்கள் வந்து ஒரு கியூட்டான எமோஜி போட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒருவேளை பண்பலை தான் என்னோட நண்பர் தோழன் தோழின்றத சொல்லாமல் சொல்கிறாரு போல. அஸ்வினோட 30 வருட தோழி வந்து கல்யாணி சரவணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் வந்து அவங்களோட தோழி பெயர் வந்து லதா மற்றும் அகிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரணி சங்கீதாவாடி தசரதன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் வந்து தன்னுடைய காலஞ்சென்ற நண்பனான சுந்தர் அப்படின்றவரை சொல்லியிருக்காருங்க. நண்பர்கள் கேட்டோடனே ஒரு ஆளோட நிப்பாட்டாம ஒவ்வொருத்தரும் அத்தனை அத்தனை பெயர்களை சொல்லியிருக்காங்க. உங்கள் நட்பு என்றென்றும் தொடரட்டும் சொல்லி நம்ம மதுரை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு 1:42 பாடல் வந்துட்டே இருக்கு. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து

0: கட்டாதேயின் சொல்லை தௌலத் உன்னைய பார்க்கலே, உன்னைய பார்க்கலே.
1: கட்டிக்கொள்ளும் உன்னை நம்ப மாட்டா புல்புல்லே, நம்ப மாட்டா புல்புல்லே.

கேடரசிற்றுக்கும் வசந்த கானங்கள் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சமூக வலைதள பக்கங்கள்ல மதுரை பண்பலைன்ற பக்கத்துல நம்ம பதிவிட்ட கேள்விகளுக்கான பதில்களா நேயர்கள் பண்ண கமெண்ட்டை தாங்க படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது தினம் தினம் 3 கேள்விகள் இடம்பெறும். ஒன்று வந்து சும்மா பொதுவான உங்களோட விருப்ப வெறுப்புகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி அது, இன்னொன்று வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, இன்னொன்று வந்து பொது அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. திகில் திரைப்படம்னு சொல்லி இத்திரைப்படம் சம்மந்தமான கேள்வியை

தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத சிறு வயது தோழன் அல்லது தோழியின் பெயர் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் க்வெஸ்சனும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா பொது அறிவு கேள்வியா, நேற்று நம்ம என்ன கேள்வி முன் வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுல ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் 2 முறை வரும், அது எந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோங்க. அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து சூப்பரா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அதிகாரம், எத்தனை முறை வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. அந்த அதிகாரத்தோட பேர் வந்து குறிப்பறிதல். அதிகாரம் 71, அதாவது பொருட்பாலையும்

இதுக்கு சரியான விடையை வந்து 25 நேயர்கள் சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி நகர்லேருந்து கே எஸ் ஆர் எஸ் துவாரகன் அவர்கள், ஏ ஹரிஹரன் அவர்கள், விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள், அன்பு செல்வி அவர்கள், தேவனூர் ஜோதிலட்சுமி அவர்கள், முள்ளக்காடுலேருந்து பாபு அவர்கள், சென்னையிலிருந்து அன்புராணி அவர்கள், மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் அவர்கள், பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள், அடுத்ததாக அனந்த நாயகி அவர்கள், சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள், நன்னிலத்திலிருந்து அதம்பா ராமன் அவர்கள், குருபரன் அவர்கள், பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் அவர்கள், ஜீவானந்தன் அவர்கள், வெங்கடேஷ் பாபு அவர்கள், மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் அவங்களும் குறிப்பறிதல் சரியான விடையை சொல்லியிருக்காங்க, பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்கள், சங்கர்ஜி அவர்கள், ஷீலா ராஜேந்திரன், அடுத்ததாக கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி அது இரண்டு முறை வந்திருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து அந்தோணி ராஜ் அவர்கள் சரியான பதில் விடை அளிச்சிருக்காங்க. அறந்தாங்கி நேயர் ஐயப்பன் அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காங்க. நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடையெல்லாம் யார் யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம், அதுவும் நாங்களும் கமெண்ட் பண்ணணும், என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க. இன்னைக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் வந்து நம்ம சமூக வலைதள பக்கங்களில் வந்து முன் வச்சிருக்கோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். பாடல் வந்துட்டே இருக்கு, இதோ இது சத்தியம் படத்துலேருந்து.

நேயர்கள் சிரிச்சு சிரிச்சு கேட்டு ரசிச்ச பாடல் ராஜா ராணி படத்துல இருந்து. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, இது சத்தியம் படத்துல இருந்து.

0: நம்ம மதுரை பண்பலையோட சமூக வலைதள பக்கங்கள்ல என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது அறிவு கேள்வியில் உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்கோங்க. அதுக்கு இப்போவே கிட்டத்தட்ட 20 நேயர்கள் வந்து பதிலளிச்சிட்டாங்க. நீங்களும் இப்போதான் நிகழ்ச்சியை கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா, மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கம் இருக்குது, அங்கே போய் உங்களுடைய பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கங்க. கமெண்ட் செக்ஷனில் சும்மா மட்டும் பதிவு பண்ணிடாதீங்க, கூடவே உங்கள் பேர் மற்றும் ஊரோட சேர்த்து பதிவு பண்ணுங்க. அப்படி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு 1:30 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த கேள்விக்கான விடையும் சொல்லி, நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட பேரையும் நிகழ்ச்சியில் சொல்ல முடியும். அடுத்ததாக நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த படங்களில் உங்களை கவர்ந்த படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கும் இப்போ வரைக்கும் 18 நேயர்கள் வந்து பதிலளிச்சுட்டே இருக்காங்க. நீங்களும் பதிலளிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ குவிக்காக போய் பதிலளிச்சிருங்க. அடுத்ததாக வாழ்க்கை தத்துவத்தை ஒரு வரியில் கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். போய் கமெண்ட் செக்ஷனில் கூறிடுறீங்களா?
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebook.

0: மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
0: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
0: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆமாங்க, கேள்விக்கு பதிலளிக்கிறதோட நிப்பாட்டாம இன்னைக்கு நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? இப்ப வசந்த காலங்கள் இருக்கு, அடுத்து வந்து தெம்மாங்கு பாடல் இருக்கு, மெல்ல வரும் பாட்டு இருக்கு, ஆட்டக்கலம் இருக்கு, மாலை தண்டல் இருக்கு, பட்டாம்பூச்சிகள் இருக்கு, காற்றுலையும் கடிதமலர்களுக்கு, பட்டுச்சிறகு இருக்கு. இப்படி நம்ம நிலையத்துல வந்து பலவேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. அது குறித்தான உங்களுடைய கருத்துக்களையும் அந்தந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து போஸ்டர்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு கீழேயும் நீங்க பதிவு பண்ணலாங்க தாராளமா. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 2:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, மண்ணின் மனத்தையும் மக்களின் மனதையும் தன்னோடு சுமந்து வரும் பாடல்களையும் தான் கேட்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு வயல்வெளியில் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு ஒரு தூக்குவலையில் கஞ்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் மிளகாயெல்லாம் கடிச்சு சாப்பிட்ற அந்த நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வர மாதிரி. இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கிராமத்துக்கே அழைத்து போகிற மாதிரி ஒரு தெம்மாங்கு பாடல் தான் கேட்க போகிறோம். வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதுதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் மதியம் 2:09. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல். கிராமிய மனம் வீசும், தப்பு தாளம் நாகசுரம் பேசும் எளிய மொழிகளில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1999 வெளிவந்த கும்மிபாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் சுரலதா அவர்களுடைய குரலில் இளையராஜா இசையில் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் மதியம் 2:14. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல். கிராமப்புற உழைப்பாளிகளின் வாழ்வின் இயல்பாக கலந்த இசை வடிவம், எளிமையான சொற்களும் மனதை ஈர்க்கும் மெட்டுகளும் கொண்டதுங்க. அடுத்த பாடலாக சொர்ணமுகி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சொர்ணலதா அவர்களின் குரலில், தேன்மொழியான் அவர்களின் வரியில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

மண்மாசனையை சுமந்து அடுத்த தலைமுறைக்கே கடத்து செல்லும் பாடல் தாங்க அடுத்த பாடல். கரிசக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா குப்புசாமி அவர்களின் குரலில் கஸ்தூரி ராஜா அவர்களின் வரியில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் மதியம் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல். காதலின் இனிமை கிராமத்தை உறவிச் சொல்லும்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
4: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCE

நேரம் இரவு, நேரம் மதியம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல். நாட்டுப்புறத்தின் நாதமாக, இனிமையான கீதமாக, நம் நெஞ்சில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக வீரத்தாளாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

நேரம் மதியம் 2:38. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கிராமத்துக்கே அழைத்து செல்லும் செம்மாங்கு பாடல் தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வயலின் வரப்புகள், வண்ண வண்ண பூக்கள், பாய்ந்து ஓடும் ஆறுகள், அந்த நினைவுகளுக்கே நம்மை கூட்டி போகும் அடுத்த பாடலாக என் ஆசை ராஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் குரலில், கஸ்தூரி ராஜா அவர்களின் வரியில், தேவா இசையில் அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

நேரம் பிற்பகல் 2:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம். தெமாங்கு பாடல். பாடலுக்குள் ஒரு வாழ்க்கை, வாழ்க்கைக்குள் ஒரு பாடல். மனசோட பேசும் மண்வாசம். நாட்டுப்புற பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து மனோரமா கே சித்ரா அவர்களின் குரலில், கஸ்தூரி ராஜா அவர்களின் வரியில், இளையராஜா இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நான் போடுறேன் பாரு. தும் திண்டா திண்டின் திண்டா தும் திண்டா திண்டின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புள்ளாங்குழலு. நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் மதியம் 2:54. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் தெம்மாங்கு பாடல். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் நிராரணை 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கடத்தூர் பனமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. அதிக வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர்

0: திருவள்ளூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30 அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இதே வானிலை 31 அன்றும் தொடரும். வரும் முதல் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வரும் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி, ஆகாஷ் பால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாட்டு கம்பீரம் படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மிட் 2000 ஹிட்ஸா பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு அட்டகாசம் படத்துல இருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:45 பாடல் கேட்க போறோம். காதல்னா சும்மா இல்ல படத்துல இருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு தாயின் மணி கொடி படத்துல இருந்து. நேரம் 3:51 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: தற்போது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயணத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குவானன் பாந்தத்தான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:02 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விளையாட்டுகளோட ரொம்பவே விறுவிறுப்பா வளம் வரக்கூடிய ஆட்டக்களம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகம்.

0: நேயர்களும் 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
0: எல்லாரும் கண்டிப்பா தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களோட விளையாடுறதுக்காக காத்துட்டே இருக்கோம். நான் சுபத்ரா தேவி,
2: காளிதாஸ்
3: மற்றும் அஜிதா. வணக்கம் நேயர்களே.
0: ஆரம்பிச்சிட்டோம் உண்மைதான். என்ன விளையாட்டு, என்ன பதில் சொல்லணும் நேயர்கள், அதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னா
2: இன்னைக்கு வந்து ஆட்டம் சிறப்பா போயிடும். இன்னைக்கு என்ன வந்து தலைப்பு, என்ன
0: இன்னைக்கு வந்து ஓரன்னு ஒண்ணு, அதுதான் தலைப்பு.
2: ஓரன்னு ஒண்ணு அப்படின்னா
0: அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுப்போம், சரிங்களா? அதில் வந்து ஒரு 3-3 விஷயங்கள் வந்து நம்ம இப்போ கேட்போம். அதை உதாரணத்துக்கு நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 3 பழங்களோட பேர் சொல்லுங்க.
2: மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு.
0: ஓகே, அடுத்து வந்து 3 ஊர் பேர் சொல்லுங்க.
2: 3 ஊர், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்.
0: ரைட். அடுத்து 3 மஞ்சள் நிறத்திலான பொருட்கள் 3 சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லிடுங்கப்பா.
2: பொருட்கள் நான் பூவே சொல்கிறேன், செவந்தி, சூரியகாந்தி, அப்புறம் வந்து
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.
4: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நேரம் 4:05 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆட்டக்கிழமில என்ன விளையாட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு இல்லையா? நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க.
1: இப்பவே கண்ணை கட்டுது,
0: இனிமேல் தான் கண்ணை கட்டும். சரி, நேயர் வந்துட்டாங்க, அவங்க பதில் சொல்றாங்களான்னு கேப்போம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
7: வணக்கம்
2: வணக்கம். யார் இருக்கிறது பேசுறீங்க?
0: பாட்டாவே
2: படிச்சிருவேன் சொல்றாங்க.
7: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியாரமும் உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லா நேரம் வணக்கங்கள். வணக்கங்கள் சார்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
8: என்ன நீங்க?
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இது உங்களுக்கான கேம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
7: சொல்லுங்க மேடம்.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 3 பறவைகள்.
7: அன்னப்பறவை.
1: ஆஹா.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. என்ன அடுத்து?
7: மைனா.
0: ஓகே, ஒண்ணு சொல்லிட்டாங்க. அடுத்து
2: அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 காய்கறிகள்.
7: ஈட்டங்காய்,
0: படிவம் இல்லையே, வட்டம். அது வேற எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, அழகா சொன்னீங்க, மூணுமே ஜெயிச்சிட்டீங்க. ஆனா கொடுத்த நேரத்தை தாண்டி போயிருச்சு, இருந்தாலும் முதல் நேயரா வந்து சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க. அடுத்தடுத்து வர்ற நேயர்களுமே இந்த மாதிரி ஜெயிக்கிறாங்களான்னு கேப்போம். வருக வணக்கம்.
9: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு?
9: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பழங்குடி.
0: சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
9: சொல்லுங்க.
0: டக்கு டக்குன்னு சொல்லிருங்க, சரிங்களா? 3 இசை கருவிகள். சிவப்பு நிற பொருட்கள் 3. டக்கு டக்கு.
9: சிவப்பு ரோஜா. மிளகாய். தக்காளி.
0: ரைட், சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து சமையல் அறையில உள்ள 3 பொருட்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
9: சீரகம், சோம்பு.
0: சீரகம், சோம்பு,
9: கசகசா.
0: கசகசா, ஆஹா, சூப்பரா சமைப்பாங்க போல. சரி, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி, அழகா சொல்லிட்டாங்க.
2: நல்லாவே சொன்னாரு இல்லையா?
0: சூப்பரா சொன்னாங்க. அடுத்து இனிப்பில் இனியும் நேயர். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
9: மதுரை மண்ணோட சொத்து, லட்சக்கணக்கான நேரோட சொத்து.

0: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை. அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம்மா.
1: உங்க பேர் என்ன?
2: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு உங்க பேர், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
0: மதுரை சொல்லுறேன், குமரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா? தயாரா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க.
2: முடிஞ்சளவு ஒரு 10 செகண்டுக்குள்ள இனிமே சொல்லிட்டீங்கன்னா, எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விரைவா சொல்லிட்டீங்கன்னா இனிமே நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான கேள்வி காளிதாஸ் கேட்பாங்க, கேளுங்க.
1: 3 வீட்டு பொருட்கள்.
0: வீட்டு பொருட்களா?
1: ஆமாங்க.
2: வீட்டுல உள்ள திங்ஸ் 3.
0: கடிகாரம், அடுப்பு, பாத்திரம்.
2: சூப்பர் சூப்பர், அருமை. அடுத்து
1: 3 எழுது பொருட்கள்.
0: பேனா, பென்சில், காபிஸ்.
2: சூப்பர் சூப்பர், அருமை.
1: 3 உடைகள்.
3: கேள்விலாம் கேட்டு கிளறாதீங்க.
2: இல்ல, தேவையான கேள்விதான், சரியா நேர் சொல்லிட்டே இருக்காங்க.
1: 3 உடைகள்.
0: சட்டை, வேலை, வேட்டி.
2: அருமை அருமை, அருமையா சொல்லிட்டாங்க இல்லையா? நேர் வந்து சூப்பரா டக்கு டக்கு டக்குன்னு விரைவா பதில்களை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: 8 3 37 27
1: சொல்லிடலாமா
2: 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 அப்படின்ற மனித மதுரையின் முன்னணி போட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க.
1: பதில் சொல்றதுக்காக வந்துட்டாங்க நேயர். வருக வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கம் தங்கச்சி மடம் தங்கம்.
1: தங்கம் ஐயா இப்பதான் நிகழ்ச்சியில முதன்முறையா பேசுறீங்களா?
3: ஆமா மேம்.
1: அப்படிங்களா? நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேப்பீங்களா? என்ன ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
3: அதாவது இந்த மாவட்டம், எல்லா மாவட்டமும் தேர்ந்தெடுத்து பிடிக்க கேக்குறோம்ல.
1: பாட்டு வேணும்.
3: நேர் விருப்பம் பாட்டு வேணுமா?
1: பாட்டு வேணுமா? ஓகே. தினமுமே காலையில 8:02 ஒலிபரப்பாக கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா?
3: அது ஒண்ணு. அப்புறம் இந்த 11 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி போகும்ல,
1: கண்ணாடி மாளிகை.
3: அது சூப்பரா இருக்கும். எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கும். இது அதாவது இந்த நிகழ்ச்சியோட ஒரே ஒண்ணுன்னா அந்தந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஏத்த குரல் வளம் வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கு நான் முதல்ல பாராட்டு சொல்லியே ஆகணும்.
1: நன்றி நன்றி. சரிங்கய்யா, பாராட்டுகள்லாம் வந்து நீங்க காற்றல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில கடிதமா எழுதி அனுப்புங்க. இப்ப வந்து இது விளையாட்டு நிகழ்ச்சி இல்லையா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: உங்களுக்கான
1: கேள்வி வந்துட்டு, நம்ம ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடிய 3 பொருட்கள் டக்கு டக்குனு சொல்லுங்க பாப்போம்.
3: சாப்பாடு
1: சாப்பாடுதான் முக்கியம். பென்சில் பேனாலாம் அப்புறம் தான் இல்லையா? சரி, கடல்ல உள்ள 3 விஷயங்கள்.
3: அதாவது மீன் பிடிக்கிறது, தங்கு குளிப்பது, மற்றவர் வந்து இது பண்ணிட்டா தத்தளிச்சுட்டா அதை வந்து காப்பாத்துறது.
1: மீன்கள் ஓகே, சங்கு ஓகே. இன்னொன்னு ஒரு விஷயம்,
3: அதாவது யாராவது கடல் நம்ம நீஞ்சி போய் காப்பாத்துறது.
1: கப்பல் சொல்லலாமா? நான் வந்து கடல்ல உள்ள பொருட்கள் அந்த மாதிரி தான் கேட்டேன். 3 விஷயங்கள்.
3: நண்டு, கனவா.
1: இப்ப வருது நிறைய. ராமேஸ்வரம் நேயரா இருந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன? நீங்க
3: நேரத்துல
1: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார்?

0: மூன்று மரங்கள்,
1: தென்னை, வாழை, மாமரம்.
0: மூன்று பூச்சிகள்,
1: விட்டில் பூச்சி, கரப்பான் பூச்சி,
0: மூன்று விலங்குகள்,
1: சிங்கம், புலி, கரடி.
2: காட்டு விலங்கா வீட்டு விலங்கா? அதை சொல்லவே இல்ல. சரி, காட்டு விலங்கே சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. நேரம் 4:19 ஆயிட்டு இருக்க நேரத்துல ஆட்டக்களம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூணு பொருட்கள்,
3: ஊசி, மாத்திரை, பெட்டு, படுக்கை.
2: படுக்கை விரிப்பு. சரிங்க. அடுத்து வந்துட்டு பச்சை கலர்ல உள்ள மூணு விஷயங்கள் சொல்லுங்க. பச்சை கலர்ல உள்ள பொருட்கள் மூணு.
3: பச்சை கலர்ல வந்து மரம்,
2: மரம் இலை. ஆ சரி.
3: பச்சை கொடி இருக்கு.
2: பச்சை கொடி. பச்சை கலர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சாப்பாடு பொருள் எல்லாம் நிறைய இருக்கு, சொல்லலாமே.
3: பச்சைனா பாவக்காய் இருக்கு. ஓட்டுற வண்டி, வாகன, ஆட்டோ வந்து பச்சை கலர்ல ஓட்டிக்கிட்டு
2: இருக்கேன். ரைட்டு. சரி, அடுத்தது வந்து மீன் வகை சொல்லுங்க. மூணு மீன் வகைகள். மூணு. அருமை அருமை அருமையா சொல்லிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமான அமர்க்களமான ஆனந்தமான ஆட்டக்களை தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கான தலைப்பு என்ன?
1: இன்னைக்கான தலைப்பு என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: அப்படியே 10 செகண்டில் டக்கு டக்குன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ 3 வரிசையாக சொல்லணும்னா நம்ம ஒரு கேள்வி ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையிலேருந்து அவங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். நேர்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு
1: இருக்காங்க. எல்லா நேர்களுமே ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, டக்கு டக்குன்னு.
2: அதாவது நேர்கள் டக்கு டக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, அவர் டக்கு டக்குன்னு 10 தடவை டக்கு சொல்லிட்டாரு.
1: கேம் அதோ பேரே அவங்களுக்கு குழப்பியிருக்குன்னு நினைக்கிறேன், டக்கு டக்கா இல்லை ஓரன்னு ஒன்னா அப்படின்றது வந்துட்டு. சரி, அடுத்து வர நேயர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
3: சிறுதானியங்கள் கம்பு, கேழ்வரகு, குருதுவலி. கம்பு, கேழ்வரகு, குருதுவலி.
1: ஓகே ஓகே. இன்னும் சரி, உடல் உறுப்புகள் வந்து 3 சொல்லுங்க.
3: உடல் கண்கள், கண்கள், கரங்கள், விழிகள், விரல்கள்.
1: கண்கள் சொல்லிட்டு விழிகள் வேற சொன்னீங்கல்ல.
3: விரல்கள், விரல்கள், விரல்கள்.
1: ஓகே ஓகே. செடியோட பாகங்கள் 3 சொல்லுங்க.
3: இலைகளுடைய பாகம், மொட்டுகளுடைய ஒரு பாகம், காம்புடைய பாகம்,
1: இலை,
3: இலை, காம்பு, வேர் பகுதி.
1: அருமை அருமை பாத்தீங்களா, சூப்பரா சொல்லிட்டீங்க இல்லையா.
3: நான் ஒரு கார்டனர், சாரி கார்டனர், செடி பத்தி கேட்டிருக்கீங்களா, நான் ஒரு கார்டனர்.
1: நல்லா டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா,
0: சிறப்பு சிறப்பு.
1: அருமை அருமை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:27 ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்துல ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டே இருக்கும். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்பில் காத்துட்டே இருக்காங்க நேயர். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஜெய மலப்புரத்துல தேவதாஸ்.
0: வணக்கம் ஐயா. ஓரும் ஒண்ணு உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: 3 வெள்ளை பறவைகள்.
4: புறா, வெள்ளக்காக்கா.
0: ஓகே,
1: வெள்ளக்காக்கா. வெள்ளக்காக்கா இருக்கா? காளிதாஸ் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
0: இருக்கு, கற்பனையில இருக்கு.
4: கோழி, கோழி, கோழி, கோழி, வெள்ளக்கோழி.
0: வெள்ளக்கோழி. வெள்ளக்காக்கா இருக்கா அங்கயா?
1: மல்லிகைப்பூ.
5: எதையாவது பண்ணி

0: கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க.
1: இருங்க இருங்க, அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: மூன்று பூச்சிகள்
3: நம்ம ஊர் பூச்சிங்களா? அந்த
1: சரி, ஊர்வன சொல்லுங்க, ஊர்வன சொல்லுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:29 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்,
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: ஐஸ்வர்யாமா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? மூன்று அழகு சாதன பொருட்கள், மூணு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு
4: சொல்லுங்க. மேக்கப் பொருள் தானே, லிப்ஸ்டிக், ஐப்ரோ, மஸ்காரா.
1: ஐப்ரோ பென்சில் இல்லையா?
2: அழகு சாதன பொருள் டக்குன்னு சொல்லிட்டாங்க.
1: ஐப்ரோ பென்சில், சரி சரி, ஓகே ஓகே. அடுத்து வந்துட்டு பயிர் வகைகள்.
4: பயிர் கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு.
1: சூப்பர் சூப்பர், அருமை. அடுத்து வந்து நம்ம இப்ப மலையில பயன்படுத்துவோம்ல, மூணு பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துவோம் மழை காலத்துல?
4: ரெயின் காலத்துல தானே?
1: ஆ ஆமா ஆமா.
4: கொடை, ரெயின் கோட்.
1: சூப்பர் சூப்பர்.
4: வெந்நீர்.
1: என்னது, இன்னும் ஒண்ணு என்ன சொல்லுங்க?
4: வெந்நீர், ஹாட் வாட்டர் குடிப்போம்.
1: ஹாட் வாட்டர் குடிப்போம். ஓகே ஓகே ஓகே, அருமையா சொன்னீங்கம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேயர்கள் வந்து சூப்பரா வந்து விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: நேரம் 4:35 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 நம்ம விளாண்டுகிட்டு இருக்கோம் அட்டகாசமான ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் நீங்கள் என்ன விளாண்டுட்டுருக்கோம் அப்படின்னா ஓரணு 1 அப்படின்னு தான் விளாண்டுட்டுருக்கோம். நேர்களாக ரொம்ப அருமையாகவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சுபத்ரா கேட்க போறீங்க அடுத்து?
1: அடுத்து வர நேயர் வந்து பதில் சொல்றாங்களான்னு கேட்டுவோம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம், வருக, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அதாவது 60களில் வெளிவந்த பாடல்கள் பாடியிருப்பாங்க இல்லையா? அதாவது நம்ம நிலையத்துல வசந்த கானங்கள் தேனும் பாலும் எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? அதுல வந்து நாங்க பாடல்கள் கொடுக்கும் போது பாடகர்கள் பேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய ரெட்ரோ பாடல்கள் பாடுன 3 பாடகர்களோட பெயர் சொல்லுங்க. இப்ப புரிஞ்சிருச்சா?
2: தெரிஞ்சிருச்சு
1: ஆனா ரொம்ப பழசு வந்து தெரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா?
3: அப்ப நீங்க என்ன வசந்த கானங்கள் தேனும் பாடம்லாம் சரியா கேட்கலன்னு அர்த்தம். புது பாடகர்கள் 3 பேர் பெயர் சொல்லுங்க. ஏதாவது பாடகர்கள், 3 பாடகர்களோட பெயர் சொல்லுங்க.
1: என்ன ஆச்சு, நம்ம நேரா இருந்துகிட்டு என்ன
3: ரொம்ப யோசிக்கிறீங்களே.
1: சரிங்கம்மா, அழகா சிரிக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:36 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம். பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட வானொலியோட ஒலி அளவு கொஞ்சம்
4: குறைச்சுக்கோங்களேன்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க? மல்லிகாமா, சொல்லுங்க உங்களுக்கான தலைப்பு என்ன கொடுக்கலாம்? 3 பாடகிகள் பேர் சொல்லுங்க.
1: பழசு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஓகேதான், பழைய பாடகிகள் இருப்பாங்க இல்லையா?
3: சரி, 3 இசையமைப்பாளர்களோட பேரு.
1: அதுவுமே பழசே சொல்லிருங்க.
4: இன்னும்
1: ஒருத்தர்,
3: ஆஹா, அருமையா சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு தலைப்பு இருக்கு,
1: கேட்டுருங்க. திரைப்படங்கள் சொல்லிடுவோமா?
3: 3 திரைப்படங்கள் பேரு.
1: மல்லிகா, உங்க பேர்லயே இருக்கனால அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து
4: சாரதா.
1: சாரதா, ஒரு படம் சாந்தி. ஆஹா, வந்து பெயர் அந்த மாதிரியே சொல்லி முடிச்சிட்டாங்க. அருமையா இருந்தாலும் டக்கு டக்குன்னு சூப்பரா சொல்லிட்டாங்க இல்லையா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நெய்

0: வருக வணக்கம்.
1: ஏன் விடுங்களே, விளையாடுவோம் நேயர்கள். சொல்லுங்க, உங்களுக்கான தலைப்பு சொல்லிடலாமா? நம்ம மதுரை பண்பலையோட மூன்று நிகழ்ச்சிகளோட பேரு. குயில் தோப்பு இப்ப இல்ல, இப்ப வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோட பேரு.
2: என்ன
1: கேக்கலாம் அடுத்து?
3: வந்து நூல்கள் சொல்லுங்கம்மா. மூன்று நூல்கள்.
1: மூன்று நூல், நூல், நூல்கள்.
4: புத்தகமா?
1: ஆமா ஆமா.
4: திருக்குறள், நாலடியார்,
3: தண்ணீர் சேமிக்கணும் இல்லையா? அருமை அருமை அருமையா சொன்னீங்கம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:40 ஆயிட்டு இருக்க நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
0: வருக வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: அனைவரும்
3: நலமா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
4: விளையாட்டு
0: அப்படின்னா நாங்க வந்து ஒரு வார்த்தை கொடுப்போம், அது சம்பந்தமா வந்து நீங்க மூணு வார்த்தை கொடுக்கணும். சரிங்களா? மூணு வார்த்தை
4: சொல்லுங்க.
1: சரி, மூணு திரை இசை பாடல்கள்.
4: என்னப்பா?
1: மூணு திரை இசை பாடல்கள்.
0: இதுவே
1: சேகிதியில பாட்டு கேக்கணும், டக்கு டக்குன்னு பாட்டு வருமே. இப்ப சொல்லுங்க
4: பாட்டு.
3: சரி, தமிழ் மாதங்கள் மூணு சொல்ல சொல்லுங்க. அழகா பாடுனீங்க. தமிழ் மாதங்கள் மூணு சொல்லுங்க.
1: இன்னும் இரண்டு தலைப்பு இருக்கு.
3: இருக்கு, போக கூடாது, இருங்க.
1: ஆமா, உங்களை நாங்க அப்படி எல்லாம் விட மாட்டோம். மூன்று தமிழ் மாதங்களோட பெயர்கள் சொல்லுங்க.
3: போதும் போதும் போதும். சரி, வாரத்தின் நாட்கள் இருக்கு இல்லையா, அதுல மூணு நாள் மட்டும் ஏதாவது சொல்லுங்க.
1: ரொம்ப ஈஸியா கேட்டோம். முத கேட்ட கேள்விக்கு வந்து அவ்வளவு தடுமாறுனீங்க, ஆனா அடுத்தடுத்ததுக்கு டக்கு டக்குன்னு சொல்லி நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னாள் கேட்டு விடலாம் ஒரு அருமையான பாடல் பாஷா படத்துல இருந்து.

தாருதா, நீ சூப்பர் டிகருதா, இந்த டிகருக்கு ஏற்ற மைன தாருதா. ஆட்டச்சு என்ன டச்சுமே வைக்கச்சு.

0: திகரு திகருதா, நீ சூப்பர் திகருதா, இந்த திகரு கேட்கிற மைனர் நாடுதா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:47 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே விறுவிறுப்பா விளையாடிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு களமா வளம் வரக்கூடிய ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இப்போ இணைப்புல இணையக்கூடிய நேயர்
5: வருக. வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார்.
5: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
6: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டை இருந்து ரமேஷ் பேசுறேன்
5: சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துடலாமா? மூன்று ஆறுகளுடைய பெயர்.
4: ஆறுகள்:
6: வைகை, கங்கை, காவேரி.
5: உங்களுக்கான மூன்று புலவர்கள் பெயர்.
6: புலவர்கள் பெயர் திருவள்ளுவர். அந்த மாதிரியா
4: சார்? அந்த மாதிரிதான்.
6: திருவள்ளுவர்,

0: எளிமையான
1: வருது. மூன்று வீட்டு விலங்கு,
2: பூனை, நாய், பசு.
0: அருமையா சொன்னீங்கயா, சூப்பர். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:48 ஆயிற்று. நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வருக, வணக்கம். வணக்கம்,
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 பேசக்கூடிய

0: வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். மதுரை பண்பலை 103.3 நேயர்களுக்கும் ராமேஸ்வர நேயர்களுக்கும் அறிவிப்பார்களுக்கும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கங்கள் தம்பி. வணக்கங்கள் அம்மா. சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து ஒரு வார்த்தைக்கு 3 வார்த்தை சொல்லுவேன். அதே மாதிரி சொல்ல
1: வந்துட்டேன். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
0: கேளுங்கம்மா.
1: சரி, 3 மூலிகைகள் பேர் 3 சொல்லுங்க.
0: தீவானெல்லி, தூதுவாளை.
1: சூப்பர் சூப்பர்.
0: பச்சைலை.
1: அருமை. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து 6 கேட்டாச்சு. நவரசங்கள் இருக்கு இல்லையா?
0: நவரசம் அப்படினா
1: அந்த ரசம் மட்டும் சொல்லுங்க. அதாவது அழுகை, சிரிப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லுவோம்ல.
0: நவரசம் அதாவது நகைச்சுவை, ஆனந்தம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.
1: மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே ஒண்ணுதானுங்களே.
0: ஒன்றில்
1: கோபம். கோபம் சொல்லலாம்ல.
0: கோபம், தாகம்.
1: 3 மரங்களோட பேர் சொல்லுங்க.
0: வேப்ப மரம், புளிய மரம், ஆல மரம், அரச மரம்.
1: போதும் போதும், லிஸ்ட் பெருசா போது போதும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அழகா சொன்னீங்கயா. நன்றி நன்றி நன்றி. நேரம் 4:50 ஆயிடுச்சு. நேரத்துல இணைஞ்சிருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
2: யாருங்க பேசுறீங்க?
1: இரட்டைப்படை எண்கள் இருக்கு இல்லையா, அதுல 3 நம்பர் சொல்லுங்க.
3: 2, 4, 6.
1: நேயர்
2: வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படை பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
1: அனைவருமே நலமா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: இதே மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியில போயிடலாமா?
4: கண்டிப்பா.
1: சரி, உங்களுக்கான கேள்வி, ஒரு திரைப்படங்கள், 3 திரைப்படங்கள் சொல்லுங்க. புது படம்.
4: புது படமா? 24
2: புதிய பாடகர்கள்.
4: புதிய பாடல்கள், பல்லேலக்கா பல்லேலக்கா. அப்புறமா மறுவார்த்தை பேசாதே. கண்ணழகா பொன்னழகா.
1: சரி, 3 ஸ்வீட்ஸ், இனிப்பு வகைகளோட பேர் சொல்லுங்க.
4: ரசகுல்லா,
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:52 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
5: எனக்கு பசிக்காதா? அவங்க ரெண்டு பேரும் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்களே.
1: நான் சொல்லவே இல்லை, இவர் தான் சொல்றாரு. இவருக்கு தான் பசிக்குதான்.
5: சரி, பசிக்கிறதா இருக்கட்டும். நேயர்கள் வந்து காத்துட்டே இருக்காங்க. நேயரை செஞ்சிடலாமா?
1: கண்டிப்பா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
0: வணக்கம்.
2: வணக்கம் வருக. யாருங்க?
1: அழகர் ஐயா.
0: சொல்லுமா. 3
1: பழைய பாட்டு.
0: பழைய பாட்டுல பாத்தையா
1: சரி. அடுத்து
0: எழுதாடி சில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே.
1: இன்னும்
2: ஒண்ணு
0: போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்.
1: அருமை அருமை. சரி, அடுத்துதான் நம்ம வந்து

0: அடுத்ததாக மூன்று இயக்குனர்.
1: அதுதானே சார் நமக்கு தெரியாது,
0: தெரியாதா? அதுதான் கேள்வி உங்களுக்கு. அப்ப
2: வணக்கம்
3: யா, நிகழ்ச்சி கேட்டுங்களா? கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு இல்லையா?
4: இப்போ என்னன்னா, நீங்க இப்ப உங்க கண்ணு முன்னாடி இருக்க மூணு விஷயங்களை அப்படியே எங்ககிட்ட சொல்லுங்க.
3: இருக்கிறத தான் சொல்லணும்.
2: உங்க
4: கண்ணு முன்னாடி இப்ப ஏதாவது பாத்துட்டு இருப்பீங்கல்ல?
2: ஆமா மேடம்.
4: அதுல ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க.
2: பைக் நிக்குது, ரோட்ல பைக் போகுது, பஸ் போகுது, பக்கத்துல சவுண்ட் கடை இருக்கு.
4: சரி, சமீபத்துல நீங்கள் சென்று வந்த மூன்று ஊர்களின் பெயர்கள். சமீபத்துல நீங்க போயிட்டு வந்த மூணு ஊரோட பேர் சொல்லுங்க. சமீபத்துல நீங்க போயிட்டு வந்த மூணு ஊரோட பேர்.
2: குமுளி, பாலக்காடு, திருவனந்தபுரம்.
4: சரி, இப்ப மூன்று கேரள உணவுகள் சொல்லுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லி நிறைவான நேயரையும் சந்திச்சிட்டோம். இன்னைக்கு ஆட்டக்களம் வந்து ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா,
3: சுபத்ரா தேவி,
0: காளிதாஸ்.
4: நன்றி நேர்களே. தொடர்ந்து 5:02 மாலை தென்றல் நிகழ்ச்சியில அழகா ஒரு 80களின் பாடல் தொகுப்போட வளம் வர காத்துட்டே இருக்கு. காத்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவா மேட்டுக்குடி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குனானன் பாண்டதான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:03. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை நேரம் நாளே அழகானது இல்லையா? இந்த மாலை நேரத்தை இனிய இசை பாடல்களால இன்னும் அழகாக நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து பாடல், மனோ சித்ரா ஆகியோரின் குரலில்.

கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பாடலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: தங்களுக்கும் ஜே,
0: வாசமுள்ள பூவெடுத்து தூ.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
1: ஆழ்வத்தின் பாடலுக்கும் ஜே, பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
0: ஆழ்வத்தின் பாடலுக்கும் ஜே.
2: நேரம் 5:13 ஆயிட்டிருக்க இந்த நேரத்துல மாலை தென்றலில் காற்றலைகளில் மிதக்க வரும் அடுத்த பாடலாக கேட்க

நேரம் 5:18 ஆயிடுச்சுக்க. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பிரதாப் திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ்பி.

மீதியில் மனதை வருடும் இசை, நினைவுகளை தூண்டும் பாடல்களோட கேட்டுட்டே இருக்கும் மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், அருண்மொழி சித்ரா ஆகியோரின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் இணைஞ்சு கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 5:35 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். மனம் வருடும் இனிய தென்றலாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

காற்றலைகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 5:51. மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். பூவிலங்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்

குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. குளிக்குது ரோசா நாத்து,

குளிக்குது ரோசா நாக்கு, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஏ குளிக்குது ரோசா நாக்கு.

மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதி சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மடோகா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபர்கர் தாய்லாந்தின் குன்னன்னன் பன்ரட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேயர்களே, கேட்க இருப்பது சேவை செய்திகள். குடியரசு தினம் 2027 ஆண்டு முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதற்காக கொண்டு வந்தது கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல் பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறை பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் அல்லது சேவைக்காக பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் இரண்டாவது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னால் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருக்க வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களின் பணிபுரிவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதியற்றவர்கள்.

0: விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் ராஷ்ட்ரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31 ஆகஸ்ட் 2026. நேர்களே, இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

6:30 அந்தி பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இதை ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. எட்டு 5:00 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா, இலக்கியங்களின் நட்பு, பேருரை வழங்குபவர் முனைவர் சுவாதி அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது, 11:00 மதுரை பண்பலை 100.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும்.

நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அன்றைய கேட்கலாம்.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணாதானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகி நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருக்கிறோம் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்

0: Let us discuss the problems faced by the...
1: You

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்திப்பூக்கள் இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டலாம். சிங்கம் 2 என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள். அந்திப்பொழுதின் அழகில் ஆதவன் மெதுவாய் மறைகின்றது. வானம் சிவந்த ஓய்வாய் தெரிகிறது. மேகம் ஒரு வண்ணம் பூக்கிறது இல்லையா? இந்த வண்ண பூக்களோட ஒரு அடுத்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 6:47. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்தி பூக்கள். பறவைகள் கூட்டை தேடும் நேரம், மனம் மட்டும் நினைவுகளை தேடுகிறது. அடுத்ததாக பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

நேரம் மாலை 6:52. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள். மாலை சூரியன் மறையும் நேரம், வானம் வெக்கத்தில் சிவக்கும் நேரம், கூடு தேடும் பறவைகளின் இசை, காற்றோடு கலக்கும் இசை. அடுத்த பாடலாக டக்கர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: That's not her face. It's beyond that.
1: இதுவரை கேட்டோம் அந்திப்பூக்கள். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிறைவான பாடலாக இது ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமாலை 7 மணி, இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஒரு பாட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு நினைவு பாதைக்கே அழைத்து செல்லும்னு சொல்லலாம். ஹிட்டு மேல ஹிட்

நல்ல சூப்பரான பாடல்களா இந்த ஒரு மணி நேரமும் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம். சங்கத்தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: கம்பத்து பொண்ணே, கம்பத்து பொண்ணே, கம்பத்து பொண்ணே பொண்ணே.
1: நல்ல ஹிட்டான சாங்ஸை கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சி, பாட்டை கேட்க ஆரம்பித்த உடனே அட இந்த பாட்டா அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியில், அதாவது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் ஜுங்கா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

நேரம் 7:21 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஒரு குப்பை கதை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

சில பாடல்கள் கேட்கும்போது நம்ம பாடலை மட்டும் கேட்கறது இல்லைங்க, அந்த பாடலோட சேர்ந்த ஏதோ ஒரு நினைவுகளையும் சேர்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு அழகான ஹிட் சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில. சத்யா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 7:34 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நல்ல ஹிட்டான சாங்ஸோட நம்ம நேரம் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு இல்லையா? ஆனா இன்னும் சில ஹிட் சாங்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில, அதனால எங்கேயும் போகாம பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் எல்கேஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:38 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டை திகிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நான் சிரித்தால் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு நின்றே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் காட்சியின் மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஹிட் சாங்ஸோட வரிசையில இன்னொரு சூப்பர் ஹிட் செவிகளுக்கு இசை விருந்தா வந்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சாமி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: love fanu.
1: நேரம் 7:51 ஆயிட்டிருக்க இந்த நேரத்துல நாம இணைஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பாட்டு தி ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சம திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:55 ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம் கருப்பன் திரைப்படத்திலிருந்து பாடல். நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.

நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்பப் பெற்றதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, அவங்க குழந்தைகளின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் இப்போ கேட்குறோம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் குழந்தை யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், வருக.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: அமரன் படத்துல இருந்து மின்னலை மின்னலை பாட்டு போடும்.
1: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
1: சொல்லுங்க, கேட்போம்.
2: அறமுதலா இருக்கலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு.
1: சொல்லுங்க. அவ்வளவுதானா?
2: தீனார் சுட்ட பொன் உள்ளவரும் ஆராது. இன்னொரு சின்ன குரல் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: கற்க கசடர கற்ப பொருள் அப்ப படிக்கிறேன் லைட்டம் மறந்து போயிடும்.
1: ஓகே ஓகே, படிக்கும் போது மறந்துடும். திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும் சரிங்களா? திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராமநாதபுரம் சமுதி வட்டத்துலேருந்து அஜித் பாண்டி இதுவரையும் கூட பேசினேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அதோடய பொருள் விளக்கம் நல்லாவே சொன்னீங்க. உங்களுக்கான வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் இரவு 8:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி பட்டாமுதி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், நீங்களும் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நினைச்சிங்கன்னா அழைக்க வேண்டிய எண் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் மதுரை முன்னிணைப்பான 045 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், உங்களுக்கான பாடல் கேட்கலாம். ஒரு பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 8:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 குழந்தைகளுக்கு நிகழ்ச்சியான நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை யார், எங்கேருந்து அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், வருக வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் மதுரை கைத்து நகர்ந்து சக்தி பேசுகிறேன்.
0: இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேண்டும்?
1: பிச்சைக்கார படத்துல இருந்து அம்மா பாட்டு.
0: உங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இது வந்த பாடல்.

0: நேரம் 8:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சி தான் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். அடுத்த குழந்தை யார் எங்கேருந்து பார்த்துடலாம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேட்போம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வேற என்ன சொல்றீங்களா? பாட்டு வேணும்.
1: பாட்டு போடுங்க.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் இரவு 8:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக வந்து கவிதை சொன்னாங்க, அப்புறம் திருக்குறள் நல்லா சொன்னாங்க, இது மாதிரி ரொம்ப அழகாக பேசினாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிறைவு அடுத்ததாக நிறைவு பாடலாக ஒரு பாடல் கேட்கலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இலக்கிய உலா. இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் நட்பு.

0: பேருரை கேட்கலாம். வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் பி. சுவாதி அவர்கள்.
1: மனித வாழ்க்கை பயணம் என்பது பல்வேறு உணர்வுகளாலும் அனுபவங்களாலும் பின்னப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பாதை. அந்த பாதையில் இறைவனால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட மிக பெரிய வரப்பிரசாதங்களில் முதன்மையானதும் உன்னதமானதும் நட்பு எனும் உணர்வே ஆகும். மனித சமுதாயத்தில் பிறரோடு கூடி வாழும் இயல்புடையவன் என்கின்றார் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். மனிதன் தனித்து வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்லன். நமது பிறப்பின் அடிப்படையில் பல உறவுகள் நம்மை தேடி வருகின்றன. பெற்றோர், உடன்பிறப்புகள், சுற்றத்தார், இரத்த உறவுகள் என அனைவரும் இயற்கை நமக்கு அளித்த கொடைகள். இந்த உறவுகளில் நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இருப்பதில்லை. நமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அமைகின்ற உறவுகள் நமது இரத்த உறவுகள். ஆனால் நமது சுய விருப்பத்தோடும் மனமும் சிந்தனையும் ஒத்துப்போகும் ஒருவரை நாமவே விரும்பி தேர்ந்தெடுக்கும் ஒரே உன்னத உறவு நட்பு மட்டுமே. உறவை காட்டிலும் உயர்ந்தது நட்பு என்ற கூற்றிற்கு ஏற்ப சாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரன், ஆண், பெண் எனும் எந்த ஒரு செயற்கையான எல்லைகளையும் கடந்து நிற்கும் மகத்தான ஆற்றல் நட்பிற்கு உண்டு. வாழ்க்கை பயணத்தில் வெற்றியையும் தோல்வியையும் இன்பத்தையும் துன்பத்தையும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பிரதிபலன் பார்க்காமல் பகிர்ந்து கொள்ளும் ஓர் ஆன்மீக பிணைப்பாக நட்பு திகழ்கின்றது. தமிழ் மொழியில் நண்பன் என்ற சொல் நன் எனும் வேர் சொல்லிலிருந்து உருவானதாகும். நன் என்றால் நெருங்கி பழகுதல் அல்லது கிட்டி இருத்தல் என்று பொருள். உடலால் அருகில் இருப்பதோ முகத்தை பார்த்து புன்னகைப்பதோ மட்டும் உண்மை நெருக்கமாகாது. உள்ளத்தால், சிந்தனையால், அன்பால், நோக்கத்தில் ஒன்றிணைபவனே உண்மையான நண்பன் ஆவான். நண்பன் என்பவன் வெறும் பொழுதுபோக்கு தோழனாகவோ அல்லது உணவு விடுதிகளுக்கு சென்று மகிழும் காலப்போக்கு தோழனோ அல்லன். நாம் பாதை மாறும்போது தயங்காமல் நம் தவறுகளை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்தி திருத்துபவன். நம் வெற்றிகளை கண்டு பொறாமையின்றி தன் சொந்த வெற்றியைப் போல மனதார மகிழ்ந்து கொண்டாடுபவன். நாம் வீழும் தருணங்களில், ஆபத்தான நெருக்கடிகளில் எவ்வித யோசனையும் இன்றி தோள் கொடுத்து தாங்கி பிடிப்பவன் அவனே உண்மையான நண்பனாக இருக்கின்றான். பெற்றோர்கள் நம் உடலையும் உயிரையும் வளர்க்கிறார்கள். ஆசிரியர்கள் நம் அறிவை வளர்த்து சான்றோராக்குகின்றார்கள். ஆனால் நண்பர்களே நம்முடைய குணநலன்களையும் நடத்தையையும் ஒட்டுமொத்த ஆளுமையையும் வடிவமைக்கின்றார்கள். நீ உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்ற பழமொழி உணர்த்துவது போல நாம் யாருடன் நெருங்கி பழகுகின்றோம் என்பதே நாளை நாம் சமூகத்தில் யாராக மாறப்போகின்றோம் என்பதை தீர்மானிக்கின்றது. தமிழர் பண்பாட்டிலும் இந்திய இதிகாசங்களிலும் நட்பிற்கு அளிக்கப்பட்ட உயர்வு உலகளவில் வேற எந்த நாகரிகத்திலும் அரிதாகவே காணப்படுகின்றது. சங்க இலக்கியங்கள், நீதி நூல்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் என தமிழ்மொழியின் அனைத்து தளங்களிலும் நட்பு ஓர் உயர்ந்த மானுட அறமாக போற்றப்படுகின்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்த திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரத்தோடு நிறுத்திவிடவில்லை. கிட்டத்தட்ட 5 அதிகாரங்களில் நட்பு என்னும் இயல்பை பற்றி விரிவாக விரித்து உரைக்கின்றார். நட்பு எனும் அதிகாரம் நட்பின் இயல்பை பற்றி கூறுகின்றது. நட்பு ஆராய்தல் எனும் அதிகாரம் நண்பனை தேர்ந்தெடுக்கும் முறையை விளக்குகின்றது. பழைமை எனும் அதிகாரம் பழைய நட்பின் உரிமையை உரைக்கின்றது. தீ நட்பு எனும் அதிகாரம் தீய நட்பின் இயல்பை சொல்கின்றது. கூடா நட்பு என்னும் அதிகாரம் போலி நட்பை பற்றியது. இவ்வாறு பல அதிகாரங்களை ஒதுக்கி நட்பின் இலக்கணத்தை துல்லியமாக வரைந்து கொடுத்துள்ளார் திருவள்ளுவர். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற குறளில் புறத்தால், அதாவது முகத்தால் மட்டும் சிரித்து பேசி பழகுவது உண்மையான நட்பு அல்ல. அகத்தில், அதாவது மனதில் எந்தவித கள்ளமும் இன்றி உண்மையான அன்பு கொண்டு மலர்வதே நிலையான நட்பாகும். மேலும் ஆபத்து மற்றும் துன்பங்களில் தோள் கொடுக்கும் நட்பை ஆடை நழுவும் பொழுது காக்கும் கையோடு ஒப்பிடுகின்றார் திருவள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்னும் குறளில் ஆடை நழுவும் போது ஒருவனது கை மூளையின் உத்தரவிற்கு காத்திராமல் தானாகவே விரைந்து சென்று மான

மனத்தை காப்பது போல நண்பனுக்கு துன்பமோ அல்லது ஆபத்தோ வரும் பொழுது நொடிப்பொழுதும் யோசிக்காமல் ஓடிச் சென்று உதவி செய்வதே உண்மையான நட்பாகும். நண்பன் தவறான பாதையில் செல்லும் பொழுது அவனுக்கு அஞ்சாமல் முகத்திற்கு நேராக சுட்டி காட்டி தடுத்து நிறுத்துபவனே உண்மையான நண்பன் என்பதையும் திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார். இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் எனும் குறளில் நண்பன் தவறான பாதையில் செல்லும் போது அவனுக்கு அஞ்சாமல் முகத்திற்கு நேராக சுட்டி காட்டி தடுத்து நிறுத்துபவனே உண்மையான நண்பன். முகத்திற்கு நேராக இனிமையாக பேசிவிட்டு பின்னால் இகழ்பவன் போலி நண்பன் ஆவான் என்று கூறுகின்றார் திருவள்ளுவர். அறநூல்கள் பலவும் பலவிதமாக நட்பை பற்றி விளக்கினாலும் நாலடியார் கூறும் நட்பு இன்றைய வாழ்வியலோடு மிகவும் பொருத்தமானதாகவும் உளவியல் தன்மை கொண்டதாகவும் விளங்குகின்றது. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியாராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு என்று கூறுகின்றது நாலடியார். அதாவது நாயின் காலில் இருக்கும் சிறிய விரல்களைப் போல மிகுந்த நெருக்கம் உடையவராக பழகும் பலர் ஈயின் காலளவு கூட உதவி செய்யா பண்பினராக இருப்பர். அப்படிப்பட்ட நட்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை. வயலால் தனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என தெரிந்தாலும் தூரத்தில் உள்ள நீரை கொண்டு வந்து வயலை விளைவிக்கும் வாய்க்காலை போன்ற பண்பினராய் அமைபவர் ஒரு சிலர் மட்டுமே. அப்படிப்பட்ட நண்பர்களையே நாம் நாடி பெறுதல் வேண்டும் என்கின்றது நாலடியார். எப்படிப்பட்ட நட்பை நாம் பெற வேண்டும் என்பதை இதைவிட அழகான உவமைகளால் எப்பாறு கூற முடியும்? நாம் பழகக்கூடிய நண்பர்கள் பலரும் ஒரே மாதிரியான தன்மையுடன் இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தன்மையுடன் காணப்படுகின்றனர் என்பதையும் அழகான உவமைகளோடு விளக்குகின்றது மற்றொரு பாடல். கடையாயர் நட்பிற் கமுகணையர், ஏனை இடையாயர் தெங்கின் அணையர், தலையாயர் என்னரும் பெண்ணை போன்று இட்ட ஞான்று, இட்டதே தொன்மையுடையார் தொடர்பு என்று கூறுகின்றது நாலடியார். அதாவது நாள்தோறும் தண்ணீர் பாய்ச்சினால் மட்டுமே பயன் தரும் பாக்கு மரம் போன்று தினமும் உதவி செய்தால் மட்டுமே பயன்படுபவரின் நட்பு கடைநிலை நட்பாகும். விட்டுவிட்டு நீர் பாய்ச்சி கவனித்து வந்தாலும் போதும் என்ற நிலை கொண்டது தென்னை மரம் போன்ற நட்பு. இதை இடைநிலை நட்பு என்று கூறுகின்றனர். அவ்வப்போது உதவி செய்தலால் பயன்படுகின்ற நட்பே இடைநிலை நட்பாகும். விதை இட்ட நாள் முதற்கொண்டு வளர்க்க தண்ணீர் இன்றி பிறகு ஒரு பராமரிப்பும் செய்யாமலேயே உதவும் மதிப்பு மிக்க பனைமரம் போன்ற நட்பே தலைநிலை நட்பு. அதாவது இப்படிப்பட்ட நட்பே தொன்மை தொடர்புடைய நட்பாகும் என்று கூறுகின்றது. இவ்வாறு கடை, இடை, தலை என நட்பின் வகைப்பாடுகளை கூறி நட்பு ஆராய்ந்து கொள்ள வேண்டிய திறனை நமக்கு கற்பிக்கின்றது நாலடியார். சங்க இலக்கியமும் காப்பிய இலக்கியமும் தமிழ் பண்பாட்டின் உன்னதமான நட்பின் அடையாளங்களை நமக்கு காலந்தோறும் எடுத்து காட்டி கொண்டே இருந்தன. சங்க காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நட்புகளாக ஒரு சிலரின் நட்புகள் இன்று வரை அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களில் கோப்பெருஞ்சோழன் மற்றும் பிசிராந்தையாரின் நட்பு காலந்தோறும் நிலைத்து நிற்கக்கூடியது. பொதுவாக ஒருவருக்கொருவர் பார்த்து பேசி பழகிய பின்னரே நட்பு மலரும். ஆனால் முகம் அறியாமலேயே மனதால் இணைந்து நட்பிற்கு புதியதோர் இலக்கணம் வகுத்தவர்கள் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஆவர். பாண்டிய நாட்டில் உள்ள பிசிர் எனும் ஊரில் வாழ்ந்த புலவர் ஆந்தையார். சோழ நாட்டை ஆண்ட கோப்பெருஞ்சோழனின் நற்பண்புகளையும் கொடை திறமையையும் கேள்விப்பட்டு அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அதேபோல மன்னனும் புலவரின் தமிழ் புலமையையும் பண்பையும் கேள்விப்பட்டு அவரை தன் ஆருயர் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். அரச பதவியின் போரினாலும் தன் மகன்களின் வஞ்சகத்தினாலும் மனம் வெறுத்த கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க தீர்மானித்தான். மன்னன் வடக்கிருக்கப் போகும் செய்தியை அறிந்து சான்றோர்கள் வருந்தினர். அப்போது சோழன், எனது நண்பன் பிசிராந்தையான் நிச்சயம் வருவான், அவனுக்கும் பக்கத்தில் ஓர் இடம் ஒதுக்குங்கள் என்று கூறினார். சான்றோர்கள் வியந்தனர். மன்னன் கூறியபடியே செய்தி அறிந்த பிசிராந்தையார் விரைந்து வந்து தன் நண்பன் சோழன் அருகில் அமர்ந்து வடக்கிருந்து தனது உயிரை துறந்தார். உடம்பால் இருவர், ஆனால் உயிரால் ஒருவர் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து ஓதியவர்களாக கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் திகழ்கின்றனர்.

அதற்கு அடுத்தபடியாக கபிலர் மற்றும் வேல் பாரியின் நட்பு. கடையேழு வள்ளல்களில் முதன்மையானவராக திகழ்பவர் பரம்புமலை தலைவனான வேல் பாரி. அவனுக்கும் தமிழ் பெரும் புலவரான கபிலருக்கும் இடையிலான நட்பு அரசனுக்கும் புலவனுக்குமான நட்பு என்பதை கடந்து நிற்கின்றது. பாரியின் கொடைத்தன்மையையும் முல்லைக்கு தேர் கொடுத்த அவனது ஈகை குணத்தையும் கபிலர் தனது பாடல்களின் மூலம் உலகறிய செய்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. பாரியின் வளத்தை கண்டு பொறாமை கொண்ட சேர சோழ பாண்டிய மற்றும் குறுநில மன்னர்கள் பரம்பு மலையை முற்றுகையிட்டு நேர்முக போரில் வெல்ல முடியாமல் சூழ்ச்சியால் பாரியை கொன்றனர். நண்பன் பாரி இறந்தவுடன் கபிலரும் உடனேயே உயிர் துறந்திருக்க முடியும். ஆனால் ஆதரவற்ற பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் சான்றோர்கள் வழியில் நல் வாழ்க்கையில் ஒப்படைக்கும் மாபெரும் கடமை அவருக்கு இருந்தது. பாரியின் மகள்களை திருக்கோவிலூர் அந்தணர்களிடம் ஒப்படைத்து தன் கடமையை செவ்வனே முடித்த கபிலர் பாரி இல்லாத உலகத்தில் வாழ விரும்பாமல் தீப்பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக ஔவையார் மற்றும் அதியமானின் நட்பு. தகடூரை ஆட்சி செய்த வள்ளல் அதியமானுக்கும் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கும் இடையிலான நட்பு அதிகாரத்தையும் வயதையும் கடந்த ஒரு மாசற்ற அன்பிற்கு அடையாளமாக திகழ்கின்றது. அதியமானுக்கு அரிய மலை உச்சியில் மட்டுமே கிடைக்கக்கூடியதும் அதனை உண்பவருக்கு நீண்ட ஆயுளையும் என்றும் இளமையையும் தரக்கூடியதுமான கரு நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது. அதை தான் உண்டு நெடுங்காலம் வாழ்வதை விட தமிழ் மூதாட்டியான ஔவையார் உண்டு நீண்ட காலம் வாழ்ந்தால் தமிழும் உலகமும் நன்மை பெறும் என்று அதியமான் கருதினான். அந்த நெல்லிக்கனியின் அருமையை முன்கூட்டியே ஔவையாருக்கு சொன்னால் அவர் அதை உண்ண மறுத்து விடுவார் என்பதை அறிந்த அதியமான் அதன் பெருமையை கூறாமல் இயல்பாக அதை ஔவையாருக்கு உண்ணக் கொடுத்தான். பின்னரே அதன் உண்மையை அறிந்த ஔவையார் அதியமானின் தியாக உள்ளத்தை கண்டு உருகி நீ நீடூடி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தினார். கம்ப ராமாயணத்தில் காணப்படக்கூடிய நட்பில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ராமன் மற்றவர்களோடு கொண்ட மிக நெருங்கிய நட்பு. கம்ப ராமாயணத்தில் ராமன் காட்டும் நட்பு என்பது சாதி குணம் குலம் ஏன் மனித விலங்கு எல்லைகளையும் தாண்டிய உன்னதமான மானுட அன்பிற்கு சான்றாக அமைகின்றது. குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். ராமன் குகனின் நட்பு என்பது சாதி குலம் தாண்டிய சகோதர நட்பாக அமைகின்றது. குகன் கங்கை கரையில் வாழும் வேடர் குலத் தலைவன். ராமனோ அயோத்தியின் சூரிய குல இளவரசன். குகனின் அன்பை கண்ட ராமன் அவனை வெறும் வேடனாக பார்க்காமல் தன் சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றான். நாங்கள் இதுவரை தசரதரின் மகன்கள் நால்வராக இருந்தோம், இப்பொழுது உன்னோடு சேர்த்து நாங்கள் ஐவரானோம் என்று கூறியது சாதிய மற்றும் சமூக ஏற்ற தாழ்வுகளை உடைத்தெறிந்த மகத்தான நட்பின் வெளிப்பாடாக அமைகின்றது. அதேபோல ராமன் மற்றும் சுக்ரீவனுடைய நட்பு என்பது ஒரு துயர பின்னணியில் உருவான ஒரு நட்பாக அமைகின்றது. சுக்ரீவன் தன் அண்ணன் வாலியால் தன் அரசையும் மனைவியையும் இழந்து பயந்து வாழும் ஒரு வானர வீரன், தன் ராமன் சீதையை பறிகொடுத்து துயரத்தில் வாழும் இளவரசன். இருவரது துயரமும் ஒன்றாக இருந்ததால் இவர்களுக்கு இடையே எரியும் அழல் போல அவர்களுக்கிடையேயான நட்பு உருவாகின்றது. உன் துன்பம் என் துன்பம், உன் பகைவன் என் பகைவன், உன் சுற்றம் என் சுற்றம் என்று ராமன் சுக்ரீவனுக்கு வாக்கு அளிக்கின்றான். சுக்ரீவனின் மனைவியையும் அரசையும் மீட்டெடுக்க ராமன் உதவ சீதையை தேட தன் வானர சேனையுடன் சுக்ரீ

இவன் தோள் கொடுக்கின்றான். இதன் மூலம் ராமனின் சகோதரத்துவம் விரிவடைந்து 6 சகோதரர்களாக, அதாவது நண்பர்களாக மாறுகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக ராமன் மற்றும் வீடணனின் நட்பு, அநீதியை எதிர்க்கின்ற ஒரு அடைக்கல நட்பாக இந்த நட்பு அமைகின்றது. ராவணனின் தம்பியான வீடணன் ராவணன் செய்த அநீதியை தட்டி கேட்டு அறத்தின் வழியில் நின்று தனது சகோதரனை எதிர்த்து ராமனிடம் அடைக்கலம் அடைகின்றான். எதிரியின் தம்பி என்று சுக்ரீவன் போன்றோர் எச்சரித்த போதும் அவன் அடைக்கலமாக வந்தவன் என்று, அவனை காப்பது மட்டுமே என் அறம் என்று கூறி ராமன் அவனை ஏற்றுக்கொள்கின்றான். எதிரி குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனது தூய்மையான குணத்தையும் தர்மத்தையும் மதித்து வீடணனை தனது 7வது தம்பியாக ஏற்றி போற்றுகின்றான். இதன் மூலம் சகோதரர்களாக 7வராக மாறுகின்றனர் என்பதே மிக ஆச்சரியமான செய்தியாக அமைகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் அனைவரையும் கடந்த உன்னதமான மிக வலிய நட்பிற்கு அடையாளமாக திகழ்வது ராமன் மற்றும் அனுமனின் நட்பாக அமைகின்றது. ராமன் மற்றும் அனுமன் இடையிலான நட்பு வெறும் தோழமை என்பதை தாண்டி சொல்லில் அடங்காத பக்தி மற்றும் ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவை கலந்த உன்னதமான பந்தம் ஆகின்றது. கிஷ்கிந்தையில் அனுமன் துறவி வடிவத்தில் ராமனை முதன் முறையாக சந்திக்கின்றான். அனுமனின் சொல் வன்மையையும் பணிவையும் அறிவுத்திறனையும் கொண்ட ராமன் இலக்குவனிடம், இவன் இலக்கண சுடராவான், இவனது சொல்லில் ஒரு குற்றமும் இல்லை என்று வியந்து போற்றுகின்றான். சீதையை தேடி தென்திசை சென்ற அனுமன் இலங்கையில் சீதையை கண்டு திரும்புகின்றான். ராமனை கண்டவுடன் ராமனின் துயரத்தை போக்க கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று முதல் சொல்லிலேயே சீதை உயிருடன் இருக்கின்றாள் என்ற நற்செய்தியை உரைத்து ராமனின் உயிரை காப்பாற்றுகின்றான். அனுமன் செய்த இந்த உதவிக்கு உலகத்தில் ஈடு இணையே இல்லை என்பதை உணர்ந்த ராமன் அவனை தழுவிக் கொண்டு, உனக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு எதுவும் இல்லை, என்னை உனக்கு கடனாக தருகின்றேன் என்று உருகுகின்றான். அனுமன் ராமனை தன் தெய்வமாக வழிபட, ராமனோ அனுமனை தன் உயிரினும் மேலான நண்பனாகவும் காக்கும் தோழனாகவும் அவனை தூக்கி பிடிக்கின்றான். பாரதத்தில் கிருஷ்ணன் மற்றும் குசேலனின் நட்பு என்பது அந்தஸ்து செல்வம் என எதையும் எதிர்பார்க்காத சுயநலம் இல்லாத உண்மை அன்பிற்கு சான்றாக விளங்குகின்றது. சிறு வயதில் ஒன்றாக கல்வி கற்ற இவர்கள் பிற்காலத்தில் கிருஷ்ணன் துவாரகையின் அரசனாகவும் குசேலர் வறுமையில் வாடும் ஏழையாகவும் மாறுகின்றனர். அந்நிலையில் கூட இருவரும் பிரியவில்லை. தனது வறுமையை போக்க உதவி கேட்கச் சென்ற குசேலர் கூச்சப்பட்டு வாய் திறந்து தனது வறுமையை பற்றி கூறவில்லை. ஆனால் வாய் திறந்து எதுவும் கேட்காமலேயே அவர் அன்போடு கொண்டு வந்த அவளை உண்டு அவரது வறுமையை போக்கி பெரும் செல்வத்தை அள்ளித் தந்து தனது நட்பின் புனிதத்தை பாதுகாக்கின்றார் கிருஷ்ணர்.

தமிழ்தாயின் மகளான ஔவையார் நல்ல நண்பர்களையும் தீய நண்பர்களையும் மிக எளிய உவமை மூலம் வேறுபடுத்தி காட்டுகின்றார். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற பாடலில் பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் தன் சுவை மாறாதது போல சங்கை சுட்டால்

பால் சுவையின் குன்றாது அளவளாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற பாடலில் பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் தன் சுவை மாறாதது போல சங்கை சுட்டாலும் அது தன் வெண்மை நிறத்தை இழக்காதது போலவும் சான்றோர்களான நல்ல நண்பர்கள் நமக்கு என்ன சோதனை அல்லது வறுமை வந்தாலும் நம்மிடம் காட்டும் அன்பையும் நற்குணத்தையும் என்றும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகின்றார். நல்லவர்களின் நட்பு வளர்பிறை போன்றது, நாளுக்கு நாள் அன்பிலும் அறிவிலும் வளரும் தன்மையுடையது. தீயவர்களின் நட்பு தேய்பிறை போன்றது, முதலில் பெரிதாக தோன்றி சுயநலம் முடிந்ததும் மெதுவாக மறைந்து விடுகின்ற இயல்பை உடையது. ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு போலி மற்றும் தீய நண்பர்களை தவிர்ப்பதும் அவசியமாகும். நற்குணங்கள் கொண்ட நல்ல நண்பன் என்பவன் எப்போதும் உண்மையை பேசுவான், நேர்மையாக நடப்பான், தவறு செய்யும் பொழுது தைரியமாக சுட்டிக்காட்டி திருத்துவான், நம் வெற்றி மற்றும் வளர்ச்சியை கண்டு மனதார பாராட்டுவான், தோல்வி அல்லது வறுமை அடைந்தால் ஆறுதல் கூறி உயர்த்த தோள் கொடுப்பான், நம்பி சொன்ன ரகசியங்களை காப்பான், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான். ஆனால் தீய பண்புகள் கொண்ட நண்பன் என்பவன் பொய்ப்பேச தூண்டுவான், பெற்றோரை மதிக்க விடமாட்டான், தவறான பழக்கங்களான போதை சோம்பல் சூது போன்றவற்றை அறிமுகப்படுத்துவான், நம் வளர்ச்சியை கண்டு உள்ளூர பொறாமைப்படுவான், துன்பம் அல்லது தேவை வரும்போது சாக்கு போக்கு சொல்லி விலகிச் செல்வான், சுயநலத்திற்காக நம்பிக்கை துரோகம் செய்வான். அதனால்தான் சேரிடம் அறிந்து சேர் என்ற சான்றோர்களின் பழமொழிக்கு ஏற்ப நாம் யாருடன் சேர்கின்றோமோ அவர்களின் குணமே நம்மிடமும் ஒட்டிக்கொள்ளும். எனவே நட்பை தேர்ந்தெடுப்பதில் மிக அதிக கவனம் தேவை என்கின்றது இந்த பழமொழி. தமிழ் இலக்கியங்கள் மட்டுமின்றி உலகளாவிய பல்வேறு தத்துவ ஞானிகளும் நட்பின் ஆழத்தை போற்றியுள்ளனர். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நட்பு என்பது இரண்டு உடல்களில் வாழும் ஒரே ஆன்மா என்கின்றார். ஆங்கில அறிஞர் பிரான்சிஸ் பேகன் என்பவர் உண்மையான நண்பனிடம் மனதை பகிர்ந்தால் துன்பம் பாதியாக குறையும், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்று கூறுகின்றார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட நட்பே மனிதனை சாதனையாளனாகவும் நல்ல மனிதனாகவும் மாற்றுகின்றது என்று கூறுகின்றார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் என்று கூறுகின்றார். நாம் வாழும் இந்த அதிவேக தொழில்நுட்ப யுகத்தில் நட்பின் பரிமாணமும் வடிவமும் பெரிதும் மாறியுள்ளது. இணையமும் சமூக வலைத்தளங்களும் நட்பிற்கு புதிய வாய்ப்புகளையும் அதே சமயம் பெரிய ஆபத்துகளையும் தந்திருக்கின்றன. இன்று சமூக வலைதளங்களில் நமக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம். புகைப்படங்களுக்கும் பதிவுகளுக்கும் வரும் லைக்குகள் கமெண்ட்டுகள் மூலம் இன்று நட்பின் ஆழம் தவறாக அளவிடப்படுகின்றது. திரைக்கு பின்னால் அனுப்பப்படும் ஸ்மைலி போன்ற குறியீடுகள் பல நேரங்களில் மனதின் உண்மையான உணர்ச்சியை பிரதிபலிப்பதில்லை. 1000 பேர் இணையத்தில் நண்பர்களாக பட்டியலில் இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும்பொழுது ஆறுதல் சொல்ல ஆளின்றி தனிமை உணர்வோடு வாழ்பவர்களே இங்கு அதிகம். இன்றைய நட்பிற்கு நிறைய சாதகங்கள் இருக்கின்றன. உலகெங்கிலும் வாழும் நண்பர்களுடன் நொடியில் எல்லையற்ற தொடர்பில் இருக்க முடிகின்றது. அவசர ஆபத்து ஏற்படும் காலங்களில் அல்லது இரத்தம் தேவைப்படும் காலங்களில் அல்லது நிதி தேவைப்படும் காலங்களில் சமூக ஊடகம் வழியே உடனடியாக உதவிகளை திரட்ட முடிகின்றது. உணர்வுகளையும் எண்ணங்களையும் உடனடியாக பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதில் சாதகங்களை விட சவால்களே எண்ணிலடங்காத அளவில் இருக்கின்றன. தேவை இருக்கும் வரை மட்டுமே தொடர்பில் இருந்து காரியம் முடிந்ததும் விலகிச் செல்லும் சுயநலப் போக்கு அதிகரித்துள்ளது என்று. சமூக வலைதளங்களில் நண்பனின் வளர்ச்சி அல்லது பயணப் பதிவுகளை பார்க்கும்போது அதை மனதார வாழ்த்துவதற்கு பதிலாக தன்னோடு ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையையும் பொறாமையையும் கொள்கின்றது இன்றைய நட்பு. பழங்காலத்தில் இருந்த சகிப்புத்தன்மை குறைந்து சிறிய கருத்து வேறுபாடுகளுக்கே உரையாடல்களை தவிர்த்து சமூக ஊடகங்களில் பிளாக் செய்வதும் நட்பை எளிதில் முறித்து கொள்வதும் அதிகரித்து விட்டது. மாணவர் பருவம் என்பது நட்பின் பொற்காலமாகும். பள்ளியிலும் கல்லூரியிலும் உருவாகும்

0: உண்மையான நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்பார்கள். நண்பர்களுடன் இணைந்து குழுவாக பாடம் படிப்பதும் விவாதிப்பதும் அறிவை பெருமளவில் வளர்க்கின்றது. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதும் பகிர்ந்து அளிப்பதும் சமூக உணர்வையும் கூட்டு பொறுப்பையும் வளர்க்கின்றது. ஒரு நல்ல நண்பன் நம்மை சோம்பேறியாக்க விடமாட்டான், நூலகத்திற்கு அழைத்துச் செல்வான், இலக்கை நோக்கி ஓட ஊக்குவிப்பான். நல்ல நண்பனை உலகெங்கும் தேடுவதை விட நாமாகவே ஒரு நல்ல நண்பனாக மாறுவது மிக முக்கியம். அதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சில நெறிமுறைகளை கேட்போம். நண்பனிடம் எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். பொய் நட்பை உடைத்துவிடும். நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். மனிதர்களிடம் தவறுகள் இயற்கை என்பதால் நண்பனின் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் அன்பு செலுத்த பழக வேண்டும். சாட்டிங் செய்வதை விட நண்பர்களை நேரில் சந்தித்து ஆத்மார்த்தமாக பேசுவதையும் நேரத்தை செலவிடுவதையும் வழக்கமாக்க வேண்டும். நண்பன் நம்மிடம் நம்பி சொன்ன ரகசியங்களை எந்த சூழ்நிலையிலும் கோபத்திலும் பிறரிடம் வெளிப்படுத்தக்கூடாது. நண்பனின் கை தாழும் பொழுது அவனது கைகளை தாங்கி பிடிக்க வேண்டும். மானசீக வாழ்க்கையில் செல்வம் இல்லாமல் வாழ முடியும், பெரும் புகழ் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நல்ல நண்பர்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை முழுமை பெறாது. காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் அதிவேகமாக வளரலாம், ஆனால் நட்பின் அடிப்படை தேவைகளான அன்பு, உண்மை மற்றும் நம்பிக்கை என்றென்றும் மாறுவதில்லை. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப போலித்தனங்களை தவிர்த்து மனதார நேசிக்கும் மனிதநேய நட்பை வளர்ப்போம். நமது நட்பு அன்பின் விதையாகவும் ஒற்றுமையின் மரமாகவும் மனிதநேயத்தின் நிழலாகவும் விளங்கட்டும். நல்லதொரு நட்பு பழகுவோம். நலமிகு வாழ்வை உருவாக்குவோம்.
1: இதுவரை இலக்கியங்களில் நட்பு பேருரை கேட்டோம். வழங்கியவர் விருதுநகர் மாவட்டம் காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் பி. சுவாதி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் இனிய அமைதியில் கடிதங்களின் வார்த்தைகளை காற்றில் தவளவிட்டு அதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர்ப்பின் தேடலாய் நேயர்களின் மனதில் மலர்ந்திருக்கும் ஒரு கடிதத்தோடு அவங்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கேட்டு ரசிக்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்கள் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவானாலும் சரி, அதாவது புது பாட்டு பழைய பாட்டு எதுவானாலும் சரி, அப்புறம் பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களோட விமர்சனங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்பலாம்னு சொல்லிட்டீங்க, முகவரி சொல்லணுமே அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ சொல்லிடுறேன், முகவரி குறித்து வச்சுக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்பும்போது மறக்காம உங்களோட விருப்ப பாடல்கள் படம் பாட

அதாவது தனி கடிதமாகவும், பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து எப்பவுமே ஒரு விருப்ப பாடலோட தான் துவங்குவோம் இல்லையா? அந்த வகையில ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்க இருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்துல இருந்து யார் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேரம் 9:06 ஆயிட்டிருக்கு. இந்த இனிய இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கடித வழி வழங்கும் நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில இப்போ ஒரு விமர்சன கடிதம் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க? தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தினமுமே காலையில 9:02 ஒளிபரப்பாகும் இல்லையா, டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, அந்த நிகழ்ச்சிக்காக தான் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா, குட்டி குட்டி தகவல்கள் தந்து நேயர்களை காத்திருக்க விடாமல் உடனுக்குடன் அதிரடி பாடல்கள் தந்து காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை அசத்திய சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கேருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? தேனியிலிருந்து ராணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின இந்த நேயர்களுக்கு எல்லாமே ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு பாட்டு வந்துட்டே இருக்கு காற்றலைகளில்.

காற்றலைகளில் கடிதங்கள் மலரும் நேரமாய் கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். இப்ப நிகழ்ச்சியில என் கையில ஒரு விமர்சன கடிதம் இருக்கு. யாரு எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து ஓகே சிவாயா தான் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. 16/7/2026 அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச காலத்தால் அழியாத மறக்க முடியாத காவிய கானங்கள் இடம்பெறும் வசந்த கானங்கள் கேட்டு ரசிச்சாங்களாம். 55 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 12 பாடல்கள் தந்திருக்காங்க. ஆர்ஜே அது யாரு அப்படின்ற பேரை வந்து உங்க சொல்லல. சகோதரிக்கும் வானவில் பண்பலைக்கும் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நான் வரைந்து வைத்த ஓவியம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதுன அந்த எல்லா நேயர்களுக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு காற்றலைகளில்.

நேரம் 9:19 ஆயிடுச்சுக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, எஸ் எம் சுல்தான் கோபுதூர் மதுரை பகுதியிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன நிகழ்ச்சிக்காக விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுதினதையே வாசிச்சிடலாம். அதாவது, காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு விமர்சன கடிதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பு பண்பலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த 29/7/2026 ஆண்டு நாள் மதியம் 1 மணிக்கு நம் பண்பலையில் வசந்த கானங்கள் கேட்டு மகிழ்ந்து போனேன். அன்றைய இசையமைப்பாளர் பழம்பெரும் வேதா அவர்கள். எம் எஸ் விஸ்வநாதன் காலத்தில் இவரின் பாடல்கள் வெளிவந்து ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று வேதா போல் பின்னாளில் தேவா இசைஞானி காலத்தில் கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாவின் பாடல்களை கேட்டு மதியம் இரவு ஆயிருச்சாம். அப்போது அந்த டைமில் வெளிவந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின அன்பு சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? அடுத்ததாக ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்குது. யார் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டேந்தல்பட்டி மா தவமணி ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இளையராஜாவோட இசையமைப்பில் பாடல் வந்துட்டே இருக்கு. குயிலே குயிலே குயிலக்கா.

காற்றலைகளில் நேயர்களின் விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கேட்டு ரசிக்கும் நேரமாய் காற்றில் விரியும் கடிதமலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9, அதாவது நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்கள் உங்களோட கடிதங்களும் இடம்பெறணும், நம்மளுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து நான் ஒரு முறை சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதங்களை எழுதி அனுப்புங்க. எழுதும் போது மறக்காம விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. இப்போ ஒரு நேயர் ரொம்பவே கலர்ஃபுல்லா, அதாவது வண்ண வண்ண பேனாக்களை பயன்படுத்தி சூப்பரா எழுதியிருக்காங்க, ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார், எங்க இருந்து அப்படின்னா, ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து தௌபீக் ரஹ்மான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. மனோ ஜானகி ஆகியோரின் குரல் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 9:31 நேயர்கள் இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னா, திருச்சி கருமண்டபம் பகுதியிலிருந்து வேலாயுதம் திரவிய மலர், சந்த்ரு, துர்கா தேவி, தன்விக், விஷ்வா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. படம் வந்து என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்தத்தில் ஓர் நாள் அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேரம் 9:36 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டே இருக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள். அதாவது இப்போ தினமுமே மதியம் 1:30 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி வந்து 1 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதில் வந்து 1:30

நம்ம மதுரை பண்பலையோட முகநூல் பக்கத்திலிருந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிற நேயர்கள் வந்து அவங்களோட பெயர்கள் எல்லாமே வாசிக்கப்படுது இல்லையா? டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருச்சு இல்லையா? அப்படி ஒரு காலகட்டத்திலையும் என்னதான் இருந்தாலும் இந்த கடிதத்தை எடுத்து அந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம பிரயோகிக்கும் போது அது ஒரு உயிர்ப்புடைய வார்த்தைகளா, நீங்க கேட்கிற பாட்டானாலும் சரி விமர்சனங்களானாலும் சரி அதை வாசிச்சு வழங்குறதுல எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி, கேட்கிற உங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி. இதே மகிழ்ச்சியோட இப்போ ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மதுரையிலிருந்து ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. எந்த படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா வளர்ப்பிறை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேயர்களோட கடித வழி விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் வழங்கும் நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருக்கும் காற்றில் விரியும் கடிதமலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த விருப்ப பாடல் கடிதம் யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியிலிருந்து சக்தி மணிகண்டன், மேனகா, சரிகஸ்வரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டி வரை உறைவு திரைப்படத்திலிருந்து அங்கே மாலை மயக்கம் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு விருப்பம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில தயாரா இருக்கு. யார் எங்கிருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நட்பின் ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது பட்டு சீராக. நட்பு உங்களை ஒருபோதும் தோற்க விடுவதில்லை. உலகின் மிகச் சரியான அறிவுரை எப்போதும் ஒரு நல்ல நண்பனிடம் இருந்தே கிடைக்கிறது. நண்பர்களாலே நட்பின் மேன்மை சிறக்கட்டும். நட்பே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டு சிறகு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10:59 நிமிடம். ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை மணி 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரில் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 11:50 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுட்ருக்கோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7ஆம் நாள், பராபவரிடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 369 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகளும் கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்க உள்ளார் முனைவர் சித்ரா கணபதி அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கையூட்டும் பாடல்கள் காலை பொழுதில். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்டப்பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஆலய அற்புதங்கள் பகுதியில் நாளை கோவை சரவணாநகர் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பற்றிய தகவல்களை வழங்க உள்ளார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் தொடர்ச்சி, 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சியாக கண் தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தரவுள்ளார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்தி குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நாளை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 9:02 ட்ரெடம்பேட்ஸ் காத்திருக்க நேர்மில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம் கேட்க இருக்கின்றோம். இதில் நாளை கார்த்திகா அவர்கள் மதுரை ஆழ்வார்புரத்திலிருந்து உடன் உரையாடுகிறார் ஜெயச்சந்திர.

மற்ற நபர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 செய்தி சொர்க்கம், 11:00 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மளிகையில் நாளை மறந்து போன விளையாட்டு, இத்தலைப்பு குறித்த உங்களது தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை முற்பகல் 11:00 அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்று, மதுரையின் முன்னணி போல் 25:30 என்ற எண்ணிலும், 25:30 என்ற எண்ணிலும். கண்ணாடி மளிகையில் நாளை மறந்து போன விளையாட்டு. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரைசை, 12 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 12:00 சிநேகிதியே, 1 வசந்த கானங்கள், 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சலாக, 3 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டக்கலம், 5 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், நாளை மாலை 6 செய்தி சுருக்கம் சின்னஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி இருக்கு, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகள் பகுதியில் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவக மூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கு பெறும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 9 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் பயிற்சியில் பங்கேற்கிறார் நடிகர் நிலாய் முத்தேஷ் அவர்கள் டெல்லி அஞ்சலாக. 10 மனதை வருடம் பட்டச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹர்ட்ஸ் அலைவரிசையில் ஒளிபரப்பு இனிய நிறைவு, 11 நிகழ்ச்சியும் நேர்மும், 11:05 பண்பலை 103.3 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித்து பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டும் நிகழ்ச்சியும் நேர்மும் நாம் கேட்கிறப்பது நீங்கள் அவளோடு காத்திருக்கின்ற தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:11 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கங்கள். நேயர்களே, இந்த அற்புதமான நில ஒளியின் வெளிச்சத்தில் ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காலத்தால் அழியாத காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கின்றோம். இந்த ஒரு 55 நிமிடங்கள் அற்புதமான பாடல்களாக இசைக்க ரசிக்க காத்திருப்பது உங்களோடு நான் முத்து செல்வம். இது தேனும் பாழும். பாடலொலிக்கு காத்திருக்கின்றது குமார ராஜா திரைப்படத்திலிருந்து.

அன்னை திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து முடித்திருக்கின்றோம். அழகிய மிதிலை நகரினிலை என்று ஒரு அற்புதமான பாடலுங்க. நேரம் இரவு 11:19.

முத்தான முத்தல்ல போயிட்டு குழந்தையை கொஞ்சம் அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து முடித்திருக்கின்றோம். நேரமிரவு சரியாக 11:23 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும். அடுத்ததாக இருக்கும் பாடல் இதோ உங்களுக்காக, பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

அழகான இரவு பொழுதில் வானொலிக்கு அருகே அமர்ந்து நிலவொளியின் வெளிச்சத்தில் பாடல்கள் வாயிலாக இரவை இனிமையாக ரசித்து இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு அழகான இரவு வணக்கம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:32, 43 நொடிகள். போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிருந்தோம். ஆண்டொன்று போனால் அப்படின்ற பாடல். அடுத்ததாக பாடல் ஒலிக்கு காத்திருக்கின்றது. இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 11:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 3.3 இல் தேனும் பாலும். சிவகாமி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். வானில் முழு மதியை கண்டேன் என்று, கனவு கண்டேன் என்று அற்புதமான கவிதைகளின் வரிகளாக அமைந்திருந்தது இந்த இரவு பொழுதில். அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்? திலகம் திரைப்படத்திலிருந்து.

என்னடா மாடு ஆன கவனிக்க மாட்டேங்குது. கண்டவர்கள் மெய் மறந்து கருத்து கலங்கிடவே அடடடடடடட.

0: தல தலங்க மால தல தலங்குது பொண்ணும் குயிலாளே தண்ட டேக்கு மேல டேக்கு தங்க தயிலாளே தல தலங்க மால தல தலங்குது பொண்ணும் குயிலாளே.
1: பாட்டாளியின் வெற்றி திரைப்படத்துக்காக அற்புதமான பாடல்கள் கேட்டு முடிச்சிருக்கும். நேரம் இருப்பு 11:48:55. தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேரம் போய்கொண்டிருக்கின்றதே தெரியவில்லை. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற, காலத்தால் அழியாத காவிய காணங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒலிக்கிற்கும் அடுத்த பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து.

நிலவொளியின் வெளிச்சத்தில் வானொலிக்கு அருகே செவிமடுத்து இசை கேட்டு அயர்ந்திருக்கும் நேயர்களுக்கு தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரையில் இதோ நிறைவான பாடல்.

எஃப்எம் ரெயின்போ சிறு 3.3 இல் நேயர்களே, இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக் கொள்வது அறிவிப்பாளன் முத்து செல்வம்.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு.

சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லி நீங்கள் இடைவிடாத பாடல்களை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள் அல்லவா? தொடர்ந்து காற்றின் மொழியாகவும் ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும் 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என்ன கொஞ்சம் பாரம்மா, சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா, செங்கமல கண் தீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:05.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

உங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசை அற்றுப்போனால் இடையறாத இன்பம் நிரம்பி வழியும். குறள் எண் 369 அதிகாரம் அவா அறுத்தல்.

0: இன்பங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசை அற்றுப்போனால் இடையறாத இன்பம் நிரம்பி வழியும். குறள் எண் 369 அதிகாரம் அவாறுத்தல்.
1: நேரம் காலை 4:54 40 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான காலை வணக்கம். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், சின்னஞ்சலாக 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகளும் கேட்கலாம். 6:10 இணைத்தாலும் நலவை கேட்க வழங்குபவர் முனிவர் சித்ரா கணபதி அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கையூட்டும் பாடல்கள் கேட்டு காலை பொழுதை துவங்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்டப்பயிர்கள் துறை தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஆலய அற்புதங்கள் பகுதியில் இன்று கோவை சரவணாநகர் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் பற்றிய தகவல்களை வழங்க உள்ளார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வகைப்புகள் தொடர்ச்சி, 7:45 தேசிய கண்தான இருபார சிறப்பு நிகழ்ச்சி, இதில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், சின்னஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா, இன்று தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரு இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், சின்னஞ்சலாக 9:02 ட்ரெடம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் இன்று நேயர் விருப்பமாக பங்கேற்கிறார் மதுரை ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திகா அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று மறந்து போன விளையாட்டு, 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7, 11:47 திரைசை, 12 மணிக்கு செய்தி சுருக்கம், சின்னஞ்சலாக 12:02 சிநேகிதியே,

ஒரு மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை இருக்கை சென்னைஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், இன்று மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 அந்தி புக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 பட்டாம்பூச்சிகளில் பகுதியில் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி, இன்று 9:00 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், இதில் பங்கேற்கிறார் நடிகர் நிலாய் மித்தேஷ் அவர்கள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11

ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இதில் பங்கேற்கிறார் நடிகர் நிலாய் மித்தேஷ் அவர்கள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:05 பண்பலை 103.3 தேனும் பாலும். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரத தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் காலை 4:58 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டோம். நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள்: இசை

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மலம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்டிணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை.

நேரம் காலை 5:23 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்டு இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சூரியன் தன் பொன்னிற கதிர்களை பூமிக்கு அனுப்ப தொடங்கவில்லை. அதிகாலையின் குளிர்ந்த காற்று, சுற்றிலும் ஒரு அமைதி. அந்த அமைதிக்குள் இறைவனின் நாமமும் இசையும் கலந்தால் இந்த காலை பொழுதே இன்னும் அழகாகிவிடும் அல்லவா? இந்த இனிமையான அதிகாலையில் மனதுக்கு அமைதியும் உள்ளத்திற்கு நம்பிக்கையும் இறைவனின் அருளோடு இனிய நாளுக்கான தொடக்கத்தையும் தரும் பக்தி திரைப்பட பாடல்களுடன் இணைகிறோம் இசையமுதம் நிகழ்ச்சியில். இந்த நாள் அனைவர் வாழ்விலும் வெற்றி தரும் நாளாகவும் சந்தோஷம் தரும் நாளாகவும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைவது ருசி.